0: അന്നത്തെ സ്ഥലത്ത് മക്കൾ എല്ലാരും മനം തിരുമ്പി പൊല്ലാതെ വഴികളെ വിട്ട് വരുമ്പോൾ അന്നത്തെ സ്ഥലത്തേക്ക് സേമത്തെ കൊടുക്കുന്നവരെല്ലാമാണ് വെള്ളങ്ങളിനാൽ അളിവ് വന്നത്, യുദ്ധങ്ങളിനാൽ അളിവ് വന്നത്, ഇനം കലവരങ്ങളിനാൽ അളി വന്നത്. ഇപ്പടിയാക അത് ദേശം അളിന്ന് പോകാതെപടി ഉമ്മുടിയ ഇരക്കത്തെ ഇന്ന് കടച്ചു കാലത്തില് കാണിക്കുംപടിയാക ജപിക്കുകയും കടച്ചു നാട്കളിൽ ഞാൻ മാംസമാണ് യാവർ മേലും എന്റെ ആവിയെ ഊറ്റുവേൻ. ആണ്ടവരെയും ഉടിയ കടസിക്കാല അഭിഷേകത്തെ അതിലങ്ങ ദേശത്തിന്മേല് ഒരു ഇറക്കപ്പ ഇറക്കത്തെ കാണിത്ത് കിരുവിനാല് അന്നേക്ക് താമീത് പാപം ചെയ്ത പൊഴുത് ഉമ്മുടിയ കിരുവയെയും ഇറക്കത്തെയും കേട്ടി ജപിത്ത പൊഴുത് നീരവരുടെ പാപങ്ങളെ മന്നിത്തീരെ. അതേപോലെ അന്ന് ഇലങ്ക ദേശത്തു മക്കളുടെ പാപങ്ങളെ ഒരു തടവ ഇന്നും ഒരു തടവായി മന്നിത്ത് അവർകളെ അവർ ഒവ്വൊരുവരെയും വെളുത്തു കൊള്വീരാക അവരുടെ പരിശുദ്ധാവിയാണവരെ അന്ന് ദേശത്തിലിരുന്ന് എടുത്തു പോടാതെപടി അണ്ടവരെ ഉത്സാഹമാണ് ആവിയെ കൊടുത്ത് നിലപരമാണ് ആവിയെ അന്ന് ദേശത്തേക്ക് കൊടുത്ത് അന്ന് ദേശ മക്കളെ മന്നിക്കുംപടിയാക ജപിക്കുന്നേ. ആണ്ടവരെ ഉമ്മുടിയ ഉമ്മുടിയ കാര്യമാക അന്ന് ദേശത്തു മക്കൾ ഊഴിയം ചെയ്യുന്നവർകളെ എളുപ്പി നിർത്തുംപടിയാക ജപിക്കുന്നേ. അങ്ങ് ഊഴിയം ചെയ്യുന്ന ഒവ്വർ മക്കളിലെയും ഒരു ബലത്തെ കൊടുത്ത് ഉച്ചാഹ ആവിയെ കൊടുത്ത് നിലപരമാണ് ആവിയെ കൊടുത്ത് അന്ന് ദേശത്തിലെ ഒരു എളുപ്പുതലെ കാണ് അളിന്നു പോവാതെപടി ഒരു എളുപ്പുതലെ കാണ് ഉമ്മുടിയ നീ അന്ന് ദേശത്തിൽ ഇടപെടുംപടിയാക മിനിസ്റ്ററിങ് ഏഞ്ചൽസ് ദേശത്തിലെ നീ ഒരു എളുപ്പുതലെ കട്ടളയിടുംപടിയാക അതത്തെ യേശുവാ യഹോവാ മേഴ്സിഫുൾ നിരക്കമുള്ള ദേവൻ ഇരക്കം അത് ദേശത്തില വന്ന് അത് ദേശം ഒരു എളുപ്പുതലെ കാണ് ആശീർവാദമാക ഇരിക്ക സത്രുക്കളിൽ കൈകൾ അത് ദേശത്തില പെടാതെ പഠിക്ക് ഉടിയ രക്തക്കോട്ടൈ നാളിലങ്ങ ദേശത്തെ ഒവ്വൊരു മഹാണങ്ങളെയും ഒവ്വൊരിടങ്ങളെയും ഉമ്മുടിയ രക്തം മൂടിക്കൊള്ളതാക ഏഞ്ചൽസ് പ്രൊട്ടക്ട് അന്ന് ദേശത്തെ മിനിസ്റ്ററിങ് ഏഞ്ചൽ പാതുകാപ്പീരാക ഇന്ന് നികഴ്ചിയെ നടത്തി കൊണ്ടിരിക്കുന്ന കുടുംബത്തിനാക ജപിക്കുകയും അവരോടിരുന്നതിന് പെരിയ കാര്യങ്ങളെ ചെയ്യുന്നതിനാക നന്ദി ജന സിസ്റ്ററിക്കാക ജപിക്കുകയും ആണ്ടവരെ ഉമ്മടിയ കാര്യമാക അന്ന് മകൾ കനഡാക്ക് വരുക ആണ്ടവരെ തടകളെ നീക്കി പോടുകളവാ നീർ ഒവ്വൊരു തടവുകളെയും നീർ നീക്കിപ്പോടുംപടിയാക ജപിക്കുന്നേ. അന്ന് മോശയോട് മേഘസ്തംഭമാക അഗ്നിസ്തംഭമാക കാണാൻ ദേശത്ത് കള്ളെത്തി വന്നിന് അതേപോലെ സിസ്റ്റർ ജനറ്റോട് കരട വരുമ്പോഴത് താൻ വന്നത് നല്ലത് ദേശം മഹിഴ്ന്ന് കളികൂര ദേശത്തേക്ക് ഇന്നും പല തടവുകൾ വന്ന് തൂളിയും ചെയ്യ വഴികളെ തുറന്ന് കെടുക്കുംപടിയാക ജപിക്കുന്ന മകളോട് കൂടെ ഇരുന്ന് കണവനോട് കൂടെ ഇരുന്ന് മകനോട് മകളോട് കൂടെ ഇരുന്ന് ഇന്നും അധികമാണ് ഊഴിയങ്ങളെ നീ കൊടുത്ത ദീർഘദർശനം ഇന്ന് ദേശങ്ങളില് കേൾക്കുന്ന മക്കൾ രക്ഷിക്കപ്പെട ഉമ്മ അറിയുന്ന അറിവൈ അടയ അവരുടെ ഇനത്തുക്കാക ജപിക്കുന്നോ ഇന്ന ജനങ്ങൾക്കാക ജപിക്കുന്നോ വന്ന മക്കൾ ഉമ്മ അറിഞ്ഞു കൊള്ള കിരുമൈ സെവീരാക തുതി കാരണം ഇന്ന ഉള്ള ഊഴിയക്കാരുകൾക്കാക വിശ്വാസികൾക്കാക ജപിക്കുകയും അവർ ഒവ്വൊരുവരെയും ആശീർവദിയും തുതി കന മഹിമയും ഉണ്ടാണ് മിത്തവനായും ഒക്കെ സെലുത്തി ആണ്ടവരും രക്ഷകരുമായ യേശു ക്രൈസ്തവൻ നാമത്തിൽ ഒരുവരെയും ആശീർവദിച്ച് ജപിക്കുകയും നിങ്ങൾ എപ്പോഴും നേശിക്കുന്ന നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ.
1: മീനങ്ങൾ ജപങ്ങളെ കേട്ടത് അവനക്ക് സ്തോത്രം നന്ദി പാസ്റ്റർ. കർത്തരങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് ഇന്നുമായി ഊഴിയങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് സകല നന്മയ്ക്ക് ഏതുവായി ചെയ്തു മുടിപ്പാറാക. ആമേൻ
0: ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു സിസ്റ്റർ, ഗോഡ് ബ്ലെസ് യു എവരിബഡി.
1: ആമേൻ ആമേൻ. ഞങ്ങൾ എന്നാലെ പുതിയതായി വന്നിരിക്കുന്നവരെല്ലാം പക്ഷേ ഞങ്ങളെ അലക്കുറോ. പ്രൈസ് ലോർഡ് സിസ്റ്റർ.
2: പ്രൈസ് ലോർഡ് സിസ്റ്റർ.
1: പ്രൈസ് ലോർഡ്. പ്രൈസ് ലോർഡ്. നിങ്ങൾ എന്റെ നാക്കല് ഞങ്ങൾ ദേശത്തിലെ അധിക വ്യാധികൾ എന്താ ഡെങ്കു കാച്ചലിനാൽ അധിക മരണങ്ങൾ അധിക കാര്യങ്ങൾ മരുത്തോമനകൾ ഡോക്ടർമാർ ഇവകൾ എല്ലാവർക്കാകും എന്ന വ്യാധി ദേശത്തെ വിട്ടിയേറ വേണമെന്ന് ചൊല്ലി എന്താ നുളമ്പിൻ ആധിക്യങ്ങൾ അധികാരങ്ങളെല്ലാം தகர்த்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லம் உள்ள தேவனா எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடியினாலே சோத்திரம். ஆண்டவரே, தேசங்களை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் ஜபித்திருக்கிறோம். தகப்பனே, நீர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால எங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவரே, ஸ்ரீலங்காவை குறித்து ஆண்டவரே வைத்திருக்கிற விண்ணப்பத்தை உங்களுடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, இந்த நிலம்பினால் வருகிற வியாதிகள் நிமித்தமாய் ஆண்டவரே, 75,000 மேற்பட்ட ஜனங்கள் இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. கேத்தாவே, தேவரே தாமே அதை காண்கிற தேவனா இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நல்ல சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. ஒருவரும் மறித்து போகாதபடிக்கு சரியான எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவர்கள் இருந்தாலும் தகப்பனே, அவர்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் விடுபட்டு போகாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் சரியான காரியங்களை நீட்டாமே கட்டையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில உண்மை நம்பி, மருந்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உண்மை நம்பி யார் காத்திருக்கிறார்களோ, யார் உம்மிடத்தில் வருகிறார்களோ, அவர்கள் என்னை புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, இந்த ஸ்ரீலங்கால நிறைய வியாதிகள் கெத்தாவே ஆண்டவரே, காலையில மாற்றம் காரணமாக எத்தனையோ வியாதிக்குள்ளாக ஜனங்கள் போகிறார்கள். மூச்செடுக்க முடியாது, இருமல், தடுமல், தலையீடு என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே கலந்து போகிறார்கள். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நல்ல பூரண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ தாமே, நீ சொல்லி இருக்கிறீர், நான் தானே பரிகாரியான கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறவரை ஒருவரையுமே நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. ஒருவரும் ஆண்டவரை கட்டளிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே நீரே ஜீவன் உள்ள தேவன் என்று கண்டறியும்படியாக ஆண்டவரே, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை திறப்பீராக ஆண்டவரே. பாவத்துக்கு பாவம் செய்கிறவன் மறித்து போகாதபடிக்கு, பாவத்தை வெறுக்கிற நீர் தாமே, பாவியை நேசிக்கிற நீர் தாமே, அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷக்கார ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒரு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நித்திய ஜீவனை கண்டறியத்தக்கதாக கத்தாவை உம்மிடத்தில் வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் இந்த விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனி. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இனிமா எங்களோடு இந்திய நாளில் இணைந்து ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அநேக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அவர்களை பலப்படுத்தி ஆவியிலே ஏவுதல் கொண்டு அவர்கள் ஜெபிக்க கூடிய ஒரு நல்ல உற்சாக ஆவி அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கேங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், வல்லவரவா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு மக்கள் கோடான கொடி ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசத்தை ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் ஆண்டவரே வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் தேவன் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து ஆண்டவரே தேவன் உதவி செய்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அங்க வாழ்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கூட கர்த்தாவே சமூகத்துல கொண்டு வருகிறோம். உடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நீ கைவிடாது காத்து ஆண்டுகளை மட்டுமாய் வழிநடத்துகிற தேவன், இனி கூட கர்த்தாவே அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய வாழ்வியில ஆண்டு வரி ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் காண கர்த்தர் உதவி செய்யும் சிந்திக்கிறோம். திருச்சபைகளுக்கு வருகிறது தான் ஆண்டு வரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருச்சபையையும் ஆண்டு வரும் சமூகத்தில கொண்டு வருகிறோம். திருச்சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களையும் ஆண்டு வர திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆண்டவரே முன்னாக வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்யவும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை காணும் கர்த்தர் உதவி செய்ய ஆய்ச்சி வைக்கிறோம். ஏதோ வந்தும் போனோம் கர்த்தரை ஆலயத்துக்கு வந்தும் போனோம் என்று இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே அந்த அப்பா ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து அதை முழுமையாய் நம்பி அதன்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க இன்னும் அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு முடியாமல் போயிருக்கிறது. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரட்சிப்பை அடையும்படியாய் கர்த்தர் அவர்களை தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரும் பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை ஆண்டவரே அவர்கள் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல பரத்தமுடிய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை விளங்க செய்து அந்த பிள்ளைகளும் அதிலே ஆண்டவரே நிலைத்திருக்கவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இலங்கை தேசத்திலேயே சுற்றிடமாய் ஆண்டவரே அப்பா இது 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆண்டவரும் பிள்ளையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரே சிறையில ஆண்டவரே அநியாயமாக அநேக ஜனங்கள் இறந்து போனதை பார்க்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை அநேக ஜனங்களும் ஆண்டும் போனார்கள். அதே விதமாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு கடந்த நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே முடிய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே நின்ற இந்த ஜனங்களினுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவங்களை எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை தந்து ஆண்டவரே அப்ப அந்த தேசத்தில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் கர்த்தர் மனமாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே திருச்சபைகளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்க அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். சாத்தான் யாரையே ஆண்டவரை சத்ரு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்மண்டையில் நீக்கி போட அவன் ஆண்டவரே அப்பா இணைத்திருக்கிறான். கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கமோ இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உண்மை தேடி வரமும் கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்பை தந்தி இவர்களை வழி நடத்தி அப்பா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகி உலகமெல்லாம் பரப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படி ஆய் கொடுக்க தவை இந்த வேலையை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரணும். தேவன் அவர்களை காத்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த சங்கம் ஊடகத்தை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். இப்படி ஆய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு தெரிவித்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறதான இந்த ஆண்டவரே ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் நீதி ஆழிலையும் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே பலன் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் முக்கிய கோடான கொடி ஸ்தோத்ரம். இந்த ஜப வேலையத்துவத்தோடுதான ஆண்டவர ஜனட் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கூட நீங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை உயர்த்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். கர்த்தராக தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் முக்கிய கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றி ஆண்டவரையும் ஒருவருக்கே இருக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கேடுவின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி பிரதர் கைவிட்டு செய்யும் காரியம் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி ஆமேன். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாட்கள்லயே அங்கு நோர்வே தேசத்திலே அநேக ஒரு நெருப்பு பற்றியதனால் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள். அதில் தமிழ் நாக்களும் அப்படி இழந்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்காகவும் அந்த இழப்பின் மத்தியில இருக்கிற மக்களுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும்படி நோர்வே தேச மக்களுக்காக நீங்கள் ஒரு கணஞ்சபத்திலே வழி நடத்துங்க. ஹாலேலூயா, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பாயங்களை நீர் மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல எபினேசரா இருக்கிறபடி நாளே உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கூட கண்ணின் மணியை போல எல்லா நோய் நொடியிலிருந்தும் தேவையிலிருந்தும் எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா நீர் கொடுத்த சுகபல ஜீவ ஆரோக்கியத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு சேர்ந்து அநேக தேசங்களுக்காக இலங்கைக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீர் நார்வேவை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த நார்வேலே இருக்கிறதான அந்த இயற்கை சீற்றங்களினான அந்த அந்த நெருப்பின் மூலியமா அந்த இடங்களிலே அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த காற்றின் மூலியமாக இன்னும் அது நெருப்புகள் பரவாதபடிக்கப்பா அவைகளை தேவன் தாமே நீர் அணைத்து போடும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டின தேவன் இறையாதே அமைதலா இரு என்று சொன்னீரேப்பா. இந்த நாளிலே கூட அதே வார்த்தைகளை நாங்கள் உமது பிள்ளைகளாக நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நார்வே மேலே இருக்கிறதான அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சு போகாதபடிக்கு எல்லாம் அடங்கி போகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. நீ சொல்ல ஆகும் கட்டளை இட்டால் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனே அந்த நார்வே மேலே உமது தெய்வீக பிரசன்னம் கரம் அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கப்பா, பயந்து கண்ணீர் விட்டு அழாத படிக்க ஆண்டவராகிய தேவன் உமது வல்லமையான கரத்தினால அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்ப்ப ஸ்திரீகளும் ஆண்டவரே நோயாளிகளுமா இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலியமா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படியாக இழப்புக்குள் கடந்து சென்ற எல்லா மக்களுக்கும் தேவரீர் நீர் ஆறுதல் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆறுதல் செய்தால் ஒழிய வேற யார் ஆறுதல் செய்தால் அது அப்பா அது நடக்காது காரியமா இருக்கிறது. அதே போல நல்ல ஆறுதலும் தேர்தலுமா இருந்து கர்த்தர் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. சூத்திரம் எந்த குறையும் இல்லாதபடி இனியும் அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவராகிய தேவரீ நீர் சமாதானத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்க பழைய நிலைக்கு நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமே சப்பா ஹோமாலே எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தை முழுமையாய் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து
4: இனியும் அந்த காற்றின் மூலமா ஏற்படுகிறதான் அந்த நெருப்பு எந்த ஒரு விதத்திலும் பரவாதபடிக்கு கட்டுப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா அம்மாக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷித்து சமாதானத்துடன் வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே இழப்பிலே இழந்து நிக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிற தான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவன் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்களையும் ஆண்டவராகிய தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்கிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் ஆண்டவரே மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா தேசங்களுக்காக வாரப்பட்டு ஜெபிக்க முன் வந்திருக்கிற அந்த மகள் இந்த மகளின் குடும்பத்தை ஆண்டவர் நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் சோத்திர ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் பாதுகாத்து கொள்வீராக. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அந்த ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா,
5: பிரைஸ் தி லார்ட்.
1: பஞ்சம் உள்ள நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பஞ்சத்திலே தவிக்கிற பிள்ளைகள், உணவுடை இந்த தவிக்கிற பிள்ளைகள், ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். இவர்கள் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உங்கள் சூத்திரம் அப்பா பிதாவே. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு அதற்கு உதவி செய்யறதுக்கு நீரே ராஜாவாயிருக்கிறீர்கள் அப்பா பிதாவே. உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே. கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கும் தகப்பன், அன்பான தகப்பனே. அவர்கள் உணவுக்கு உடைக்கு அவர்கள் கஷ்டப்படும் போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. அப்பா உணவு உடையும் தவிக்கிறவர்கள் மேலே நீ அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே, அவர்களுக்கு நானே இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீன் தகப்பன். பரிசுத்த விழாவே அவர்களை நல்ல உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் ஆறார் இந்த என்ன மாறி இருக்கிறார்களோ என்பதை நீர் அறியும் தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா சாப்பாட்டு உணவுக்கு கஷ்டப்படுறவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் கூவி அழைக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே உமது நாமத்தை உச்சரிச்சு அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா ஜொலிக்க செய்யும் தகப்பனே. உமை கூவி அழைக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூவி அழைத்தால் அருகே நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா நீ கூட இருந்தும் இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே இவ்வளவோ பஞ்சம் பசியில் பாடுகிறார்கள் தகப்பனே. உணவின்றி உடையின்றி அப்பா வருத்து மருத்து வச்சு சேவைக்கு காசு வசதியின்றி எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே கூவி அழைக்கிறோம் தகப்பனே, எங்கள் ஜபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் சொல்லுகிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் மேல் மனம் இறங்கும் தகப்பனே, அவர்களை ஒரு விசை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். அப்பா தகப்பனே அங்க நடக்கிற அப்பா அந்த டெங்கு காய்ச்சலால் எவ்வளவோ ஜனம் எவ்வளவோ வருத்தத்தில் அழிகிறார்களே தகப்பனே, அவர்கள் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா அந்த நோயிலிருந்து பாதுகாத்தவனே, அங்கே எங்கு சென்றாலும் இந்த டெங்கு வருத்தமாகவே இருக்கின்றது தகப்பனே. அப்பா அந்த டெங்கு வருத்தத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எந்த ஜனத்துக்கும் ஒரு ஒரு தீங்கும் இல்லாமல் அவர்களை உமது கரங்களாலும் உமது செட்டுகளிலே மூடி மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த லங்க தேசத்திலே இந்த ஆபத்தும் இல்லாமல் அழிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு நிமிடமும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. லங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனாசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களின் தேவைகளை எல்லாம் நீரே அறிகிற தெய்வம் அப்பா, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் மருந்து கேட்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ்வப்போற காரியத்தை நீர் நிறைவாக அப்பா தகப்பனே நிறைவாக அவக்கு பூர்த்தி செய்து அவன் மன நிறைவாக எல்லாம் நடக்க செய்தும் தகப்பனே. உமது காரியத்துக்காக வருகிறார் தகப்பனே, அந்த காரியம் எல்லாம் நிறைவேற வேணும் என்று உண்மை இழந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே வினோ சிஸ்டர் மகளின் கல்யாணத்தை நீ நிறைவாக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே அந்த மகள் வேங்கி தவித்துக் கொண்டிருக்கிறா, அப்பா அவவோடு கூட இருந்து அவ வழி நடத்தும் தகப்பனே, அவக்கு உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் அதிக யுத்தமாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்காகவும் அங்கு ஆப்பிரிக்கா தேசத்திலே இருக்கிற அந்த வியாதிக்காகவும் ஈகோலா என்று சொல்லப்படுகிற அந்த வியாதிக்காகவும் ஏனென்றால் லெஸ்டியன் அதை எனக்கு மாற்றி சொல்லி தந்தார். உண்மையிலேயே நன்றி லெஸ்டியன்னா. நானும் எங்களுடைய பாசையிலே அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அன்றைக்கு தான் லெஸ்டியன்னா அதை அப்படி சொல்றது இல்லை என்று சொல்லி தந்தார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலேயே நாங்கள் சில வேளைகள்ல எங்களுடைய நாட்டு பாசைகள்ல சொல்லி விட்டுறோம். ஆகவே எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆகவே இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பன் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறவரே, சேனைகளின் அதிபதியாய் வெளிப்படுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை சோதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் அநேகமாக எல்லா தேசங்களிலும் யுத்தங்களும் ஆண்டவரே ஒன்றின் பின்னா ஒன்றாக வியாதிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளுமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக கலக்கமான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறவரே ஆண்டவரே கத்தர் கத்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன்,
7: இங்குக்கு மனத்தாபப்படுகிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தீமையான காரியங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவரே, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்த்து மனஸ்தாபப்படுகிறவரே, இதோ துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாதவராயிருக்கிறவரே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக, இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த யுத்தங்களை செய்கிறவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக, கண்களை திறப்பீராக. ஆண்டவரே, இந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் இவர்கள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்துல இருந்துட்டு போக வேண்டியவர்கள் இப்படி தேசங்களை அழித்து இருக்கிறதை கத்தாவை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே தீமையான காரியங்களை விட்டு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வேண்டாத யுத்தங்களை தவிர்க்க உதவி செய்வீராக. வேண்டாத பெருமையான வார்த்தைகளை விலத்தி ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய தேசத்தை காத்துக்கொள்ள, தங்களுடைய ஜனங்களை காத்துக்கொள்ள, இந்த ஆபத்துகளுக்கு தங்களுடைய தேசத்தை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக நல்ல ஞானங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இவர்களும் இவர்களை சுத்தி இருக்கிறவர்களும் பிசாசின் தந்திரங்களுக்கு தங்களை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தங்களை கத்தாவை விலத்தி காத்துக் கொள்ளுகிற அந்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து தேசத்தின் அழிவுகளை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே மக்களை பாதுகாக்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் அவர்களுடைய கண்களையும் மனங்களையும் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசங்களில் கத்தாவே இருக்கிற பஞ்சங்கள் பட்டினிகளை எல்லாம் ஆண்டவரே சமாளிக்கத்தக்க நல்ல ஞானங்களை கொடுத்து கத்தாவே அந்த தேசங்களில் செய்யக்கூடிய தொழில் வகைகளை செய்து கத்தாவே இந்த மக்களை காப்பாற்றத்தக்கதான நல்ல உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கத்தர் பாதுகாப்பீராக, ஒவ்வொரு தேசத்திலும் அழிவுகளை குறைய பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் சொன்னபடி ஆண்டவரே யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொன்னவர, இதோ ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்னவர, இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக கெஞ்சுகிறோம், இந்த தேசங்களுக்காக மன்றாடுகிறோம், கத்தருடைய இரக்கம் இந்த தேசங்களில கத்தாவே காணப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவர உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க, நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இதோ இந்த மக்கள் மீது கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க, நல்ல முடிவுகளை காண உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடக ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கொண்டு ஆண்டவரே சேவைகளை செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள், தேவ குடும்பங்கள், ஆண்டவரே தகப்பனே பாஸ்டர்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து அந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக. இந்த சங்கமம் ஊடகம் என்னும் அநேக வீடுகள் பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட, ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை சரியான வழியில நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். ஊழியத்துக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தட்டும் நாங்கள் செபிக்கிறோம். பக்க பலமாய் செயல்படுகிறவர்களும் சேர்ந்து செயல்பட கர்த்தர் ஒரு மனமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஜேனட் அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. நல்ல செய்திகளை கேட்டோம், இந்த தேசத்துக்கு வரப்போகிறார்கள் என்று. கர்த்தர் தாமே அவர்கள் வருகிற வழிகளில் எல்லாவற்றையும் பாதுகாத்து பத்திரமாய் இந்த தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரியா இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக. எத்தனையோ பேரை தட்டி எழுப்பி உம்மண்டையில் ஆண்டவரே ஜெபங்களோடு கூட ஆண்டவரே துதிகள் பாடல்களோடு கூட உம்மண்டையில கூட்டி சேர்க்கிற அந்த மகளுடைய ஆண்டவரே தகப்பனை ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல சேர்ந்து வந்து ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு தேவ உள்ளங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஆண்டவரே தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு சந்தோஷங்களோடு கூட இருக்கிற நாட்களில் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலம் பூரணமாய் காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
8: ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட், உங்களுடைய மைக் ஆஃப்ல போயிட்டது. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த மன்னிக்க வேண்டும். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த சகோதரன் குணா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அந்த வழியிலும் சௌரி டோலி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் தொடருங்கள்.
9: நன்றியப்பா இந்த கால நேரம் எங்களுக்கு ஆண்டவரே என்ன விதமான டயர்டா இருந்தாலும் சமூகத்துல வந்து இருப்பது பெரிதான இன்பமான நேரமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. எந்த தடைகள் வந்தாலும் உங்களோட சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போகாத வண்ணமாக உங்களுக்கு அனைத்து வழிநடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான ஞானத்தை கொடுத்து புதிதான அப்பா வழிகளை திறந்து கொடுத்து உங்களுக்கென்று வாழ்வதற்காண்டவரே ஒரு பெரிதான பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சார் நான் கேட்க வந்துட்டேன், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்க
8: தொடங்கிட்டேன்.
9: நன்றி நன்றி. தேங்க் யூ சாரி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே அப்பா ரட்சிப்பானது ஒரு பெரிதான ரகசியமான அழைப்பா இருக்கிறது ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு மாறாக அப்பா எத்தனை பேர் எதிர்த்து நிற்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரது வாலிபர்களுக்கு அப்பா தனிமையாக வாழ்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நிரப்பி நீங்க உங்களை விட இந்த உலகத்துல ஒருதருமே
10: அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதயத்துல பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு, பசுத்த நாமத்திற்கு சோத்திருந்தாமே. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை, அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பரிசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி, அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி, பரிசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து, சகல பாவத்தையும் நீக்கி, அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால், சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்பேன். இதில் இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உனைவிட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக மூன்று நாளில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால் சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால், அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாக இருக்கிறது. மேல வசனத்தில் பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன். இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம். தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும் மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம்

பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான், இனி இந்த பாவ அடிமதனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுயமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாறுகிறது நமக்கு கிருபையாயிரங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட்ட

வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனத்திலிருந்தே நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று. கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது. பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு, மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும். கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல. அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல. அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது. இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே,
உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்கும். இந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஆமென். Praise the Lord, yeah. Amen.

0: கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். நன்றி. உங்களுடைய முப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில் புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுப்பேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கமுனைத்தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்து கூட இந்த நாட்களை பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியில்தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் பி கோயின் டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போறேன். இந்த நாட்களில் சங்கீதம் 9 ஒன்று ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2வதாக இந்த நாட்களிலே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களிலே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களிலே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எபிரேய ராகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களே நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது, அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய, அவர்கள் ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக இந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சுவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவக்கட்டிலே இந்த நாட்கள் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே இருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிற, அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார்னு சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சௌதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் 3 நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் ஒரு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே அந்த இடத்திலே ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியிலே விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்கள் நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையில் உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்கள் இருக்கும் அருமையான கத்துடைய குண்டகளே பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே, நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் இருந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் வார்த்தை நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு அந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம் வறுமையான கத்தோடு பிள்ளைகளை புதிய பாடல்களை விட. அவ்வாறு அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தினோடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் பரிமையான கத்தோடு பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்கு வெளிப்படும். பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்களே, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வேளையிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டையிடுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களே மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியான அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்பு அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு கத்துடை விழுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புசகத்திலே அங்கு என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையுடைய தலைமையிலே இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிற எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களே ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்தவுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவாவின் உபாகம் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவா. ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டிய வேளையில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் முருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதய மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன் அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவர்கிறார் சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் ஒருவன் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசே இங்கே பார்க்கிற வழியில் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களே வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் நம்முடைய நாட்களே பாருங்கள், இந்த யாத்ரா புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்கள் விட்டுண்டு விடுவார்கள். அருமையான கத்துறவுகள், அது மட்டுமல்ல சத்ருக்கள் இந்த நாட்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கத்துறவுகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னும் செய்ய ஒழுங்கி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்களுக்கு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு இந்த நாட்கள் அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே திபோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப திபோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, திபோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, திபோராவே இந்த நாட்களே புளித்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, ஏனென்றால் அந்த திபோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களே, நியாயாதிபதியின் புத்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிப்புகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப இது தேவராவுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 புஸ்தகம் 22 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்கள் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பே, உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்ல, தரிய அறைக்க பூடி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களை ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9 1-2 18 இப்படியாக சங்கீதம் 108 இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள், யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன். 42 வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்களின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12 வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளிலே அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரர் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்திக் கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையிக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களே தெரியாது. இன்னைக்கு சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்கள் இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி என்று சொன்னால் உம்மிடத்திலே இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். அறிந்தால் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத காரண நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாக்களை போதிக்கிறார்கள் அருமையான கத்தோலிக்கர்களே. கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மக்கள் அனைவரும் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள். பாருங்கள், இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்திரிப்பிள்ளைகளே, மத்தேயு 11 அதிகாரம் 25 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படியாக வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினால் உண்மை நான் என்ன செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னால் லூக்கா 10 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பாருங்கள் அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை ஆனா இங்க சொல்லப்படுகிறது, ஆவியிலே களி கூர்ந்து, ரிஜாய் வித் தி ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி நாட்களை அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பாருங்கள், அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து, அருமையான கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன், அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாது, அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் இருக்கிற வாலிப வயசு மல்ல அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களிலே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியும் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும், அவர் அங்கு சொல்லுகிறார் பாருங்கள், நாட்களே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாது, தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை திறந்து அந்த ஜீவன் உள்ள தேவனை துதிப்போமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்ன இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய, இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள், இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை, ஆனால் அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்த சொன்னால், ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்த என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை விடுகள். ஆனாலும் பாருங்கள், அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கர்த்தர்களே, அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ, அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்புகளே, அன்றைய பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும், அவர்களோடு பேசவும், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேனி நடந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்ப்பு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க உயர்த்துகிறதாகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படியாக இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு 3 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு 3 அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறிப்பிடப்படுகிறது. அந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தான் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியில் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே சொல்லுகிற காரியத்தை நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு நான்காம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான்காம் அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்ன ஒன்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கட்டிக் கொடுக்கிற வழியில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் ஷேருவின்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்தோலிக்க பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வரமாட்டாங்க. என்னன்னு சொல்லி சொன்னாலும் கத்திர பிள்ளைகளை அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிற வேளையில் அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளை வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து தேவரையர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தொழிப்பிள்ளைகளை அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுவது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் நாட்களில் இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ளான வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்க வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே, பாருங்கள் இந்த நாட்களே, இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்தினுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்திலே நீங்க பாப்பே இருந்தால், எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்காது. காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாட்கள் என்னத்த சாப்பிடுறது சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாச இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாச இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருக்குள்ளே நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களில் சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்ததனாக்களை முடிப்போம். என்னோடு கூட நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியர்கள்

காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால் தேவனே அந்த இடத்திலே கொண்டு வருவாராம்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவனுடைய தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார்? இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை. நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். ஆனால் அந்த எரிவோ மதில் அப்படியே புத்தண்டு நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோலிக்கர்களே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோலிக்கர்களே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏனென்று சொன்னால் துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தாலும் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறவங்களை ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கத்தருடைய கரம் கத்தர் அந்த சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருவதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வாசிக்கிற 1 வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உங்களுடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளையிறதை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உங்களுடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும். ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மரத்தினை வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.

தகுதியாய் நடத்துறது காண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மிட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா இந்த ஜனத்த சிசுரையும் ஆண்டவரே, அப்பா இந்த அப்பா சுரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்கூட கரத்துல தந்திக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இதற்கும் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்த

0: அவர்களை வரவேற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க அருளைகள் விதவைகள்
2: திக்கவைகள் திக்க
0: பெறலுக்காக
2: நிரலுக்காக நீங்க
1: நன்றியப்பா, இதில் இணைந்து தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட

அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களின் தந்தையப்பா பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்கள் நீங்கள் வழிநடத்த

கத்தரிபேரில் நம்முறை பார்க்கிலும் கத்தரிபேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்களோ

ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள். அப்பா அதிகாலையில் எழுந்தின உடனே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று இணைந்து ஜெபிக்கிறேன் தந்தை.

அப்பா நன்றி அப்பா, கோடானு கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்க எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்கிறப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா

உம்படி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வாழ்க்கை பெருக தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

இன்றைக்குரிய தலைப்பு தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.

காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ வேலையிடத்திலோ நண்பர்களிடத்திலோ சக ஊழியர்களிடத்திலோ வீட்டிலோ அயலார்களிடத்திலோ எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள்.

சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா.

0: கொள்ளுங்கள், அமைதியான ஜெபங்களுக்குள்ளாக வழிங்கள். ஆமென். காட் பிளெஸ் யூ.
1: ஆமென். காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ. அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்தோம் கூட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசத்த மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யறங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உதிமைய தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாருமா வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எனக்குள்ள உங்களையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில் வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேற்பெறையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேற்பெறையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூடி இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, நாங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதா எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதானையா எங்களோட சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனைகள் கூடி கோணல் மாறமாக பாரபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனைய பிள்ளைகளா நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கிற மணல் உழவுகள் தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் அந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக கூட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக

பேருக்கவர்களிடம் கொடுக்காதபடி சர்வத்தகவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும், உங்களை தான் மக்கள் உன்னுள்ளதுவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற

நடத்தது கொண்டு வாருங்கள். வல்லடத்த வல்ல வரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களுடைய அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரநீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ

கதவுளை தூக்கி சுமந்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களை எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் இல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சிரமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சிரமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவர நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கணும் ஊழியம் ஐயா, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்பது தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி.

இருக்கிறதாக, இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கு வாசிப்பதற்குள்ளாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுறதுக்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, உலக ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, உழைக்க செய்யற உங்களை உச்சுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களுடைய அன்பை உங்களை ஜீவனுள்ள தேவனங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்களை அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சி சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனதில் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லார் மத்திய சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வழுதவி போய்விட அவருடைய காத்து அவர்களால் உங்களை ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களுக்கு

நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடை முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாகும் உறவரங்கல் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு

வழிபட்டதக்கதாக ஒவ்வொருவரே உடகட்டி பெருசுத்தாகவே நீங்க வழிநடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறாஜா. பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, முடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம்.

உங்களுக்கு எல்லோரும் விசேஷமாக சுவாமிய ஆண்ட சகோதரிக்காக உங்களுடைய எல்லோரும் அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரை வேண்டதாக அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலில் இன்னத்தை கேட்க போகிறோம் என்று அந்த அற்புதமான தேவனே அந்த ரொம்பியாக்க உதவியில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களே எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்க உங்களை அவன் அம்மாட்டை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல் தகப்பனே இந்த வாழ்வு சந்ததிகளை அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சு கொண்டிருக்கும் வாழ்வு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதனால சோர்வினாலும் உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் ஒரு வலிமையாக ஆண்டவர் ஒரு வழியை துறந்தடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பிறவத்தக்கதாக செய்த அழி நடத்தலுக்காக நன்றி. படித்த ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்தது இவனே. வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சொக்கு எப்படி பாவிக்கவன் வந்து பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாத

பின்வாங்கி போய்விடால் வழிகாட்டுக் கொள்ளுங்கள் ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னியும் மன்னித்து திரும்பவும் அவர்களை ஆண்டவரே உலகம் எழுத்துக் கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக் கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களே வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்க உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக வேலி அடித்து காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக மெல்லத்தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு ட்ரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மகர்களுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷ தூயம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வரைக்கும் அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரம். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன் எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனை அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்ன கை கொடுத்து உங்களுடைய அன்பர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவை நீங்கள் பார்த்து கொண்டு வர கிருபைக்காக ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணையும் திறவுங்கோ. அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுன தேவன் உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மயிலாடி ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியன் ஆகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா. அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கினது அவன் அல்லவா.
என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புல உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க, திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறமையா சேர்த்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷர தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை அந்த விக்கிரத்தோ போல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்குறவையா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களுடைய அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்கள். கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர் அதுக்காக உங்களை துணிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிறத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஓட்டு போடும் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே எந்தெந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா?

வீட்டிலிருக்கிறது இடைய பலன் உள்ளவருக்கும் பலன் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் புல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியோட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக உங்க குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோண்டுகள் வாசத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ரெண்டு சாமுவேல் 16 தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேபி போசத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேபி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார்,

0: கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அத்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும், அதன் எல்லா சம்பத்தையும், அதன் அருமையான எல்லா பொருள்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மறித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் என்னையும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இது நாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும், அடிக்கடி தூற்று போட்டும், எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம், எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செப்பிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின், நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 Samuel 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே, தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களை பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூட மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மேன்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ற தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே, உங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபை ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமா செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரும்பி

தகப்பனே, உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த

ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா கற்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகும் பெருகும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. திருவரீரங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையின் மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள்

அப்பாவை துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,

என்னை காண்பவரே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. உங்களை அப்பத்தின் தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடு வைக்கிறவர் ஐயா ராஜா தகப்பனே. இருந்தும் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவனை விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசவாடுவீராக ஆண்டவரே தேவனே.

உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரை உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையில நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆண்டவரே, சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என்ன ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே மத்துதிக்கிறேன் ஐயா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், கர்த்தரையை பற்றி

날 골라봐. 여러분, 내가 이거 때문에.

சிறுவசனம் கற்றுக்கொள், அவரே பாதுகாத்துவார்.

0: மண்டவரேம துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பால் பட்ட அதிசயங்களை காண செய்யறது மனியா ராஜா. அண்டவரே இயற்கைக்கு அப்பால் பட்ட அதிசயங்களை காண செய்யறது மன் ஹாலே லூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்தவித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம். மெல்ல வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடைய உடுத்திருந்தாராம். அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கு அப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவர் இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5. அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்குதாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு ட்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார். வந்து சொன்னாராம், உங்களை ட்ரோ பண்றதான்னு சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பதல் கராச்சி இருக்கிறதாம். அது பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராச்சை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்த அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்திலே நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லை என்று. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பால் பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிற காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோபாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில், உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிறவங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா, அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுமாண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுது தகப்பனே, ஆண்டவரே, மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே, ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணிய பூசுகிறவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரையருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே, உண்மை அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே அப்பா, இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பன் ஆய தேவனே, பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே, இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா, வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புகள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீரையா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே, எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லாவித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே, திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே, இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாவிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம். சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் இயேசப்பா ராஜா இலங்கையிலே இருக்கிற சபைகளிலே இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக,
1: நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே மக்கு சோத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உடைய கரமையா கூட இருப்பதாக, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு நாமத்தினால்
2: நேரமும் ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் இந்த நாளையும். கத்தர்தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, பொக்கலும் வரத்திலும், எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
2: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோம் இலோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை ஒப்புவித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். ஒப்புவிப்போம். இன்று 29 ஆம் தேதி ஆடி மாதம், 29 ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை தாவரமாக கொண்ட நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து ரோமர் 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு, வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பிலே எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 மாலை காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், மாலை வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி மேகலா வாசகர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஒளிய சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களை தொகுத்து வழங்குவார். சோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழிநடத்துங்கள். ஆமென். கோட்பை
3: தங்கம்மா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். என்னாலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால் அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், பிசாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்தில இந்த பாவ ஈச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவளுக்கு அக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு ஏது அக்கின தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டார். இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களா இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமைய உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள் நாடுகள் ராஜாக்களுக்குள்ள இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றா தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டா அவர்களுடைய இருதயங்கள் அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட அவருடைய சிந்தைகள் இருதயத்தில இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
4: கிருபையும் விரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை நிச்சைகளை கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் எங்களுடைய கடினமான இருதயங்கள் மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினீரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், இங்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்தில காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்கள் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சியான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இமைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பேதர் ஒன்று பன்னெண்டின்படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீ எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்த, நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய கனிகள் ஒவ்வொருவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவினால் அபிஷேகம் படுகிறதற்காக நன்றி. ஒருவரோடு படைப்படு நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் விடுத்து பயன்படுத்தும், பயன்படுத்த முடிய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும், உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதனில நாங்கள் செயற்பட ஆவியின்படி நடக்க உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக மகனுக்காக மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மதத்தில வாழுகிற மக்கள் பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள் நீர் ஒருவர். எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்தில இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுங்களை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தூதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்
3: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
4: ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்
3: சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்
6: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உமக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனபடியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபையை எப்பொழுதும் குறைவது குறைவானது இல்லாண்டவரே அப்பா, கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் மா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கிடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களில் இருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களுடைய நாம மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா பிரதர் லேஸ்டி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட காரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுக்கென்று மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்ற ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்
7: ஆமீன் ஆமீன்களை கேட்ட அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. டோலி சிஸ்டர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேலையில
2: நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்கள் நிக்கிறார்கள்.
7: நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்
8: சிஸ்டர்.
7: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று அங்கு நோபா காலத்துல இருந்தே இன்று மட்டும் அது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள் கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சத்தியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
8: ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கத்தாவை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு ஆனபடியால் தெளிந்த புத்திரளாயிருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதை ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே கத்தாவே. அது மட்டுமில்ல ஆண்டவரே, நாங்கள் கலவரம் இல்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னது இவனே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில கூட பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சம்பவிக்கிற போற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீர்கள் அன்பு தகப்பனே. இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம், பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே. சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக ஆண்டவரே. கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய் பேசும்படியாய் மனம் திரும்பும்படியாய்
9: ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே. ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே சித்தம் செய்யும்படி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக கீழ் படியத்தக்கதாக தகப்பனே உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நீ பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா, பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீரப்பா, சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே காண கிருப செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக்கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க, ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்க முடியும் கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் மக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
7: ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி உடனே சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்.
9: ஆமென். ஆமென்.
7: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்தில லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: பார்த்தா அப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லையும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேசங்கள்லையும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர்களை நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கதையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம்ம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா, ராஜாக்கள் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பன் இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்கள் இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளையிடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தகப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமாய் இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள் அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்ப நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிருபங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் நண்டெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜா ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்போ ஒரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரே நோக்கி பாருங்க, இறக்கப்படுங்க ஐயா இந்த தேசங்களுக்காக. ஐரோப்ப நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கரத்துல எல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாதத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புக்களை கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள்னு சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே, அது போல இந்த சிறிய பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர் ஐரோப்பா தேசங்கள் கனடா தேசங்கள் ஒவ்வொரு தேசங்கள் இந்தியா தேசங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா, இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமாய் இன்னுமாய் ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமாய் இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த
11: வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜெனசிஸ்டரையும் சிசிலி ஒவ்வொருவரை நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரை நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்க காலத்துல தடுகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துறீங்கம்மா. அவங்களை பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்ப பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியரின் சௌரனி மண்டன் பிரதரை மாண்டவரே கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிற முன்னோன்னு தடைகள் வந்தது காண்டவரே. அந்த தட்டைகளை உடைத்தறியறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
12: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதா உனக்கு சொல்கிறோம் நன்றி சிஸ்டர். எங்கள் ஜபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம் தேசம் இந்தியா தேசம் நோர்வே தேசம் இங்கிலாந்து தேசம் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் என்று எழுதியது.
11: ஆமேன்.
12: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்
13: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
12: பிரைஸ் தி லார்ட் கொண்டு போகிறது.
13: ஏனென்றால்
2: உங்களோட சிஸ்டர் அந்த ஜெபத்தை கொடுத்துட்டு நீங்க

0: கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படி ஆகக்கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் சோத்துறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களிலே இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லாம் நஷ்டங்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஜபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்படி ஆக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள் ஆண்டவரே, நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகி தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா நீ சமாதானத்தின் சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உமது காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜபிக்கிறோம். அப்படியே கூட அப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்துறோம் அப்பா, மரித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படி ஆக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே இயற்கைகளை யாமற்றும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவைகள் எல்லாண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசிர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படி ஆக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் ரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல சேயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களே எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன், மகனை, மகளை ஆசிர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்றுவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தேவ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசிர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஈர்வ

0: η παράγα.
1: உங்களோட வாய்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி வர்றது, நீங்க நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய
0: நினைக்கிறேன். நாங்கள் மேலா பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், கேக்குதாண்ணா?
1: ஆமாம் சிஸ்டர், மேகலா வாசுக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்பை.
0: இந்திய நாட்களே எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இந்த மாலை வேளை, காலை வேளை, மத்தியான வேளை கல்வி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய காரியங்கள், அவர்களை சத்துருடைய பாதத்தில் உண்டாகபடிக்கு விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அதை நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல தர்மை என்ற காரியத்தையும் ஆண்டவரே பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல குழந்தி ஆண்டவரை பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவின் நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அப்பனே அவர்களுக்காக இறங்குகிறாக, அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே இவர்களோடு இடைப்படுகிறாக. தேவனின் சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் இந்த தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலோ அவர்கள் சத்திருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரின் இடங்களில் சத்திருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை தொடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தாப்பனி ஆண்டவரே, வாலிபர்கள் தன்னிச்சையை அழைக்கிறார்களே ஒப்பனே, தேவனுடைய மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே அந்த கற்றவிழ்க்கப்பட்டவர்கள் போல அழைந்து சிரிக்கிற அந்த வாலிபர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரி ஆண்டவரை ஜெபிக்கும் போது சொன்னார், ஆண்டவரே பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோரை அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாக நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு திடரான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க, தவிர்ப்பாங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். அதே போல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் கூட ஆண்டவரின் யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரின் ரஷ்யா யுக்ரைன்ல நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரை எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யா அவர்கள் இருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களுக்காக மனம் நிரம்புகிறாங்க, அவர்கள் உண்மையை முற்றமாக தேடுகிறீங்க, தாங்குங்க ஆண்டவரே. அவர்களுக்காக இறங்குங்க. அந்த தேசத்துல ஆண்டவரே மண்ணரை காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரை கட்டி ஆண்டவரை கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துகிறாங்க என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆவியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரே கிரியை செய்த எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவர் யுத்தத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூலனி பாலிய மிரகம் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக. ஆண்டவர் இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று சொல்லுகிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எப்பந்தமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்தெடுத்து ஆண்டவர் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான. அதிபந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது. தகப்பனே இது அவர்களின் இடைப்படும் அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே கடைகள் யாவற்றையும் உடைப்படும். உம்முடைய நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்கிறாக, அதிசயம் செய்கிறாக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன். ஆமென்.
0: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன்.
3: பிரதர் இருக்காருங்க.
0: ஓகே ஓகே ஓகே. பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஆமீன். இந்த நாட்களிலே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜுவதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா? அற்புதமான தீவினே உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட கத்தாவை எங்களோடு குடும்ப வழி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இருக்கிறது கத்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடரை போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கடங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வத ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணப்பா. தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவரே சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் தங்களை ஆண்டவர் புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்கத்தாவு. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்கத்தாவு, வாலிப பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தபடியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும், நல்ல ஆண்டவரை சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இனங்கொடுக்க தவிய இந்த வேலையில ஆண்டவரை அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் நீ ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர் பேராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை நான் ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படி ஆய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருநாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்க தாவ இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உமக்காக ஆண்டவர அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவர நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவன் ஆண்டவர பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமா காத்த தேவன் இனியும் கொடுக்கத்தாவ எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜபத்தோடு கூட ஏமி இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே நாமத்தின உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே இந்த என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர். இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருப செய்யும். இவருடைய தேவைகள் வாஞ்சங்கள் ஒவ்வொன்றையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். இறக்கமுள்ள தாப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள் சபைகள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் சாதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே எங்களுக்கு கரம் கூட இருந்து அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே அந்த புத்தகத்திலே சாதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய் ஆண்டவரே. சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள் விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சகோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் பாசஜால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அன்னை காட்டுமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும், ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் துறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உழைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பன எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இன்னமாக பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இருக்க கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தவனுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவையினங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி அப்பா. அவளுடைய ஜபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரின் பின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாக சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா. அவளுடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள் மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமா இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அதில் தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலிடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுள் சாபகர் ஊழியர்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீதாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம் தகப்பனே. அந்த வேலையெடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள், இந்த மாக ஆண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாயிருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள், இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் மாக ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டோனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து காலவேளையில் இணைந்தார்கள். இதெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் மாலை வேளையிலே ஜெபன் தேசத்தில் இணைந்து இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்து தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்து ஜபித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் இலங்கைக்காக விசேடமாக ஜபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்தி வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபாசினி, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
6: உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரமதகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள், கர்த்தாவே கூட இருங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபங்களை உயிரெடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன்.

பாவருக்கு பரிசுத்தமாக்கும் பரமணி வாருமையா வர வேண்டும்

0: ஆமேன் ஆமேன் அங்க பாடலை கேட்டதாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் செபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபியை அங்கு கிருபியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்தவே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கை மக்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பி கத்தாவே அவர்கள் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கத்தாவே என் தேவனே இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும். ஆண்டவரே வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாத தாவே மனம் திருப்பப்பட வேணும். ஆண்டவரே அப்பா இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கத்தாவே. ஆண்டவரே முதியோரை காக்கிறது ஆண்டவரே ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் நடத்துமையா எல்லாருக்குள்ளும் வரவேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆளுக்கு உட்படுத்துகிறோம். ஆளுகிகார வல்லமினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே. எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா அவர்கள் நீங்க திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போ சிலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய் தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய் தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கத்தர் உந்த நாட்கள்லே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
1: ஆமாண்டவரே எங்கள் அன்பின் தகப்பினை கத்தாவே இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உண்ணாமல் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே. இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே எங்கள் மீட்பரே இரட்சகரே அப்பா ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அப்பண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா இவர்கள் ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே உமக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க வேணுமென்ற அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்ப பார்க்கல ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கத்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளை பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோ தானோ என்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கத்தாவே இன்னும் உமக்குள்ளே கட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடிக்கு கத்தாவே நேரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விளக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்று முழுக்க ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே, அவர்களை சீர்கேடாக்குற கர்த்தாவே, அவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியலை கொண்டு வர ஆவிகள் பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கர்த்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி மத வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே வரக்கூடியதாய் ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லிம் மக்களாய், வரங்கி மக்களாய் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசைய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்பிடியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பாலிமென்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுவீராக கர்த்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கர்த்தாவே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவுடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பின் தகப்பனே இயேசுப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகள் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தையே இயேசுப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஈக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, ஆதரவிட்டிருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்கள்
2: அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்து பராமரிப்பில்லாமல் கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழிநடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்கள் ஐக்கியத்தை பெருகப்பண்ணி நீ வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொறுப்படுத்து கத்தாவே. இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால், அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தி வர்கள் அநேகர் கத்தாவே, தேவாவியானவரே அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மா நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கத்தாவே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணமின்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாய், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, அப்பா இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நான் என்ற அகந்தை உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே, அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதா அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவர் ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா துன்பங்களும் ஆண்டவரே அப்பா போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீருங்கள் தேசத்தை ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரானென்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் காணப்படட்டும், எங்கள் தேசத்திலே காணப்படட்டும், எங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும், எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்கள்ல எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இந்த நிலையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் பர்வங்களுக்கு நீராய் என் கண்களை இருடுப்பேன் என்று சொன்னது நீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, தெக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே, ஒரு கிருபையினால் ஒரு இரக்கத்தினால் ஒரு தயவினால் ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்திலே அப்பா. பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உம்மை ஆண்டவரே. எங்கள் தேச மக்கள் மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருதரே மாற்றுங்க ஆவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நளி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா. குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா. வீடுகளை நடத்தட்டும் ஐயா. பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவர். இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நெருக்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவர். இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல டிபிளாக குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கள். பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தராமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிற அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்கிற தேசங்கள் வாழ்கிற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீ கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காய் உமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடுமையா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்காலங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் விவாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே, பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை தேச மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே மக்குரியது மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபாறு பாட பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.
1: ஆமென்.

0: அறிந்து வர வேண்டும். கண்டவரை வரவே நல்ல
1: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பாமே.
2: இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அவருடன் இணைந்து ஊழியங்களை செய்த சௌரி ஜானட் அவர்கள் ஜெபந்தேசத்தின் மாலை வேளையிலும் இணைந்து தொகுத்து வழங்கினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் எல்லோரையும் இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு சேடமாக சௌரி சுபாஷினி அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தக வெளியீட்டு வரும் பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாஷினியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாஷினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி. இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சௌரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கர்த்தர் அவருடனும் கூட இன்னும் வழி நடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை தொடர்ந்து சுசேஷரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வேலையை ஆயத்தமாவோம். இந்த வேலையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா. சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார். அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வழியிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா, வழி நடத்துங்க. ஆமேன், காட்பி.
3: Amen, amen, amen, amen, amen. Stotram, ayya, stotram, ayya, stotram, ayya, stotram, ayya. Thudikurum, ayya, thudikurum, ayya, thudikurum, ayya. And the kale vilika, stotram, the yava vilika. Stotram, nandi solurum, ayya, nandi solurum, ayya, nandi solurum, ayya. Stotram, stotram, stotram. Thudikurum, ayya, parisuttar, parisuttar, parisuttar. Senagalingattar, parisuttar, parisuttar. தேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள், போத்தூர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கொடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயம் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை கிருபை மட்டுமா நடத்தின கருபை, முடிவரியந்தம் இருக்கிற கிருபை அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட தந்த கிருபை ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர், எங்களை குள்ளைகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், துதிக்கிறோம். ஜெவங்களும் என்ன பங்குடைய

நடக்கிறது சுவாமியை நன்றி. இந்த காலங்களுக்காக சூழ்நிலைகளுக்காக குளத்தில் ஜபிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்காக ஆண்டவரே குளத்தில் இறக்கம் பெற வந்திருக்கிறோம். குளத்தில் கிருபைக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறது சுவாமி. கடைசி நாட்களில் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டன் சுவாமி, மனந்திரும்பட்டன் சுவாமி, மனந்திரும்பட்டன் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே பலத்தை கொடுத்தருளுங்க, மனந்திரும்புதலை கொடுத்தருங்க, சிறையிருப்புகளை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக்கொள். அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்க விடுதலை ஆக்கினால் ஐயாவை விடுதலை ஆவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை விடுதலை இந்த கிருபையின் காலம் அனுக்கிற காலம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பனே இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி அனுக்கிற காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீருக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கு முன்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா கிருபையே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இறக்கும் செய்யுங்க சுவாமி, வேலனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் ஆண்டவ யுத்தத்துல படுகிற நாங்கள் கண்ணீர் அப்பா, பாடுகள் அப்பா, தவிப்புகள் அப்பா ஐயா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. வேண்டிய குற்றங்கள் பாவங்கள் குறைகள் எல்லாம் ஒரு விசை ஆண்டவரே. இவர்களை மன்னித்து இவர்களை இறக்கம் செய்யபடியாய் வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவு தயவுபடுத்துகிற ஆண்டவரே. மன்னிங்க சுவாமி. இவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு சமாதானம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி. வார்த்தையினா விடுதலை பெறட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்களை சந்திங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே காண்கிற தேவனே, உங்களுடைய கண்கள் அவர்கள் மேல் இறக்கமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சகப்பனே வியாதியஸ்தர்கள் ஆண்டவ வியாதி வியாதி வியாதி அப்பா வியாதி பெருக்கும் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே வியாதியில் எல்லப்படுவது ஜனங்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே வியாதி கொடுமை ஆண்டவரே, ஜனங்களின் கூக்குரல் ஆண்டவரே. சகோதரனே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் மனந்திரும்பட்ட வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க வெற்றி சிறந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க தான் வியாதிகளை குணமாக்குற தேவன், நீங்க தான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி. கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர். குற்றப்படுத்துங்க சுவாமி. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே எல்லாரையும் தொட்டு சுகமாக்கு நீங்க சுவாமி. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரவார சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை தேடட்டும் சுவாமி. நீங்க தானப்பா பரிகாரியாகிய கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுகிறவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி. தேவைகளோடு இருப்பார்கள், ஆனால் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற உதவிகளை கட்டளை விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி. வியாதியில் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்கள், ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள். அப்பா முதியோர்கள் ஆண்டவர், எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவர்.

0: அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாக ஆதரவற்றவர்களாக ஆண்டவரே எத்தனையோ முதியோர் வாய்ச்சிய சாலையிலும் நிரம்பி வருகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே நம் முதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா. நம் முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நம் முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நம் முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். காப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. நாட்களில் தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் நீதி வரட்டும், உண்மை வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். அப்போ தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடிய மத்தி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவர் நன்மையாகவே இருக்கட்டும் சுவாமி. அப்போ நீ ஒவ்வொரு தலைவர்களை எங்களுக்கு கருத்து வைப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடு வாழ்ற மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யும் தலைவராக தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக்க குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டோம் ஆண்டவரே. இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா வேதத்தில் எல்லா காரியங்களையும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க. தேவ ஞானம் இவர்களை நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு இப்படியாக அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் ஆறான வீரர்களுக்காக ஆண்டவரே. எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது, எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. இவர்களை எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களா, ஆண்டவர் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இவர்களுடைய காலங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினால் ஆண்டவரே இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்களை கற்றுக்களா, இவர்களை வழி நடத்துங்க. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா, அந்த இடத்தினாலும் உங்களை சிறையினால் நோடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதமே அவர்கள் மேற்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எப்படியாவது வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஐயா தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குறலப்பா, இனங்களுடைய கூக்குறல் தகப்பனே. இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டு. இவருடைய கூப்பிடு கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூக்குறல் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் காண்கிறீங்க சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறோம் சுவாமி, போய்கொண்டே போகிறோம் ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம், இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்ன தகப்பனே. இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க முதுகு பின்னாக தெரிந்து விட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் வாசியப்பா தகப்பனே. நீங்க எல்லா உணர்வுகள் உணவும் இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர். நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவரப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர், இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிறதேவனே, இவர்களுக்கு இலக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி. தகப்பனே ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. அப்பா காக்கையோ என்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற, காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன் ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டி இறக்கம் செய்யுங்கப்பா. சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே, இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. நான் ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி, எங்க பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கைப்படியாமல் தாண்டவ மாறிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு சுசாசந்தந்திரங்களோடு ஆண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடு ஆண்டவரை தகப்பனே. அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரை தாங்கங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியாக செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் எங்களோட ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி. பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தகப்பனே, சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய்கொண்டிருக்கிற காலம் ஆண்டவ தகப்பனே. வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்ளுவ சுவாமி. திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்கள் மறுபடியுமாய் திரும்பட்டும், மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமாக கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்துருவானவர் சுவிசித்து விடாதபடி தகப்பனே, இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறவளாய் எழும்புகிறவளாய் எழும்பட்டும் சுவாமி. எழும்பட்டு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் சகப்பனே. ஆசீர்வாதா நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில இருக்கிறார்களோ சுவாமி, எந்தெந்த நிலையில எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா புகந்திரங்களில் சபைகள் எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை, அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா உங்களோட வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களோட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துகிற தேவனே, உங்களோட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா, இங்கு வரும்போது எடுத்துக் கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடு உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளுக்காக வேண்டி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் நிற்கிறவர் சுவாமி, இவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்க நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களையும் சபையில கொண்டு வந்து சிறக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும், கீழ்படியட்டும், சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. ഈശ്വരനുക്കാ വേണ്ടി കൊള്ളൂറോ. സഭയിൽ നിക്കുന്ന പോലർമാർക്കാവുകൾക്കാണ് സഭയെ നടത്തിക്കൂടിയ വെള്ളത്തെ കൊടുങ്ക്, സമാധാനത്തെ കൊടുങ്ക്, നല്ല മേപ്പുറുകളാക മന്ദയ മേക്കറുകളായി ആശീർവാദത്തെ കൊടുങ്ക്. നിങ്ങളുടെ കട്ടളകൾക്ക് പിടിന്തവുകളായി സഭയെ നടത്തുകളായി നടത്തുന്ന സ്വാമി പോകാൻ കുടുംബങ്ങൾ ഉദവിയുടെ എല്ലാവരും സാക്ഷിയുള്ളവരുടെ നാമത്തെ ഉയർത്തുകളായി വേണ്ടവരെ മുൻമാതിരികളായി അപ്പോ അവർ കുടുംബങ്ങളും ഇരിക്കും സ്വാമി. അറിയിക്കപ്പെടും അപ്പോൾ മുടിവരുമെന്ന് സ്വന്നത് മനെ ഇന്ന നാട്കളിൽ ആണ്ടവരെ സൗലജാതികൾക്ക് അറിയിക്കപ്പെടുന്ന നന്ദി നന്ദി അപ്പാ. ഓരോരുതാനും കെട്ടിപ്പോക കൂടാതെ എന്റെ ചിത്രത്തിൻപടി അപ്പനെ അവള് അൻപുനറിഞ്ഞത് ദേവന്തം ഒരേ പുരാണ കുമാരന് വിശ്വാസിക്രമനവനോൻ കെട്ടിപ്പോകാമൻ നിത്യജീവനയോടെയും വഴി അവരെ തന്തളി വളവായുള്ള കത്തി അന്ത് കുന്തിങ്ങപ്പാ കുന്തിങ്ങ അൻപുക്കു കണ്ടവരെയാൽ അകലവീരമില്ല കണ്ടവർ അപ്പടിയാണ് അൻപുള്ള ദേവൻ ഇന്ന നാട്കളിലും ആണ്ടവര് ിലും ആണ്ടവരേ അപ്പൊ അങ്ങോട്ട് സുവിശേഷം അറിയിക്കപ്പെടി വന്നാൽ നന്ദി സൊല്ലൂറും കോരി നന്ദി സൊല്ലൂറും കോരി നന്ദി സ്വാദക്കുറിയ കാലങ്ങളെല്ലാം താന്തരിക്കുറിയ ടെക്നോളജി എല്ലാം വളർന്ന് മീഡിയാക്കൾ ടെലിവിഷനുകൾ റേഡിയോക്കൾ എന്നും ആണ്ടവരെ കൈകളിലിരിക്കുന്ന ഫോണുകൾ എല്ലാത്തിലും കൂടെ വാർത്തി ചൊല്ലപ്പെടുക്കുന്ന നന്ദി സൊല്ലൂറും നന്ദി സൊല്ലൂറും നന്ദി സൊല്ലൂറും ഞാൻ അങ്ങ് കേട്ട് കീഴ്പടിയേറ്റും സ്വാമി കീഴ്പടിയേറ്റും കീഴ്പടിയേറ്റും സഹോപനെ ഇത് നടത്തൂര പിള്ളകളാണ്ടവര് സഹോപനെ കാര്യങ്ങളെ നടത്തൂര ഉളിയക്കാരുകളാണ്ടവരെ അപ്പോ ഉത്സാഹത്തോടും ഉന്മയോടും ത്യാഗത്തോടും ദൗര്യങ്ങളെ ചെയ്യട്ടും ആണ്ടവര് എവ്വളവ് പാടുകളായിരുന്നാലും സ്വാമി അയ്യാ അവർക്ക് നില നിന്ന് ആണ്ട ഊഴിയത്തെ കാത്തുകൊള്ള വേണമെന്ന് ജപിക്കുന്നു സ്വാമി. അവരുകൾക്ക് ആ വേണ്ടി കൊള്ളുകയും സ്വാമി അവർക്ക് ആ വേണ്ടി കൊള്ളുകയും സ്വാമി. വളരെ അടയ്ക്കപ്പെട്ട പട്ടണങ്ങൾ ഗ്രാമങ്ങൾ ഇരുണ്ട ദേശങ്ങൾ ഇന്നും അനേകമുണ്ട് സ്വാമി. എത്രയോ മക്കൾ ഇരുളുക്കുള്ളിരിക്കുന്ന സ്വാമിനെ ജനങ്ങളെല്ലാം വെളിച്ചത്തെ കാണുകയാണ് സ്വാമി. ആണ്ടവരെ നിങ്ങൾ പോണ ഇടമെല്ലാം ആണ്ടവരെ വെളിച്ചം വെളിച്ചം വെളിച്ചം ആണ്ടവരെ നിങ്ങൾ പോണ ഇടങ്ങളിലെല്ലാം വിടുതലായി വിടുതലായി വിടുതൽ അപ്പടിയാണ് ദേവൻ നിങ്ങൾ ഇരിക്കുന്ന സ്വാമി. സഹപ്പനെ ജനങ്ങൾ പെരിയ വെളിച്ചത്തെ കാണ വേണമെന്ന് ജപിക്കുന്നു വേണ വേണമെങ്കിലും പടക്കപ്പെട്ട പട്ടണങ്ങൾ ഗ്രാമങ്ങൾ എല്ലാം ആണ്ടവരെ തിരക്കപ്പെട്ട് ആണ്ടവർ വെളിച്ചത്തെ കാണുകളായിരിക്കട്ടെ സ്വാമി. ഇവരൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറോ വേണ്ടിക്കൊള്ളൂറോ ഇന്നമായ ആണ്ടവരെ നിങ്ങളുടെ ഊഴിയത്തെ ചെയ്യ ആണ്ടവരെ ജനങ്ങൾ വേണം സ്വാമി. ഒവ്വൊരുവരും കത്താവേ നിങ്ങളുടെ പിള്ളികൾ ഒവ്വൊരുവരും ഊഴിയക്കാരുകളായി മാറിട്ടും സ്വാമി. അവരുടെ വാർത്തകൾ ഇല്ലാണ്ടവരെ നിങ്ങളുടെ മഹിമയെ വിളം കെട്ടും സ്വാമി. ആണ്ടവരെ നിങ്ങളെ അന്ത് വെളിപ്പെടട്ടും സ്വാമി. ആണ്ടവരെ കാണുന്ന മക്കൾ ആണ്ടവരെ പടശാലയാണാലും തെരുക്കളാനാലും ആണ്ടവരെ വേല സ്ഥലങ്ങളുമാണ് ഒരു വാർത്തി ഉണ്ടാലും ചൊല്ലി ആണ്ടവരെ നിങ്ങളുടെ അൻപ ചൊല്ലട്ടും സ്വാമി. ചൊല്ലട്ടെ ഒവ്വൊരുവരെയും മാറ്റുങ്ങൾ മാറ്റുങ്ങൾ സ്വാമി മാറ്റുങ്ങൾ മാറ്റുങ്ങൾ ഇവരുകൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂ സഹപ്പനെ. എന്നുമായ ആണ്ടവരെ എത്രയോ കഷ്ടമാണ് ഇടങ്ങളിൽ നിൽക്കുന്നു മിഷണറികൾ ഗുളികൾ ഓരോരുക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും അപ്പാ. താങ്കളപ്പാ കണ്ണീരപ്പാ ിയപ്പാ അടിക്കപ്പെടുകപ്പാ തുമ്പപ്പെടുകപ്പാ എല്ലാവരത്തിലും എല്ലാം മകൻ നിങ്ങൾ താങ്ങുങ്ങപ്പാ താങ്ങുങ്ങപ്പാ താങ്ങുകൾക്ക് ആ വേണ്ടിക്കൊള്ളും അവരുടെ കുടുംബങ്ങളെ നിങ്ങൾ പാത്തുകൊള്ളുമ്പോളുള്ള മക്കളും രക്ഷിക്കപ്പെട്ടു വാഴ്വാധാരപ്പെട്ടു ആശീർവദിക്കപ്പെട്ടു തേവകളോട് നിൽക്കുന്ന സ്വാമി. തേവകളെ സന്ധിക്കുന്നതേവൻ നീങ്ക സ്വാമി. തേവകളെ കൊടുക്കുന്നതേവൻ നീങ്ക സ്വാമി. അപ്പാ തേവകളെല്ലാം സന്ധിക്കും ദൈവമേ എന്റെ നാൾക്കുള്ള വിവാഹ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി അൻപത് എന്തുമൂന്ന് കാലമാണ്ട് ആണ്ടവരെ കൊടുമയാണ് കാലമാണ്ടവർ അയ്യോ കുടുംബങ്ങൾ പിരിന്ത് ഉറവുകൾ പിരിന്ത് പനി എന്താ പനി കണ്ണീരോട് വളരെ മക്കളപ്പം ഇവർക്ക് ഒരു കീഴ്പ്പടി വേണേ സ്വാമി ഉങ്ങൾക്ക് ഭയപ്പെടും ഭയം അൻപക്ക് കീഴ്പ്പടിയുടെ ഭയം ഇവർക്ക് വേണേ സ്വാമി ഒരുവരെ നേശിട്ട് ആണ്ടവരെ ഒരുവരെ താങ്കി കുടുംബങ്ങളെല്ലാം ഉണ്ട് സേട്ടം അപ്പൊ ആ കുടുംബങ്ങൾക്ക് വേണ്ടിക്കുമ്പെല്ലാം ദൈവനിലെടുക്കുകാർ അതിലൊരു കഠിനങ്ങളെല്ലാം മാറ്റപ്പെടട്ടും സ്വാമി ഞങ്ങൾ ഇത്താഴ്ത്തട്ടും കുടുംബങ്ങളുണ്ട് സേട്ടം പെറ്റുകളുണ്ട് സേവകൾക്ക വേണ്ടി എവിടെയാ വേണ്ട വ്യത്യാസങ്ങളെല്ലാവർക്കാൻ വേണ്ടി കൊള്ളൂ വേണ്ടി നിങ്ങളുടെ ഇളങ്കി ദേശത്ത് കാവറുകയും സ്വാമി ഇളങ്കി ദേശത്ത് പാറുന്നു സ്വാമി അപ്പൊ ആ ഇളങ്കി ദേശം ഇളങ്കി ദേശം ആണ്ടവരെ ഇന്നും ഇന്നും ആണ്ടവരെ തകപ്പനെ പാവത്തുക്കുള്ളും അക്രമത്തുക്കുള്ളും പോയിക്കൊണ്ടിരാതെ ഇവിടെയും തകപ്പനെ തീരുപ്പിക്കൊണ്ട് വാങ്ങ സ്വാമി തിരുപ്പ് വല്ലവർ നീങ്ങ തിരുപ്പ് വല്ലവർ നീങ്ങ ആണ്ടവ ദേശത്തുക്കാ വേണ്ടി കൊള്ളൂ ദേശത്തുക്കാ വേണ്ടി ദേശത്തെ നന്മയ്ക്കാ വേണ്ടി കൊള്ളൂ തകപ്പനെ ഇറക്കം ചിങ്കട്ടം കൂടെ ഇറക്കം താനപ്പാ വേണം ഇങ്ങോട്ട് മണ്ണിപ്പ് താനപ്പാ വേണം ആണ്ടവരെ ഇങ്ങോട്ട് കൃപ കാണുന്നു ഞാൻ ആധികം അവരോടൊരുക്കണം അന്തരിച്ച് പാതകത്തിക്കൊള്ളു ഇവിടെ ആ ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളു എല്ലാ ദേശങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളു ദേശത്തിന് സമാധാനത്തുക്കാ വേണ്ടിക്കൊള്ളു സമാധാനത്തുക്കാ വേണ്ടി എല്ലാം കൂടെ കൃപയാപ്പോ സമാന വേടിയൊക്കെ വേണ്ടിക്കൊള്ളു നിങ്ങളുടെ കൃപയിനാൽ താങ്ങുകപ്പാ താങ്ങൾ കൃപയെല്ലാം കൂടെ ഒന്നുമില്ലേപ്പാ എല്ലാം കൂടെ കൃപ നിങ്ങളുടെ കൃപ കൃപ കൃപ ഞങ്ങളുടെ പിള്ളേ കുടുംബങ്ങൾക്ക് ആ വേണ്ടി കൊള്ളൂർ വാങ്ങിക്കൊള്ളുങ്കപ്പാത്തുക്കൊള്ളുങ്കപ്പ ആശീർവദിക്കപ്പ എല്ലാവരുടെയും കൂടെ കരുത്തു തന്ന യേശു നാമത്ത് വേണ്ടിക്കൊള്ളു നല്ല പിതാവേ ആമേ ആമേ ആമേ
1: ആമേൻ ആമേൻ. ഇതുവരെ നേരം എല്ലാവർക്കും ആഗമം ജപിച്ച് ആശീർവദിച്ച് ഉങ്ങളെയും കത്തർ കാണുകിറാർ കത്തരുടെ കരത്തിലെ ഉങ്ങളെയും ഉങ്ങൾ കുടുംബത്താരെയും ഒപ്പുവിക്കുറോം കത്തർ തന്ത് താളന്തുകളെ കത്തരുടെ നാമമഹിമയ്ക്കാകും ആത്മാദായത്തിക്കാകും എടുത്തു വന്ന് വിജയത്തിരക്രിയകൾ കത്തർ താമേ എന്ന ജപങ്ങളെ കേട്ടാറെന്ന വിശ്വാസത്തോടും ഉങ്ങളെയും ഉങ്ങൾ കുടുംബത്താരെയും സന്തതി സന്തതിയാക ആശീർവദിച്ച് വെള്ളിനടുത്ത് വരാനും വാഴ്ത്തിക്കൊണ്ട് ഇന്ന് വേളയിൽ ഇവിടെ കുറവും നാളെ കാലവേളയിലെ ഇതേ വേളയിലെ സന്ദീപവും അതുവരെയും ദിവസമാത്ത കുറവും വാഴ്ത്തുകുറവും ആശീർവദിക്കുറവും. നന്ദി അമ്മ, ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേ.
0: നന്ദി അയ്യോ. അമ്മളെയും കത്തർ ആശീർവദിച്ച് നടത്തുവാറാകും
1: ആമേൻ ആമേൻ. ഇതുവരെ നേരം എങ്ങളുടെ ഊഴിയർ സഹോദരി പത്മാവതി ജെയിംസ് അമ്മ അവർ മിസ്സാക്ക കനഡാവിൽ നിന്ന് ജപങ്ങൾ കൂടാക വഴി നടത്തിനാർ ഇണിന്ത് ജപിച്ച് മറുപോലെ ജപിക്ക പൗരോപൂർവർ സാർവിലും അവർക്കും വാഴ്ത്തുകളെ കോറിക്കൊണ്ട് ഞങ്ങൾ ഇന്ന് വേളയിലും ദൈവ ഊഴിയർ പിൻവാണ് അയ്യാ അവരുടെ വരവേൽപ്പോം വേദ പാഠത്തുക്കാക ഇണിന്തിരിക്കുന്ന ഊഴിയരെ വരവേറ്റുകൊണ്ട് അവരുടെ ഒപ്പടിപ്പോം. ഉങ്ങളെ വാഴ്ത്തുകിറോം വരവേൽക്കുറോം കത്തരി കരത്തിൽ ഒപ്പുവിക്കുറോം വേദ വാർത്തകളെ എടുത്തു വന്ന് വിതയ്ക്ക് പോകുന്നവങ്ങളെ പ്രസ്താവിയാനവർദാമേ നിറയ്ത്ത് ആശീർവദിച്ച് വഴിനടത്തുവാറാക കേൾക്കേണ്ട ഓരോരും വിടുതലെ പറ്റിക്കൊള്ളത്തക്കതാക കത്തർ ഉദവി ചെയ്വാറാക നേരടി ഒലിപ്പരപ്പിലെ ഇണയിന്നിരിക്കുന്ന ഓരോരെയും അതേവേളയിലെ മറുപോലിപ്പിലെ കേൾക്കേണ്ട പോലതും അതേവേളയിലെ യൂട്യൂബ് കൂടാ ഫേസ്ബുക്ക് കൂടാ ട്വിറ്റർ കൂടാ പാർക്കേണ്ട വേളയിലും കേൾക്കേണ്ട വേളയിലും കത്തർ ദാമെ അവരോടും പേശുവാറാക ഇന്ന വേളയിലും നിങ്ങളുടെ മുമ്പടിക്കുറവും വഴി നടത്തുന്നു. God bless you. Amen.
2: Amen. Nandri ayya kathar thami. Ungale aashirvadippan. Amen. Ayya ekko vandu.
1: Ippo okay ya?
2: Amen. Amen. Nandri ayya. Nandri. Amen. Jeevan pannuvom. Irakkathil aishwaryamulla engal arumai pidave inda arumaiyana velaikka ungalai stotharikkirom kathave. தர்மா நாளிலும் கத்தோடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. கத்தாவே இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிரிவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமென். இதனால நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறமான கத்துள்ளவர். ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சௌதரியம், அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கீழாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து இந்த நாட்களை சங்கீதக்காரன் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களை கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களை அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களே வருகிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களே இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களையும் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களில் பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்கிலே பிரசாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124:8 சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13:6 சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக்கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனால அவர் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும், இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாய கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம் இந்த நாட்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான், பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது பரலோராஜ்யத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களில் அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேய ராக்கத்தில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, யாத்ராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகளை இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள், அருமையான கர்த்தருடைய உலகளை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கனிமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கனிய குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ளே அந்த பாருங்கள் அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள், நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளுன்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிறவர்களில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறார், சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களில் அப்படியே போவார்கள், 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் வாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதே பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை. அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள் சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல. அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடித்து அவருக்கு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களாம் முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாக்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள் டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க. ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியுமா அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியுமா சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை யோவான் 8 அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அங்கே 36 வசனத்தில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களே குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. சில வேளையில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிகர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை, எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களில் இடுப்புக்கு கீழே இந்த நாட்களில் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களில் அந்த சகோதரி இந்த நாட்களில் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களில் அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைமிலே போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாததபடி இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறது. நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களே அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களிலே, அதாவது இந்த நாட்களில் வயோதிபர்களுடைய மடங்களில் இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களிலே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களில், அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால் இந்த நாட்களிலே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கத்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி, அதில் அலிஸ்டவேல் புத்திரர்கள் கத்தரை நோக்கி உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா, அதாவது மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு கொண்டு மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுடைய இந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களே, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரியாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் சொல்றது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவர்கள் அப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு, அதாவது ஒரு பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்தோட எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்ல இந்த நாட்களில் ஒன்றுமேலே அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்து நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்தில இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும். அறிமான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்திர வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையா? நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது சொல்லி சொன்னார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக, அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை நாங்கள் அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கத்தோலிக்க பிள்ளைகள். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கத்தோலிக்க வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசன் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் இந்த நாட்களே வெளிப்பட்டார்னு சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தானுடைய கிருபைகளை அழிப்பதற்காக மனித குமார் இந்த நாட்களை வெளிப்படுற. அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். அவன் வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்தில் அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து போய் கிராமங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடிய கத்துடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமாம், அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே 3 பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, 2வது சுவிசேஷத்தின் ஒளி, 3வதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்க கொன்றுவான் இந்த நாட்கள், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள் அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே வருமான கத்தோட்ட பிள்ளைகள். நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையிலே இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், இங்கு கீழே போகணும் இந்த நாட்களில், அதாவது இலங்கை தேசிய கிட்ட இந்த நாட்களில் பாருங்க, அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம், சாரி ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களில் அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களிலே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை செய்த வேளையிலே அரும பிள்ளைகளே அந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரே ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி. இவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே என்னிடத்துல பணம் இல்லையே ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார். நீ போன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று டெலிகிராம் வந்து, அந்த நாட்களில் டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து, அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த பணத்தில் அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரை கட்டளையிட்டார்னு சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்திலே பாருங்கள், மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியிலே பாருங்கள், என்ன காரணம் என்றால் சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது. எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ளே போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை சுயசித்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயசித்தத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களில் துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில் இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை, அதாவது கயிறு கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரத்திலே கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார்னு சொல்லி ஆண்டவரத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே, அப்படியே அது பெரிய மரமா அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள் அந்த அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்கள்லே அநேகர் இந்த நாட்கள்லே அந்த இடத்துல ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம் அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனண்டா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறார், தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களில் வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள், இந்த நாட்களில் அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்களில் யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களில் இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களில் இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்து நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் ஒன்று நாட்களை வந்தாம். அந்த சிறைச்சாலையில என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வழியிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, ஏன் அப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்திலே இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பெற்றோர் என்ன செய்வான், நீ வீட்டிலே இருக்க

கொண்டிருந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார்கள் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்த நாட்களை கொடுத்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த நாட்களே அந்த மொழி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதற்காக பிரசன்னமானது நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதரி சகோதரி. அதைத்தான் இங்கே குருந்தி 2 கொரிந்தியர் 4:4 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனை அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை. கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும் படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் இப்படியாக இந்த காரியத்தின் படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் கலாத்தியர்களின் ரூபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரர். திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக இந்த நாட்களே கை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார், இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அன்றியும் யோவான் சுவிசேஷம் புத்தகம் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களை புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களில் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து

0: மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஐயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களே காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே. வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களே நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களில் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார், இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள் இருக்கு. இன்றைய பாருங்கள் அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிபட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் அந்த 20 வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்த என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதின் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தை ஊடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சொல்லிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நேர்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக்கு கூட எக்ஸ் தளத்து கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனா இன்னைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கல ஐயா.
0: இன்னைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமீன். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்களை, இதுவரை நிறமங்களுடன் ஊழியர் சுசேஷத்தின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்தின் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.
2: Recording stopped.
1: நானே வேலையிலிருந்து ஊழியர் பாஸ்டர்
2: Recording in progress.
1: காரண அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கத்திரிக் கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்திர சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய ஆவியானவர் தாமே அவர் கூட வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தர் கருத்தில் அவரே ஒப்புக்கொண்டு பிரைஸ் லோ பாஸ்டர். ஆமீன். இன்றைக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். உங்களுக்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ்.
3: ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமத்தி என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து உனக்கு வருகிற தீமை எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமையை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்துல தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது, இது பூலோகம் பரலோகம். பரலோகத்துல என்னை காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்னை காப்பாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையும் என்னையும் மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவிலே வேதம் சொல்லுகிறது 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார், தீமையிலிருந்து விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள் ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும் யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும் அவருடைய ரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நொறுக்குகிறான், பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை ஒரு போதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சரீரத்து உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91 9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாக்கிய அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

0: கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொத்து நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்திலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுன்னாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாத எப்படி தடுத்து நிறுத்துறார், சகாயம். இது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸா விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன் அவர்தான். வாக்குத்தத்தம்
1: வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தி அடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியம் துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கேட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகுகாலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண
2: படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருக்கமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கத்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனா நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். 6வது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்குமே உண்டாவதாக. 6வது காரியம் என்னவென்று கேட்டால், என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா? அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிற கல், நான் கொடுக்கிற கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமுன் காலகட்டத்தில் அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்சை ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகம மாற்றுவதும் மோதிரம் மாற்றிக்கொள்வதும் இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோனுடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால், அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்க பெருமையை காட்டுறது, அவங்களோட உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த திருமண, அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள். அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதார்த்தத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ கல்யாண நிச்சயதார்த்தத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா. அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மணவாட்டியின் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன். மணவாளன் ஆகிய இயேசு மணவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாகி சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க. அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படும், திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், அந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம் கத்திரகாமத்துக்கு மேண்டாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. சொல்லுவாங்க அல்லவா, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அந்த அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை. பெர்கமுன் காலத்துல அந்த வெள்ளை கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூப் 3:17-19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூப் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயரமான இடத்திற்கு, உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் பாருங்க. 13 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுல டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க, அப்படி இல்ல, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட்
ஃபார்மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம் பாருங்க. யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம். அங்கே கர்த்தர் வானத்தை அந்த ஏணியின் நுனியில வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ வந்து ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி உயர்வு என்கிற இந்த ஏணி உயர்ந்த ஸ்தானம் என்கிற ஏணியிலே நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு பாருங்க. யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு உயர்ந்த இடத்திற்கு ஆசீர்வாதமான இடத்திற்கு சிறந்த இடத்திற்கு பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏணியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ண அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பலவர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறது சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 வசனத்துல பாருங்க அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போறேன், உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன் யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க. வெறும் குழியில தூக்கி போட்டாங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க

தரிசனத்தை நிறைவேற்றுவாரு. இங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 41 போடப்பட்டிருக்கோம். பாருங்க, அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க, இல்லாட்டி தேவன் பாருங்க, தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடுபட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன் நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கு என்று பார்வோன் கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா, இவனைதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா? பாருங்க, கடைசியில் ஆண்டவர் சொல்வாரு, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பாரு, உன் மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா? இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்போ சாமுவேல் சொல்வாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது, அழைக்கும் போது, உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது, எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை வர வச்சு பாருங்க, அந்த 40,000,000 இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே வந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒண்ணா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ, அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கும், பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான்.

0: விசேஷமா? பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது, ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ? ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமாயிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புத்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா, அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க கர்த்தரை குறித்து உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 50 மூன்றாம் அதிகாரம் மனித குலங்கள் ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க, நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்க பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாதி விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்க யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ அந்த மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட், தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்க இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்தது? நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பேரிலே இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயிபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கோம் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இத ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியன் மேலும் சந்திரனை நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம்? இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தின் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வருங்க, உயர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவேன் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார். அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீ இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகி அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விவசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதம்.
0: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்ச தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்ச தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6-9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுன் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

0: Recording in progress.
1: Good morning. In ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு அன்புடன் பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:44 பார்ப்போம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களிடம் கடுமையாக

அன்புடன் பதிலளிக்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயலை செய்தார். லூக்கா 23:34 தம்மை காயப்படுத்தியவர்களை

நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா.

ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும்

0: அருமையான வசனத்துக்காக நன்றி ராஜா. என் அன்பு அப்பாவே, இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத என் அன்பு ராஜாவே அப்பா, உங்க சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொன்ன ஒரே தெய்வம் அப்பா நீங்க ராஜா. என் அன்பு அப்பாவே, நீங்க சொன்ன கட்டளைகளில் ஒன்று என்னை தம்மை போல மற்றவர்களையும் நேசியுங்கள் என்பது ராஜாவே. அந்த கட்டளைகளை என் அன்பு ராஜாவே அப்பா நாங்கள் கடைசி வரை அப்பா அப்பா அதை பின்பற்றி என் அன்பு ராஜாவே உங்கள் ராஜ்யத்துக்குள் நீங்க தந்த இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் நாங்கள் அப்பா நாங்கள் அதில் நிலைத்து நின்று உங்களிடத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாங்க. சுராஜாவை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, அவர்களில் உங்கள் அன்பை நிலை நாட்டுங்க, மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது இயேசுவை காணும் விதத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு மறுரூபம் ஆக்கப்படும் அப்பா அந்த அனுபவத்தை என்னை சுராஜாவை இந்த பூமியிலேயே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரலோகர் ராஜ்யத்தை வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால் உங்கள் ஈடிணையற்ற அந்த அக்காப்பை அன்பா எங்களையும் நிரப்புங்களே சுராஜாவே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July, 2026. And the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5, verse 44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23 verse 34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும், அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில், செயலில், சிந்தையில், எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைகளையும் கேட்க செய்தது அவளின் விசுவாசம் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும் அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக.

என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்கதான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்க, எங்கோ தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்க துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தமா? இல்லவே இல்ல பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை யாவங்க அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மெஸ்ஸியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே நல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம

நித்தமும் துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பிரசுத்தாமனை எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்ற

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2:7 வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிக்க கேட்போம். இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல் என்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களிலே நடத்தி வருவார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 11 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்படி நிலமுள்ளதாக்கி உன் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டம் போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்தில் இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.

0: காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கருத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்து நடத்தப்படுவோமா இருந்தால் அங்கே ஒரு குறையும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூட இருந்து அற்புதமான காரியங்களை செய்தள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். கரஞ்சோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உழர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக சொல்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்க போறோம். அதற்கு பிரகசிஸ்ட மிதுலா, அதற்கு பிரகசிஸ்ட சாந்தனி. பிரசலோட் சிஸ்டர் சுவிசேகர் வார்னரியா,
1: பிரசலோட் ஐயா, பிரசலோட்,
0: பிரசலோட், பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கத்திர தாமே ஆசீர்வதிப்பார். ஜீவம் உண்ணும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உடைய நாமத்தை மாயப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்கு அவமக்கு சோதரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒலிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கத்தாவே ஜபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள்

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பேசலாம் சிஸ்டர் மிதுலா.
2: Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன், நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே, உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டுக் கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே அப்பா. உன் துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உங்களுடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன், துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரையாம் தகப்பனே, நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமே உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வமப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பேன், இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்த ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். சிஸ்டர் சாந்தினி இன்றைய நாளிலே ஹனோவர் ஜெர்மனியில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசரிகளை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே, உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்ப, நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே, உம்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்த பகவானை புதிய

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்று.

நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே.

நன்றியேசப்பா, நன்றியோடுமே துதிக்கின்றோம். நல்லவர் அல்லவா, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம். நன்றே, நன்றே, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி என்று ஆவியானவர் எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த நாட்

மறந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சோர்ந்து போன

ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும்

0: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி ஹானோவர் ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று அழைக்க இருக்கிறேன் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமென்
1: ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது.

ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை.

என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்.

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவருங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

0: எங்களை ரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ளவர்
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பேசுறோம். சிஸ்டர் சுஜாதா உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசியில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை காலெல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை காலெல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன். 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற மாதிரி எடுத்துங்களா.
2: ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி. நானும் காணவில்லை, ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க. தகப்பனே, இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பில் இருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பில் இருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்களோ பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக ஜீவ வார்த்தைகளாக எடுத்து செல்ல வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருதரும் இந்த இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பல்வேறு விதமான தேவைகளோடு பாரத்தோடு கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்கு உகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்தியை பண்ணாதேயும் ஆண்டவரே. வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி கற்பத்தை கற்பம் எனக்கு இல்லையே என்று எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன் எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ அந்த கற்பத்தின் தடைகளை தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே விடுவியும் சுவாமி. இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜெபத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாச அண்டன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபா இளங்கோ, அதற்கு பிறகு எஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்போ நாங்கள் பாச அண்டன் ராசா தலைக்க போறோம். பிரைஸ்டர் பாச
3: பிரைஸ்டர் மகேந்திரன் ஐயா, பிரைஸ்டர் நேயர்களே,
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாச. ஆமீன்.
3: நாங்கள் தொன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஏஞ்சல்ஸ் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியில் இருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய நுட்பங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும்.

உங்களுடைய சரீரத்தில உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களும் உங்களுடைய தள்ளும்புகளாலே குணமடைவதாக.

கசையடிகள் அடிகள் எல்லாம் உங்களுக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம்

முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவரே இருந்த ரட்சிப்பு எங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் கிறுக்கி போடாதபடிக்கு உண்மையோடு முத்தமத்தோடு முடிவு பரியந்த உமக்காக வாழ துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் உள்ளுத்துக் கொள்ளும்.

ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவதற்கு நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம்

0: துதிக்க மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் புதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் இவர் சங்கமா வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பாரு. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமே நாமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. புதிதான கிருபேல் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபேலுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது காவணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நலி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த அபிஷேகம் உபவாசம் அபிஷேக கூட்டத்தை நீங்க அப்பா உங்கள் சித்தத்தின் படி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது. அது காணி நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட பிரசனத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபேலுக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தடியில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.

ஆமென். அவளுடைய கிருபை மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட, அது கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்க இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரத ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவரத பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர். அப்பா வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 திறம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென் ஆமென்.

ஆமேன். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அப்படியெல்லாம் எங்களுக்குரியதில்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

0: பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாத வண்ணமாக நீங்க பகலும் இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின் படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமே படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்த கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டுரடி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புவதில் பார்க்கிலும் கர்த்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சோதனை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜெனட், அதன் பிறகு தேவசதி கடன் செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கணும் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: நன்றியோடு துதி ஆராதனையாய் ஆசிர்வதி கிருபைக்காக நன்றி.

ஏற்படுத்திருக்கிறதுக்காய் நன்றி. நன்றியோடுமே சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மகப்பெரிய உமை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜாண்ட அப்பா. நீர் ஏற்றும் என்று மாறாதவரும் சாரோ. நீ ரோஜாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றி ஆண்டவர். உம்மை ஆராதித்து உம்மை

அபாரங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படி நேரத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தினால் அங்கே இருவர் மூவர் ஒருமனப்படுகிறார்கள், அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தத்தல்லாதவர் நிறமை வழியில பாத்திரமா எங்களை மாற்றி ஒற்றுமையா

சத்தை உமக்காய் கலக்கிட கலக்கிடப்பா, உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேக ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல்விட்ட அறையில் அசை உண்டானது போல இந்த வேலை அசை உண்டாட்டும் அப்பா. நீர் தெரிய நிர்மாணாக நீர் மகிமைப்படுற தேவன், கர்த்தருடைய மகிமை வழியரங்கமாக மாம்சமான சாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்னீங்களா. நாளை காணும்படியா கிரியசங்க இன்னும் துதிக்க இன்னும் இன்னும் கட்டி சேரங்களை கிருபை தாங்க ஆண்டவரே. மட்டும் நடத்தினீங்கப்பா, இனிமேல் நடத்தினீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாகாத காய் ஒன்றுமே இல்லையப்பா, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை ஒரு

ஐயா, எல்லாம் கூடும் எஸ்ஐயா, சும்மா கூடும் எஸ்ஐயா, எல்லாம் கூடும் எஸ்ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போ.

வாழ்வோரை மேட்டிடுமே, சாவத்தின் இருளினின்று வாழ்வோரை மேட்டிடுமே.

ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையாலும் வார்த்தையும் போது ஆசீர்வதிங்க, உங்களோட பேசுங்க ஆண்டவர். அப்பா உங்களுடைய கருமரத்தை நீங்க வெளிப்படுங்க. அப்பா விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கத்துக்கள் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக மாறட்டுமரப்பா. பிரகாசமான மெனக்கங்கள் எங்களுக்கு திறந்து காண முடியும் மகத்துவம் அறியும்படியாக வார்த்தை இதே விசுவாசத்தை அறிக்க பண்ணும்படியா கிரியே.

0: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் மூவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்து ஆராய்ச்சி சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி சகோதரியை கத்து ஆசீர்வதிப்பாளர் தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் இறக்க போறோம் மதுப்பு பிறகு தேவ செய்தி பேசுறோம் சிஸ்டர் ஜெனட்
1: Praise the Lord, Brother Mahendran.
0: Praise the Lord. இந்த நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதன் அபிஷேக திவச நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
1: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காக தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நான் ஒரு சின்ன ஒரு துதி ஒன்றை நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

0: நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேலும் அது கரங்களிலிருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையை நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லரவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கரண்ட் செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசேதி கரண்ட் செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனியிலே வந்திருக்கும் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பில் அவர்களை ஜெர்மன் நாட்டில இருந்து இந்தியா நாட்டில இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டில இருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நடத்துங்க. ஆமே.
2: தேங்க்யூ, தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம்,
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ், கர்த்தருடைய
2: நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். இந்த ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினால மீட்கப்பட்ட, விசுவாசத்தினால இயேசுவை விசுவாசித்ததனால அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளும் விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழி நடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிற பசுத்தாவி, அந்த சகல சத்தியத்தில் வழி நடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி, வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ழைகளை அழைத்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தா, கற்பனைகளை கொடுத்தா, எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவாய் என்னும் தேவத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது தன் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசு. விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் என்பார். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகின்றதாக இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அதன் இரத்தத்தின் இயேசு கிறிஸ்து சிந்தன வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து சென்றது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக் கொண்டார். விசுவாசத்தினால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, விஞ்ஞானம் பெருக பெருக, இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும் போது இன்டர்நெட் மூலமாக ஆத்மா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு. ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும்போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாது பணி, அவிவிசுவாசம் அடையாது பணி, உலகத்தோடு காம்பிரமைஸ் வைக்காத பணி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாத பணி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும். விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலோ ஜெபிப்பதிலோ தன் ஆத்மாவை மாத்திரம் தட்டி எழுப்புகிறோம், மாத்திரமல்ல கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். இயேசுவை விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருமையானவில்லை, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார். வீட்டினுடைய ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. ஒன்று யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாஸ், எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார்கள். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் இரட்சகர், வல்லமன்னவர், ஜீவிக்கிறவர் அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பாராதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தை பலியால் செலுத்தினபடினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். உலகத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ அதானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவினாலே ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசை எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெச்சேமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமும் மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜெபதீரர் ஜெபத்தில் போராடினார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மூல நாள் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சேமனே தோட்டத்தில். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கையை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால் உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெட்டிய மலையில் எங்கே முழங்கால் படித்து ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை ரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையான விட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக. எபிரேய ஏதன புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், இயேசுவை நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்துவிட்டு இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரையும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறது. ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கட்டிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கட்டிடத்திலே திரும்பி போடுகிறது. மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்த பிறகு இலைப்பாற செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. இந்த கர்மியான இந்த இடத்தில் பார்க்கும் போது எப்படிய நிருபத்தில் ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய் நம்பு, ஜெபிக்கிறாயா நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால் உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தார், உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார், காணப்படாத விகிதம் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டாம், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டாம், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டாம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ரெண்டு சாமுவேல் 20 அதிகாரம். அப்பொழுது பென்னியமின் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள்.

வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்திக் கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அதில் உரையோட ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராதபோது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்துப்போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். அமாசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாபுக்கு பின் சென்றார்கள். அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரீமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவிடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்துக்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவாப் பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக, காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராயிருந்தார்கள். அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள்.

0: அயீரியனாகிய ஈராவும். ரெண்டு சாமுவேல் 21 அதிகாரம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்களுக்கு விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் ரெட்டு புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழவொட்டாதிருந்தாள். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கிலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரேயோர் கீமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லெகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது. நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன். எரேமியா 24 அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமையுண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும்.
1: ரோமர் 12 அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்லக்கடவன். ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசல் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் உங்களை கடினப்படுத்தியதோ அவைகளை எளிதாக்குகின்ற நாளாய், எளிதாய் பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் இதுவரையில் கடந்து வந்த சூழ்நிலைகளில் காணப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகளில் மீள முடியாமலும், தோல்விகளையும் நஷ்டங்களையும், அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்புகளில் போராடி கொண்டும், இவைகளிலிருந்து விடுதலை வேண்டி தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் காத்திருந்தும், ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய் விடாய்த்து போயும் சோர்வற்றும் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை தேற்றும்படி கர்த்தருடைய வார்த்தையானது சொல்லுகின்றது, நீ காற்றையும் காணமாட்டாய், மழையையும் காணமாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள் யாவையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதங்களினால் நிரப்புவேன் என்கிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக போராடி ஜெபித்தீர்களோ அவைகள் உங்கள் பார்வைக்கு முடியாததாக காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியம். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயமாக மாற்றி தந்து ஆசீர்வதிக்கின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே 3 ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக எழும்பின மோவாபியரை முறியடிக்கவும், தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும், ஆலோசனைகளை கேட்பதற்கு தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். போகிற பாதையோ வனாந்தரமாக இருப்பதினால் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை சந்திக்க நேரிடுகின்றது. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகின்றது. அடுத்து அடுத்து பிரச்சனைகளை கடந்து எலிசாவிடத்திற்கு போகிற போது எலிசா அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அவர்கள் பிழைத்திருக்கும்படி வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகின்றார். காற்றும் மழையும் பெய்யாத, எதிர்பார்க்கவே முடியாத வனாந்தரத்தில் 3 ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் போதுமானதாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று. அப்படியாக கர்த்தர் 3 ராஜாக்களை வனாந்தரத்தில் அவர்களுக்கு அரிதான காரியங்களை அற்ப காரியமாய் மாற்றி அதை தொடர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் வனாந்தரம் போன்றும், தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்குகளை போன்றும் காணப்படுகிறதா? எந்த நன்மையும் காணப்படவில்லையே. போராட்டங்களும் பிரச்சனைகளும், குடும்பத்தில் பிரிவினைகளும், சமாதான குறைவுகளும், பலவீனங்களும், பற்றாக்குறைகளும், வியாதியின் கூறுகளினால் மனச்சோர்வுகளும் வந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகின்றதா? இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்து வருகின்ற எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே சூழ்நிலைகளை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போராடாமல் கர்த்தரின் கரத்தில் விட்டுவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். 3 ராஜாக்களும் வார்த்தையை விசுவாசித்து வெட்டினார்கள். பெரிய நன்மையை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே நீங்களும் உங்களின் வனாந்தரமான சூழ்நிலைகளுக்கு நேராக விசுவாசமாய் கர்த்தரின் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் கடினமாய், கடக்க முடியாததாய், குணமாக்கப்படாததாய், கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய், அரிதாய் கடினமாய் காணப்படுகிறதோ, அவற்றை கர்த்தரின் சமூகத்தில் பெற்றுக்கொண்டோம். நன்மையை, ஆசீர்வாதங்களை, இரட்சிப்பை என்று விசுவாசமாய் அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியமாகும். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் சித்தைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, இந்த மாதம் முதலாம் தேதியில் நிற்கிறோம். தேவனிடம் எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்கோழி அறிந்திருக்கும். பருந்தோ பல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும், தீங்கு கடந்து செல்லும். அவரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் பந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றிவிடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. கர்த்தர் எல்லா தீமையில் நின்றும் எம்மை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். யாபேல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, நாமும் இமை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் சட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள். வனாந்தரங்கள் ஏறி வருகிறவருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணணும், வழி ஆயத்தப்படுத்தணும், அப்படி நாமம் எகோவா என்பது களி கூறணும். இந்த மூன்று விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி தான் கர்த்தர் ஜனங்களை உண்டாக்கினார் இல்லையா? அவர் அதாவது கீர்த்தனை பண்ணுவதற்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமாம், வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இதை பேசிக்காக யாரை சொல்லுவாங்கன்னா யோவான் சாதனங்கள் சொல்வார். அவர் தான் வனாந்தரத்தில் என்ன செய்தாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாதனங்கள் வந்தார். இன்றைக்கு நாம் தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாதனங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற வழி, அதான் அவருடைய வழி. அப்ப வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசு வண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படியாங்கள தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்ப அன்னைக்கு யோவான்சன் என்ன செய்தாருங்க, அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா. எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க, அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கிட்டி சேர்த்தது. அப்ப அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய நாம எகோவா, அவருக்கு உண்பாக களி கூறுங்கள். ஆமேன். அவருடைய நாம ஆயிரம் நாமங்கள் சொல்றாங்கல்ல, அவருடைய நாமம் எகோவா. ஆமேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில், ஆதி நாட்களில் கர்த்தர் என்ற இடத்துல எகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா. அப்ப இன்னைக்கு அதை அப்புறம்தான் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவருடைய நாமம் எகோவா இல்லைங்களா, அவருடைய நாமத்தில் நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரை பிள்ளைகளே ஒரு சந்தோஷம், எதுக்கெல்லாம் சந்தோஷம், இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்றேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால நான் களி கூறுறேன். ஆமேன். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும் வழி ஆயத்தப்படுத்துவதும் களி கூறுவதுமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம்னு விசுவாசிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026 இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 5:11 உம்மை நம்பி இருக்கிறவர்கள் புகுவோர் யாவரும் சந்தோஷிப்பித்து என்னாலும் கம்பீரமாய் கம்பீரித்திருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவி. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மேல் களி கூறுவர்களாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 5:11 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களும் அங்கே அவருக்குள்ளே மறைந்திருக்கிறவர்கள், அதாவது புகுந்திருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்று, என்னாலும் கம்பீரிப்பார்கள் என்றும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை காப்பாற்றுகிறோம். அவரே இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களில் நம்பி இருக்கிற வேளையிலேயே அவருக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் அடைக்கலமா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகித்திருப்பான் என்று. அப்படியானால் அவருடைய நாமத்துக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கிற வேளையிலே, புகுந்திருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு கம்பீரமும் இந்த நாட்களிலே உண்டாகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, அவருக்குள்ளே நம்மை கழுகுறவும் இந்த நாட்களிலே செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் முதலாவதாக அவரை நம்புகிற வேளையிலே அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே மூடி பாதுகாக்கிறது. கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும், எக்காலத்திலும் நாங்கள் அவரை நம்ப வேண்டும். அப்படியாக ஏனென்றால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் என்றால் அதனுடைய அர்த்தம் கடவுள் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் கடந்தவர், காப்பவர் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் என்றைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா இருந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போவார். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே தேவனுடைய அந்த அக்னிமயமான கரங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நமக்காகத்தான், நம்மை பாதுகாக்கும்படியாகத்தான் அவர் தன்னுடைய கரத்தை இந்த நாட்களிலே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரத்திலிருந்து வழிகிற அந்த இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களிலே உருவாக்குறதை அங்கு பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது அவர் எங்களை ப்ரொடெக்ட், அதாவது பாதுகாத்து இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை முதலாவதாக நாங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பாதுகாப்பு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதும் பெறக்கூடியதாகவும் இருக்கிறது. நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலும் அவர் நம்மை இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறார் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே அவருக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் களி கூறுகிறோம் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அப்படியானால் இந்த காரியங்கள் நமக்குள்ளே நடக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் அவர் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாமல் தேவனை இந்த நாட்களில் நாங்கள் தரிசிக்க முடியாது, தேவனை நேசிக்க முடியாது. அப்படியாக அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் பணத்தை நம்பினால் பணம் உங்களை ஏமாற்றிவிடும். சகோதரர்களை, நண்பர்களை, உறவினர்களை நம்பினால், மனுஷர்களை நம்பினால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களை நம்பி பாருங்கள், அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்.
4: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகிறது. இன்றைய நாளே நிகழ்ச்சிக்காக ஆரம்பிச்சு எடுப்போம். ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை இந்த புனிதமான நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எந்த வித ஒரு தடை வராதபடி நீர் ஆசீர்வதித்து அனைகரை கொண்டு வந்து சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியில் யார் யார் வந்து கலந்து கொள்கிறார்களோ, யார் வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, அந்த பிள்ளைகள் அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். மறுவழைப்பு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யா இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிற சங்கம வானு நிலையத்தை ஆசீர்வதித்து இன்றைய நாளில் தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்காரை ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இந்த கேட்கிற பிள்ளைகள் ஆவில் அனல் கொண்டு எழும்பும் நாளாக வார்த்தையில் வேறொன்றி கடுபிடிக்கும் பிள்ளைகளாக இன்றைய நாளை மாற்றியமைக்க வேண்டுமாக நிகழ்ச்சி உலகம் வந்து ரேடியோவில் கேட்க நீ தொடர்பு கிருபைக்கு தொடர்ந்து ராஜா இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியை முதலாவது சிஸ்டர் அரியராஜா வளைக்க போறோம் டொரண்டோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். உற்சாகத்தோடு அதிகால வேளையிலே இந்த புனிதமான நாளே ஓடி வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இப்போது கூட ஒப்புக்கிறேன். சிஸ்டர் நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே நாங்கள் வருகிறோம். இந்த நாள் இந்த ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிறு காலையிலே இப்படியாக உபவாசத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை வைக்க என் ஆண்டவர் அந்த ஐடியாவை கொடுத்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இது ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். நாங்கள் பரிசுத்தமாய் அவரை அலங்கரிக்க வேண்டும், அவரை ஆதாரிக்க ஆராதிக்க வேண்டும். இந்த நேரத்துக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இயேசுவே நீர் பெரியவர், மகத்துவம் மகிமை எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர். வல்லமை ஜெயம் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீ உம்மை துதிக்க நாவுகள் போதாத ஆண்டவரே. நீ பெரியவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சர்வ வல்லவர், வானத்தை பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களையும் செய்கிறது அவன். இந்த நாளிலே இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். என் நேசரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தை மூற்றுமா நீர் பொறுப்படுத்த போறதுக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே.

உடனே ஆமென். உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுகிற நேரம் எல்லாம் ஆண்டவரே அதோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுகொள்ள வேணும். சங்கீதம் 95 அப்படித்தான் சொல்றோம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று. ஆம், நீ பரிசுத்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் எல்லாருமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஸ்தோத்திர பாடல் ஆண்டவரே,

ஆம் சுவாமி, நீ செய்த எல்லாருமையான எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் தந்தீரே. 7 மாதங்கள் இந்த புது வருஷத்திலே, இந்த 26ஆம் ஆண்டிலும் எங்களோடு கூட இந்த ஒரு இன்னொரு மாதத்துக்குள்ளே கொண்டு வந்த உம்முடைய கண்ணிமை போல் எங்களை காத்தீரே. ஆண்டவரே, எல்லா இன்னல்களையும் நீக்கி இந்த நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நன்றியுள்ள உள்ளத்தோடுமை உமக்கு ஒரு ஆராதனை செலுத்த இந்த வேளையிலே நான் ஆராதிக்கிறேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி சோத்திரம் ஆண்டவரே.

கத்தருக்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கு பணவர் இல்லை, உமக்கு ஆராதனை உம்.

ஆராதனையின் கத்தருக்கு சீரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை. தூதி

கத்தருக்கே அகிலத்தையும் படைத்த ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆம், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். அவருக்கு நிகரே இல்லை. அங்கே எல்லாம் அங்கே நாங்கள் வெளிப்படுத்தலும் பார்க்கிறோம். இந்த 24 மூப்பர்கள் எல்லாரும் தங்கள் கிரீடங்களை தாழ்த்தி சேனையின் கத்தர் கத்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வணங்குகிறார்கள். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நான் இன்னும் ஒரு பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்த நான் வருகிறேன். கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையே நான் பாடுவேன், உண்மை மட்டும்தான் பாடுவேன். நீர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரரான கத்தர். ஏனென்றால் எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் அன்றும் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தர். அன்று இருந்தது போலவே இன்றும் அவர் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே.

பாருங்க, நாங்கள் அவரை தேடாத வேளையிலே என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஒவ்வொருவரையும் அவர் தேடி வருகிறார். ஏன், அவர் எங்களுக்காகத்தான் பிறந்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து இன்றும் ஜீவித்திருக்கிற கர்த்தர். இவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் எங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் செய்யல, நாங்கள் பாவிகளாயிருந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களை தேடி வந்தாலும்

0: உம்மையே பாடிடுவே நாம் சுவாமி, உம்மை பற்றி பாடுவது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நீர் அவ்வளவு அழகான தேவன். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசித்தோம். நீர் எங்களை வெட்கமடைய விடாத தேவன். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னையும் இந்த சங்கமத்தோடு சேர்த்து உம்மை ஆராதிக்க தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு நான் உம்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. பிரத மகேந்திரன், இந்த ஏர்லி மார்னிங் ஐயா, சில பேருக்களும் பிரத கஷ்டமா இருக்குமானால் காலையிலே எழும்பி ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நேரம். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ. பிரதர் லெஸ்லியும் ரீட்டாவும் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து உலகத்துக்கு இது ஒரு வெளிச்சமாக, இந்த விசேஷமாக இந்த ஆராதனை எல்லாரையும் சந்தோஷிப்பித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்க எல்லாம் வல்ல தெய்வமாகிய என்ன நேசிக்கிறங்களை அருமையான இயேசு ராஜாவின் பாதாரவிந்த முத்தம் செய்து நான் சோத்திரத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். அவருக்கே துதிகன மகிமை. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே முதலாக துதித்து பாடினவர் ஸ்ரீ அரியராஜா ஸ்காபரோ அஞ்சாரியோ. அந்த மகளுக்கு சங்கீதம் சொல்லுகிறது 71:8, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் நிறைந்திருப்பதாக. அந்த வார்த்தை அந்த தாயாருக்கு நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அந்த மகளை அவர் விதமாக ஆசிரியத்து தேவன் அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தையும் தந்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரதர்,
1: தேங்க் யூ சிஸ்டர். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். அதற்கு பிறகு துதித்து ஆராதிப்போம். காரணம், இந்த ஊழியக்காரர் சபைக்கு போக வேண்டிய நிலைமை. எனவே இப்போ நாங்கள் தேவ செய்தியை கேட்போம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் போல் கேன் அவர்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் போல் கேன் அவர்களே. சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆவியானவர் கொடுத்த வார்த்தை அறிய அவரோடு தாகத்தோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாச வழி நடத்துங்களாமே.
2: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே, இது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாள். எல்லா சபைகளிலும், பெரும்பாலுமான சபைகளிலே இந்த ராபஜனத்தோடு ஆராதனை துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலே காலை ஆராதனை முடித்து நான் வந்தேன். மாலை ஆராதனைக்கு போக வேண்டும். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மதிலே கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் முதல் வாரம், மாதத்தினுடைய முதல் வாரத்தில் பசுத்த பந்தி என்பது, இந்த பசுத்த பந்தி சிலுவையின் சிந்தப்பட்ட நமக்காக அவருடைய சரீரத்தை பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நாம் கனத்தோடும் துதியோடும் அதை எடுத்துக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அது ஒவ்வொரு மாதத்திலும் சில சபைகளிலே இரண்டாவது வாரத்தில் கொடுக்கிறார்கள். ஆனால் அநேகமாக இந்தியா தேசத்திலே முதல் வாரத்தில் தான் நாங்கள் இந்த ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதியிலே கொண்டு வருவதில் கர்த்தர் பசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. அவருடைய இரத்தத்தினாலே எவ்விதமான அற்புதங்கள் நடைபெறுகிறது, நடந்தது. ஒட்டுமொத்தமாக மனுக்குலம் மீட்கப்படுவதற்கு பலியான ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சகல வியாதிகளிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும் ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பே உருவானது மனிதன் பிசாசினுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பலியான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வல்லமை. அந்த வல்லமையின் மூலமாக விடுதலை அடைந்தோம், விடுதலை பெற்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவருடைய ரத்தத்தை பரிசுத்த பலியா ஏன் ஏற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது அவருடைய சிலுவையின் பாடுகள், அவர் நமக்காக மரித்தது, நம்முடைய பாவத்திற்காக மரித்தது, நம்முடைய வாழ்வுக்காக மரித்தது, நம் சாப கட்டுகள் நீக்கப்படுவதற்கு நமக்காக இரத்தத்தை சிந்தினதை நினைவு கூறும்படி நாம் பசுத்த பந்திக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஒப்பு கொடுக்கப்பட்ட பழுதற்ற என்றால் பாவம் இல்லாத, அதாவது பசுத்தமுள்ள ரத்தம். இந்த பசுத்தமுள்ள ரத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அந்த பசுத்த ரத்தத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட மிக பெரியதான கிருபையும் பாக்கியமும் என்னவென்றால் பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். கர்த்தர் முற்றிலுமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்தார், சுத்தமாக்கினார். அப்ப இந்த ரத்தத்தை இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார். சிந்தப்பட்ட இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவான், பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவான், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான், சாப கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும். அவருடைய வல்லமை நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. தெய்வ பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானமும் அன்பும் பெறுகிறது, ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறது. இந்த ரத்தத்திற்கு மூன்று காரியங்களை உங்கள் மதிலே பேசி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது, சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம். சரீரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுகமாக்கும், நம்மை சுகப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது. உலகத்தில் வாழ்கிற இந்த சரீரம் இந்த பூமிக்கு சொந்தமானது, உள்ளே வாழ்கிற அந்த ஆத்மா கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் யார் என்றால் ஆத்மாவின் நேசர், இந்த ஆத்துமாவை மீட்க வந்தவர், இந்த ஆத்துமாவுக்காக தன் ரத்தத்தை விலை கொடுத்தவர். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இந்த சத்தியத்தை, இந்த சிலுவையின் உபதேசத்தை எதிர்க்கிறவனுக்கு ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, மீட்பு இல்லை, நித்திய ஜீவனம் இல்லை. இதுதான் சத்தியம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த சரீரத்திற்கு சில வியாதிகள் வருகிறது, சில பலவீனங்கள் தாக்கப்படுகிறோம், குணமாக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:1 சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கும் படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ அதிகாரம் இருக்கிறபடினால்தான் அதிகாரத்தை கொடுத்தார். சகல வியாதிகள் குணமாக்கப்படுகிறது. சகல வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறோம். வியாதியின் போது பயப்படாமல் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய இந்த சிலுவையினுடைய உபதேசத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளுக்காகவும் தேவன் ஏற்படுத்தின கிருபையின் அடையாளமாகும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே அவர் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் சுதந்திரத்திற்காக தைரியமாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் சுகம் அளிக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களுக்காக நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்வுகளால் குணமாகிறோம். ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் 53:5 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் ஓடினோம், உலகத்திற்கு சொந்தக்காராய் மாறினோம், உலகத்திற்கு அடிமையானோம், உலகத்தினுடைய பாவங்களுக்கு அடிமையானோம். பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தது, நம்முடைய சரீரத்தை பாவம் ஆளுகை செய்தது. அதனால அநேக வியாதிகள் கூட, அநேக சமாதான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயப்பட்டது மாத்திரமல்ல, நொறுக்கப்பட்டார். நம்முடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்வுகளால் குணமாகும், அவருடைய தாழ்வுகளால் குணமாகிறோம். அவரே இந்த உலகத்தின் சமாதான கர்த்தர். மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாக தெய்வீக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை உருவாக்கப்பட்டது. 1 பேதுரு 2:24 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தாழ்வுகளால் குணமானீர்கள். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தபடினாலே பாவம் என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியேறினபடினாலே, பாவம் என்னுடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டபடினாலே, பாவத்திலிருந்து விடுதலைந்து நான் சுத்திகரிக்கப்பட்டபடினாலே, பாவம் என்னை விட்டு விலகிய பிறகு பசுத்தம் எனக்குள்ளே வந்த பிறகு என் ஆத்மாவும் குணமாகிறது, என் சரீரமும் குணமாகிறது. சில வியாதிகள் எத்தனையோ ஆண்டுகள் ஜெபிக்கிறோம், அது தொடர்கிறது. எல்லா அதிகாரத்தையும் குணமாக்கும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்கும் அதிகாரத்தை உடையவர், வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சக்தி சித்தத்தின்படி குணமாக்குறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த கர்மியானம் இல்ல, இந்த குணமாக்குற கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். ஆத்மா மீட்கப்பட்டது, சரீரம் குணமாக்கப்படுகிறது. அநேக பலவீனங்களை தாக்கப்பட்ட பவுல் அவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள், ஆண்டவர் அவருக்கு சொன்னார், எத்தனையோ முறை அவர் ஜெபித்தாலும் அவருக்கு இருந்த அந்த பலவீனத்தினுடைய வியாதியின் குறைவு எப்படி ஆண்டவர் சொன்னார் என்றால், என் கிருபை உனக்கு போதும். குணமாக்கப்படவில்லை என்றால் கிருபையை கொடுத்து கத்தர் தாங்குகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும் போது பலப்படுத்துகிற ஒரு பசுத்தாவி நமக்காக அருளப்பட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரே பேதுருனுடைய வீட்டில் வரும்போது மத்தேயு 8:14 சொல்லி இருக்கிறது, 15 இயேசு பேதுருனுடைய வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிட செய்தாள். அவர் தொட்டவுடனே ஜுரம் நீங்கிற்று. எனக்கு அருமையானவில்லை, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தொடுவார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். உடனே அவர் கையை பிடித்த உடனே ஜுரம் நீங்கிற்று. ஏனென்றால் அவருடைய கரம் வல்லமுள்ள கரம், அவருடைய கரம் குணமாக்கும் கரம், அவருடைய கரம் மாறாத கரம், அவருடைய கரம் வல்லமுள்ள கரம். அவருடைய கரத்தினாலே நாம் விடுதலை அடைந்தோம், நாம் குணமாக்கப்படுகிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தர் யார் என்றால் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர். அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய சித்தத்தின்படி குணமாக்குகிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மனிதன், கர்த்தர் குணமாக்குறார். கர்த்தர் குணமாக்காவிட்டால் கிருபையை கொடுத்து தாங்குகிறார், பலத்தை கொடுக்கிறார், அந்த வியாதியை மேற்கொண்டு வாழ்வதற்காக கிருபை கொடுக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை குறித்து பார்த்தோம். இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் தாக்கக்கூடிய ஒரு பிசாசு இருக்க, ஜனங்களை தூண்டிவிட்டு பாவத்திற்கு அடிமையாகபடி அவன் செய்கிற காரியம் பிசாசின் கிரியைகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 3:8 இவ்விதமாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசில் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அருமையானவளே, இந்த வேளையில் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த பிசாசினுடைய இருளின் அதிகாரங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிற கர்த்தராய் சுற்றித் திரிந்தார் என்று. அடிமைதனத்தை மாற்றுகிற பிசாசு. அந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார், அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்தது, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் அவர் குணமாக்கினார். குணமாக்கப்பட்ட இந்த சரீரமும் குணமாக்கப்பட்ட இந்த ஆத்மாவும் அவரோடு வாழ்வதற்கு பலவிதமான சோதனைகள் போராட்டங்களை கொண்டு வருகிற இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமையில் மேற்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரத்திலிருந்து தள்ளப்பட்டவன், ஒரு நாளில் இந்த அக்கினி கடலுக்கு சொந்தமானவன். ஏதேன் தோட்டத்தில் துவங்கின அவனுடைய அநியாயங்கள், அவனுடைய பாவ வாழ்க்கைகள், பாவத்திலே அநேகர் தள்ளுவது தொடர்கிறது. இயேசு வரும்போது முற்றுப்புள்ளி அடையும். நியாய தீர்ப்பு நாளிலே அவனுடைய கதை முடியும், அவனுடைய கடையும் முடிப்பதற்காக இயேசு வரப்போகிறார். அக்கினி கடலில் தள்ளப்பட போகும். இங்கு விசுவாசிகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசித்து அதன் மீது நம்பிக்கை வைத்து சாட்சி உள்ள பிள்ளைகளா இருந்து வசனத்தில் நிலைத்து நிற்கும் போது பிசாசு உன்னை தொடமாட்டான். ஜெபிக்கிறதற்கு தடை கொண்டு வருவான், தேவ வசனத்தை கேட்பதற்கு தடை கொண்டு வருவான், ஏ ராபஜனத்திற்கு போவதற்கு தடை கொண்டு வருவான், ஏ ஆலயத்திற்கு செல்லுவதற்கு தடை கொண்டு வருவான். பலவிதமான தடைகளை கொண்டு வந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் நேராக வந்து தடையை கொண்டு வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு விசுவாசியா, பாவத்தை எதிர்க்கிற விசுவாசியாய், பிசாசை எதிர்க்கிற விசுவாசியாய், பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொலேசியர் 2:14 இவ்விதமாக கொலேச சபைக்கு பவுல் எழுதுகிறார். நமக்கு எதிரியடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருக்கின்ற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை தெரிந்து கொள்ளுகிறோம்? உயிருள்ளவர். அவர் யார் என்றால் மரணத்தை வென்றவர், பிசாசை வென்றவர், பிசாசை சிலுவையிலே கொன்றவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நம்மை ஆட்டி படைக்க வருகிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை உனக்கு தேவை. அவருடைய இரத்தத்தின் வல்லமையை துதிக்கும் போது, சோத்திரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதன் மீது நம்பிக்கை வைக்கும் போது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவருடைய இரத்தத்தின் மீது நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது சிலுவையிலே மரணத்தை வென்றவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நாமும் ஜெயம் கொள்ளுவதற்கு ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து நமக்கு துணையாய் நிற்கிறார். தான் முக்கியமாக சிலுவையில் வென்ற கிறிஸ்து. எனக்கு அருமையானதில்லை, இந்த வேலையிலே பிசாசு எத்தனை தடைகளை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தினால், அநேக குடும்பங்களில் மாந்திரிகத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், ஏவலின் ஆவிகள் இவையெல்லாம் தாக்கப்படுகிற குடும்பங்கள் அநேகம். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் விரோதியாய் உனக்கு எழுப்பினாலோ உன்னோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அவரை நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் போது உயிர் மீட்சை கொடுத்து உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், பிசாசின் மீது வெற்றியை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு சொந்தம், பிசாசுக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு வாழும் போது, விசுவாசத்தோடு வாழும் போது, தெய்வ பக்தியோடு வாழும் போது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படி வாழும் போது பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்தால் போதும், அவருடைய வார்த்தைக்கு பயந்தால் போதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். பரிசுத்தம் நமக்கு இருக்கும் பொழுது யார் ஒன்று மேற்கொள்ள முடியும்? இந்த உலகத்தினுடைய சோதனையோ, இந்த உலகத்தினுடைய போராட்டமோ, இந்த உலகத்தினுடைய வியாதியோ, இந்த உலகத்தினுடைய கண்ணீரோ ஒன்றவனை மேற்கொள்ளாது. ஏனென்றால் சிலுவையிலே வெற்றியை சிறந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றாயிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. இதோ சர்பங்களையும் தோள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தார். இந்த தேவ செய்தியின் மூலமாக ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஒவ்வொருடைய சரீரமும் பலப்படுத்த வேண்டியது. கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் போது, கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்கு துணையாய் நிற்கும் போது, கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த உலகத்தை மேற்கொள்ளவும், சோதனையை மேற்கொள்ளவும், போராட்டங்களை மேற்கொள்ளவும், பிசாசை மேற்கொள்ளவும் கர்த்தர் கொடுக்கிற அவருடைய வல்லமையினாலே மேற்கொள்ளுகிறோம். இந்த பிசாசு ஒன்னும் ஒன்னு சேதப்படுத்த முடியாது. சோதனை வரலாம், சோதனை கொடுக்கலாம், உன்னை உயிரை காப்பாற்றுகிற கர்த்தர். ஏனென்றால் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாது, ஜீவிக்கிறவர். ஆகவே இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நாம் சிலுவையில் சாத்தானின் அதிகாரத்தை முறித்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக விசுவாசிகள் எதிரியின் குற்றச்சாட்டுகளையும் பயத்தையும் ஆவிக்குரிய தாக்குதல்களையும் எதிர்த்து நிற்க தைரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும். சாட்சியாக வாழும்போது பிசாசு நம்மை விட்டு விலகி போடுவான். மூன்றாவது பாயிண்ட், ஒன்றாவது நம்மை சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம், இரண்டாவது பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம், மூன்றாவதாக பாவத்தை நீக்கி பசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம். பாவத்தை நீக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம். எனக்கருமையானவில்ல, இந்த உலகத்தில பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் பிதா அருளப்பட்ட கிருபையான இயேசு, அவரை தவிர பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பிறக்க போவதும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது. அவர் ஒருவரே இந்த பூமியில் பிறந்தவர். பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய, பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கக்கூடிய, பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் உள்ள கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்தவனாய் மாறிய பிறகு பாவம் தொடரக்கூடாது, பசுத்தம் தொடர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போன, சத்தியத்தை கேட்ட இல்ல, தினந்தோறும் தியானம் பண்ணி கர்த்தருடைய சத்தியத்தோடு வாழ கடமைப்பட்டு இருக்கிற விசுவாசிகள் தான். அவருடைய சத்தியத்தை கேட்கிற நாம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானத்தை பண்ணி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கிற விசுவாசிய உலகத்தை மேற்கொள்ளுவான், பாவத்தை மேற்கொள்ளுவான், பாவத்தினுடைய கிரியைகளை மேற்கொள்வான். பிசாசு கொண்டு வருகிற அந்தகார சக்தியினுடைய எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் நமக்கு கிருபையாய் அருளப்பட்டிருக்கிறது. என கருமையானவில இந்த வேலையிலே பாவம் நீக்கப்பட்டவர்களா, பாவம் சுத்திகரிக்கப்பட்டவர்களா, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சரீரங்களை பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. அவன் ஆளுகை செய்யக்கூடாது, கிறிஸ்து என்னும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும், அவருடைய சத்தியம் ஆளுகை செய்ய வேண்டும், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். இந்த நாளிலே நீ கேட்கின்ற சத்தியம் அடுத்த வாரத்தில் கேட்கின்ற வரையிலும் இந்த சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதம் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறார், அவர் இருளில் அல்ல, ஒளியிலே இருக்கிற கர்த்தர் அவர். அந்த ஒளியிலே இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இருளில் வாழ்கிறனா, இருளின் அதிகாரத்துக்குள் வாழ்கிறனா, இருள் என்னை ஆளுகிறதா, இருள் என்னை அடிமைப்படுத்தியிருக்கிறதா, இல்லது கிறிஸ்துவினுடைய ஒளி எனக்குள்ளே வாழ்கிறதா, கிறிஸ்து என்னோடு வாழ்கிறதா. கிறிஸ்துவின் ஒளி எனக்குள்ளே இருக்கும் போது இந்த உலகத்தினுடைய ஒளி பிசாசினுடைய இருள் எனக்குள்ளே இல்லாதபடி விடுதலை கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் என்னுடைய வாழ்க்கையில் வாழவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் என்ன அருமையாக சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்ட சரீரம், சுத்திகரிக்கப்பட்ட ஆத்தம், இதைத்தான் முற்றிலுமாக நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு கிறிஸ்துவின் ரத்தம். சகல பாவம், என்னென்ன பாவம் செய்திருக்கிறாயோ அந்த பாவத்தை எல்லாம், பாவத்தை அறிக்கையிடும் போது, பாவத்துக்காக மனஸ்தாபப்படும் போது, அந்த பாவத்தை மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்குகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரியே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும், சகல அநியாயங்களை நீக்கும், எல்லா சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும். ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் போது, தொடர்ந்து பாவத்தை செய்யும் போது தேவ கோபாக்கினியை பெற்றுக் கொள்ளுகிறான். நம்முடைய குடும்பத்தின் மீதோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதோ இந்த தேவ கோபாக்கினி வரக்கூடாது. ஆண்டவருடைய கோபம் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி கோபம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். இந்த சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையில் பசுத்தம் அடைந்து வாழ்கிறோம். எபேசியர் 1:7 இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். இயேசு அல்லாதபடி மீட்பு இல்லை, இயேசு அல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லாதபடி ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாதபடி நித்திய ஜீவன் இல்லை. எங்கேயோ வாழ்ந்தவங்க, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கிறவர்கள், உங்களை இந்த உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்தார், உன் தேசத்தில் இருந்து பிரித்து எடுத்தார், ஒரு நல்வாழ்வை கொடுத்திருக்கார், ஒரு சுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கார், பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்ய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த மீட்கப்பட்ட நாம், இந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம், இந்த மீட்பை பத்திரமாக காத்து கொண்டு வாழ வேண்டும். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமா, ஒவ்வொரு விசுவாசியும், மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல போராட்டத்தை போராடி தன் வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்து கொண்டு பசுத்த வாழ்க்கையில் நடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கஞ்சம் கூடிய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆட்டையோ பறவைகளையோ கன்றுக்குட்டையோ பலி செலுத்தினார்கள், அதாவது பாவ மன்னிப்புக்காக விலை கொடுத்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே ரத்தம், யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இது விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அப்போ இந்த பாவ மன்னிப்பு இலவசமாய் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும், இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். இயேசு இல்லாதபடி இந்த உலகத்தில் பாவம் இல்லை. இயேசுவை தள்ளினால் உனக்கு நித்திய ஜீவனம் கிடையாது, இந்த உலகத்தில் ரட்சிப்போம் கிடையாது. அவர் ஒருவரே வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு, பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு கர்த்தர் இந்த பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் மகிமையின் கிறிஸ்து, வல்லமுள்ள கிறிஸ்து, மாறாத கிறிஸ்து, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கிறிஸ்து. அவருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவரே ஜீவிக்கிற தேவன், அவரே நம்மோடு வாழ்கிற தேவன், அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம். எபிரேய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். ஆமா, பாவிகளாய் இருந்தோம், அவருடைய பசுத்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு கூட தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை அவருடைய மரணத்தின் மூலமாய், அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய், அவர் சிலுவையை வென்றெடுத்த மூலமாய், ஜெயம் கொண்ட மூலமாய் நாம் பசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு தகுதி பெற்றிருக்கும். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கிறபடினான். தைரியம் வந்ததே அவருடைய ரத்தத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே தைரியம் வந்தது. ஒரு பசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு உனக்கும் எனக்கும் கிருபை கிடைத்தது என்றால் நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்த கிறிஸ்து. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியார், மகா ஆசாரியர் ஒருவர் உண்டு, அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகும், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர நிச்சயத்தோடு சேரக்கடுவோம். பூரணம் அடைந்தோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இதயம் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது பூரணம் அடைந்தோம். எனக்கு அருமையானவிலே, இந்த வார்த்தையின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல காலத்தில் சிந்தப்பட்ட ஒரு வரலாறு சம்பவம் மாத்திரம் அல்ல, இன்று விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படும் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் வல்லமையை தினமும் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம். ஜெபத்தின் நிலைத்து நிற்போம். கிறிஸ்துவின் ஜெயத்தில் நடப்போம். அதுதான் நமக்கு அருளப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது முதல் பாயிண்ட், நம்முடைய வியாதிகளை குணமாக்க இயேசுவின் ரத்தம். இரண்டாவது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம். மூன்றாவது, பாவத்தை நீக்கி, அதாவது பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையின் தலைப்பிலே உங்கள் மதியிலே பேசப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிங்கள். ஞாயிறு என்பது கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அருளப்பட்ட நாள். இது இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக விதைக்க பேச ஆண்டவரே கிருபை தண்ணீர் அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும், நீ சிந்தப்பட்ட ரத்தம் மகிமைப்படட்டும், நீ சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை மகிமைப்படட்டும் ஆண்டவரே. யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை சகல வியாதியிலிருந்து குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே சுத்திகரிப்பீர்கள் ஆண்டவரே. யார் யார் பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறார்களோ, பண நஷ்டங்கள், வேலை இல்லாமை ஆண்டவரே, சமாதானம் இல்லாமை, பாவம் ஆட்கொள்ளுகின்ற வாழ்க்கை ஆண்டவரே, பிசாசின் பிடியிலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் வல்லமையிலும் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற நஷ்டனாகி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். முடிய வல்லமை புறப்படுவதாக. தேர் இஸ் பவர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தலைக்களாய் மாற்றும், பாவத்தை நீக்கி பரிசுத்தம் அடைய கிருபித்தார். உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசித்து ஜெபிக்கிறனப்பா. கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள், இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வியாதி சுகமாக விட்டாலும் நீர் கிருபையை கொடுக்கிற தேவன். ஆனால் பிசாசினுடைய அதிகாரத்தின் அடிமைதனத்தில் இல்லாதபடி ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுத்து நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்முடைய சத்தியத்தை வைத்து பரிசுத்தமாய் வாழ கிருபித்தார். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி கட்சியிலே செய்தி கொடுத்தவர் லூயிஸ் போல் கான். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே மூன்று காரியங்களை வேதாம ரீதியிலே மிக அழகாக எடுத்துரைத்தார். சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம், பிசாசின் கிரியைகளை அளிக்கும் படும் ரத்தம், பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வேதாம ரீதியிலே வேத வார்த்தையின் ஊடாக மிக அழகாக சித்தரித்து உச்சமான வார்த்தையை இந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான நாளில் மிக மிக ஆசார்ந்து கர்த்தருடைய ஊழியங்களையும் அவர் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் கிளைச்சபையில் அனைத்து சபைகளையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷ வானொலி அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஆண்டன், அதுக்கு பிறகு சர் ரூபி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சுவிசேஷ வானொலியா. பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். ஜெர்மன் நாட்டிலிருந்து உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென்,
3: ஆமென். நன்றியை ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே மீண்டுமா உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்முடைய நாமத்தை மயப்படுத்தவும் கிருபைகளுக்காக

நோய்களை குணமாக்கினீர், பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை

எனது வலது பக்கம் நீரே, நான் அசைக்கப்படுவதில்லை. நானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

திடாத நாட்களுமில்லையேம். உம்மை அல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை ஏசையா.

0: தொடராத நாட்களும் இல்லையே. நன்றி அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரி இந்த நாளும் ஆண்டவரே, தகப்பனே, அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர், நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாத என்று வேதம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற தேவனா இருக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, நிறங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருவைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, கடந்த மாசத்தில் இருந்தவர்கள் இந்த மாசத்தை காணாதபடி அநேகர் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருவையாக இந்த நாட்களை இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனைகளை செலுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, ஜபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்த நிறந்த தடைகள் இல்லாதபடி அவர்களுக்கு கிருவி அளித்த என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி என் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த சுவிசேகர் வானொலியா ஜெர்மனி, தேவன் அவரை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசா தலைக்கப்புறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசா அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சி துதிக்கு ஆராதிக வந்து ஒப்பு கொடுக்கேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ளபடி இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால நிறைய நிறங்களுக்குள்ள இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உன்றான் மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.

உம்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆமாண்டவரே, உண்மையாக இதய பூர்வமாக கூப்பிடுகிற ஒவ்வொருவரிடத்திலையும் நீ வந்து எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன், மனது

ஆண்டவரே, அவருக்கு உண்மை அழைக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு வருகிற தேவன், என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன், கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆண்டவரே, நிறங்களோடு வருகிற தேவன் எங்களுக்காக அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு பெற்று தந்து பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றின இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.

நம்புவே உம்மன்பையே நம்பியிருப்பே. நாம் ஆண்டவரே இரவளவு நல்லவரப்பா, இரக்கமுள்ளவரப்பா, உன்றால் அமைத்தவனாய உம்மயம் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தவனே. உம்மோடு வாழப்போகிற வாழ்வு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில வாழ எங்களை அழைத்த தெய்வமே, இந்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ரத்தத்துக்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம்.

என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவரை நம்பும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர் தான்.

நீரங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும். நாங்கள் பல தடவைகளும் பின்னுக்கு விட்டு போனோம், தோல்வி அடைந்தோம். நீரங்களுக்கு முன்பாக நடக்கும் பொழுது, அந்த செங்கடலை பிளக்கும் பொழுது, யோர்தானை பிரிக்கும் பொழுது, எரிகோ கோட்டையை நீர் விழுத்து எங்களுக்கு பாதை உண்டாக்குறது. எங்க ஒவ்வொரு காரியங்களிலே நீரங்களுக்கு முன்பாக நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடந்தா நீயோதானை கடந்திடலா, விசுவாசம் உனக்கிருந்தா

0: இந்த உலகத்தை படைத்த தேவன், மெய்யான தேவன், பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இவ்வளவு ஒரு பாக்கியம், தகுதி இல்லாத எங்களை அள்ள மண்ணினால உருவாக்கப்பட்ட தகுதியே அற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்தில வாழ்ந்து சாபத்தில படிந்து போக வேண்டிய நான் எங்களை அவர் தூக்கி எடுத்து பரிசுத்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன் ஒன்று கொரிந்தியர் 3:16 படி அவர் எங்களுக்குள்ள, நாங்களே அவருடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தில் வாழுகிற தேவன். இன்றைக்கு மதங்களுக்கு கிடைக்காத, இன்றைக்கு பாவத்தில் வாழுகிற மக்களுக்கு கிடைக்காத பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனே எங்களுக்குள்ள வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான இருவை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். ஒவ்வொருவரும் இந்த நித்திய வெளிச்சன் சங்கம ரேடியோவுக்குடாக இந்த சுவிசேஷத்தை அறிந்து அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று நித்திய நித்திய வாழ்வில ஒவ்வொருவரும் வருவார்களாக. துதி கன மகிமை ஒன்றானவை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: இதுவரை இந்நேரமும் சங்கமா வானொலி விவாச துதி ஆராதனை அபிஷேக் செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்டாம் ஸ்காபரோ ஒன்டாரியோ தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். அதோடு இன்றைய நாளில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் என்ற உறவினர் ஒருவர் ஸ்விமிங் பூலில் சறுக்கி விழுந்து மரணம் அடைந்து விட்டால் அதற்காக பாடுபாடு ஜெபிங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிற வழி நடத்துங்கள்.
2: ஆமேன். ஆமேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. அபிஷேகத்தில் அப்பா எங்களை வழிநடத்தும் தகப்பனே மக்கு நன்றி அப்பா. இந்த அபிஷேகத்தை ஊழியத்தை உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே, இன்றும் என்றும் எங்களை மறவாமல் நடத்தி கொண்டு வருகிற உங்களோட மகா கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக எங்களுக்குள்ள அப்பா எங்களை பாவங்களை மன்னித்து உன்னதத்தின் மறைவில் எங்களை மறைத்து வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வந்து உங்களோட வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த பாஸ்டர் பிரதர் எங்களுக்கு அந்த இரத்தத்தினால எப்படி எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த அந்த மகா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆமேனப்பா. உங்களோட வார்த்தையை உங்களோட இரத்தம் இல்லாவிட்டா எங்கள் பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. அந்தபடி அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை மீட்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் அன்பான தகப்பனே மக்கு நன்றி இயேசுவே நன்றி. ஆமே ஆமேன். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிழலில் தங்கும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு அருமையாக உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துற கிருபைகளுக்கு நன்றி. ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் எல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் எல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிச

எப்படி நான் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே தேவ வசனம் புரிந்து கொண்டு

எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானே திக்க நைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீன்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ள யாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நட

ஆம் எனப்பா, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவரே, எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களையும் பரிசுத்தமாக்கி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபேலுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். அபிஷேகத்தினால் இந்த அபிஷேகத்தை ஊழியத்தைகளுக்கு திறந்து தந்த மகா பெரிதான கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, இவர்கள் நடத்துகிற வழியை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. ஆமே நாமே, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றியா என்

தத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கர பகலில் அன்பு என்றுக்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது

ஆமென்ய்யா, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு இந்த

0: அப்பா, ஒரு ஊழியக்காரர்களே, உங்களுடைய கரங்களில் ஏந்தி நடத்துகிற உங்களோட மகா கிருபைக்கான நன்றி. மைந்திரனையாவும் அப்பா, இவ்வளவு 4 ஆண்டு வரை நடத்திய, நான் வெக்கேஷன்ல இருந்தாலும் அவருக்கு அவனுடைய கிருபையை கொடுத்து அப்பா நடத்துகிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்களே அப்பா, அவங்களோட பெல்லத்தினால அப்பா முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துகிற இந்த அபிஷேகத்தை, ஊழியத்தை அப்பா நீங்க தான் இந்த இந்த ஈவை கொடுத்து இப்படி வெளிப்படுத்தி கொடுத்து அந்த தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நேற்று மென்று மாறாதவரே, இன்று மங்களை வழி நடத்துற மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். அந்த சிறு குழந்தை இறந்து போனதுக்கு நான் அப்பா உங்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து, அந்த பெற்றோருக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி உங்களோட நாமத்தையே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராத சிஸ்டர் டோலி கால்கரே, நாங்கள் தொடர்ந்து முடிவு ஜெபத்தை ஸ்ரீசேர் வானொலியா இருக்க போறார். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவன் அபரிதமாக ஆஸ்வதித்திருக்கிறார். துதியினாலும் பாடல்களினாலும் வார்த்தையினாலும் ஆஸ்வதிக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் முடிவு ஜெயத்தை ஸ்ரீசேகர் வானொலியாட்ட ஒப்புக்க போறேன். ஸ்ரீசேகர் வானொலியா, பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஸ்ரீசேகர் வானொலியா, பிரைஸ் லார்ட். ஓகே, முடிவு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர், ஆவியானவரே நீரே வழிநடத்தீர் அந்த கிருபைக்காண்டு. ஐயா, நாங்கள் இன்றைய நாளில் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து சோஸ்தரித்து பாடலை பாடி உமது நாமத்தை உலகமங்க நாங்கள் பிரசாற்றி செய்தோம் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். இன்றைய நாளை துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழைப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வாய்த்து இந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வாய்த்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நாட்களையும் இந்த வானொலியை ஆசீர்வாய்த்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஐயா, இந்த செய்திகள் மறுவழைப்பிலே போகும்பொழுது இந்த தேவடைய செய்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வரும் வல்லமை என்ற செய்தி மறு ஒளிவர்களை போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்கள். ஆமேன். என் ஆத்மாவே
0: உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி.
2: இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கியவங்களையும் அதிக அளவிலே எழுந்து தொகுத்து வழங்கியவங்களையும் காண்கிறார் கத்தர். அதே வேளையிலே தேவசை எடுத்து வந்த பாஸ்டர் புலூயிஸ் கரணவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒரு காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சுபா இளங்கோக்காகவும் ஜபித்து கொள்ளுங்கள். அவருடைய கணவனாருக்கு ஒரு சிறிய ஸ்ட்ரோக் வந்து அவர் சுயினமாக இருக்கிறார், அதனாலே அவர் இணைய முடியவில்லை. கத்தர் தாமை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இணைய முடியாத சௌரி ரஞ்சினி அலங்காரமணி என்ன ஒருவரும் சௌரி எஸ் எஸ் ரூபி பல தடவை வந்து போயினார், இன்டர்நெட் ப்ராப்ளமோ தெரியவில்லை. ஆனாலும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சௌரி டோலி சுவிசேஷர் எட்வின் வானர் அருமையாக துதி ஆராதனை நடத்திய தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக பிடித்து கொண்டு இந்த வாரத்தின் முதல் நாளிலே கத்தருடைய ஊழியங்களை செய்து ஆயத்தமாகி சபைகளுக்கு செல்ல ஆயத்தமாகிறவங்களை ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லோரும் காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே திரும்பவுமாக ஒப்படைத்துக் கொண்டு மறுவர்களை பேசுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கத்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனை. ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: விசுவாசம் இருக்கிறார். தேவ வசனத்தை கேட்போம், பிரசனத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம். அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? நீங்கத்தான் பிசாசு கிரிய செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வருவோம் ஆலயத்தில் இருந்தோ, இதோ டெலிவிஷன்ல இருந்தோ, இல்ல ரேடியோல இருந்தோ. உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிறேன். ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில உட்கார்ந்து ஜபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பார். நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கோழையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும்போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாரான கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராரு ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். ஞாயிற்று நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிலுவையிலே கொன்றார். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கர்த்தர். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசான். இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றான். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு. எவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாது கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழ பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம். என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற, ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எவன் என்றால் விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன். இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்தின விசுவாசமா, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தது என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை. எனக்குள்ளே வாழ வேண்டாம், நான் அதற்குள்ளே வாழ வேண்டாம். கிறிஸ்துவின் வாழ்த்தை வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய், சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளையின் ஓன் பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு. வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் த லார்ட், ஆண்டவரோடு செஞ்சதைத்தான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை சந்தே, அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நடத்துவான். ரெண்டு கொரிந்தியர் 5:7 நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல. காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் வீட்டில், என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்க போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையை தான் விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கல. இன்னும் ரெண்டு கொரிந்தர் 5:1 சொல்லி இருக்கிறபடி, கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று கவிச்சோர் எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால்தான் விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும், எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டாம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறதா. ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்றோம். ஜெயம் யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. வாழ்க்கையை ஆண்டவருக்கு சோதனை செலுத்தவர் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். நாத்தமாவே கத்திரை சோத்ரியம், முழுதமே பசுத்த நாமத்தை சோத்ரியம், நாத்தமாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காது. கடந்த காலங்களில் எத்தனை ஜெயம், எத்தனை வெற்றி கத்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க சோத்திரிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நான் நான் இல்ல, நான் இல்ல, நான் ஒன்று இல்ல, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவாலே இல்ல, பலத்தாலே இல்ல, ஞானத்தாலே இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல, ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து, கிறிஸ்துவின் கிருபையினால வரும். அது யாரும் மறக்க கூடாது. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கத்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறது. அவர் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வெட்டி வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வெட்டி வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. தன் சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. இந்த கடுமையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேர வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாயிருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாகிறது. அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாலும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கட்டணமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நர்சனாக இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கட்ட நீ. கேட்க போகிறவர்கள் அவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர திரும்பிப்பார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருபை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல் இந்தியாவிலிருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோவில் கலைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இருளாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கைன்ற மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நான் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட, இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை, இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையன் அவர் கொடுக்கவில்லை, பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏறெடுக்க போகின்றோம். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார்.
2: அப்படியாக
1: பிரேஸ்தலார் இந்தியாவில இருந்து உச்சாத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மயப்படுத்துங்க. நாங்கள் முடிஞ்சு வந்து கரசல்ல போறோம், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், விளையாடுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, எகோவா சம்மாவே, எகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள், பல தேசா தேசங்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பேரிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறீர் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் ஏகோவாயிரே.

மலர்களிலே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகத்தை காக்கும் தேவனே.

இந்த மட்டும் காத்த ஏ வீணேசரே, இனிமே காக்கும் ஏரே. எபினேசரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே இன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர், அந்த அம்மா சொல்லுவாங்க என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி பாருங்க, தேவனுக்கே ஒரு பேர் சுற்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எபினே சர் நீதாஸ்தையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்.

சொல்வே. கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

0: அப்பவரே நன்றி நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தி நன்றி நன்றி நன்றி நன்றி கருப்போல சுமந்தி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி கோடான கோடி நன்றி அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்மை முத்தம் செய்யும்படி உம்மை புகழும்படி போற்றும்படி உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர் அழைத்தீர் உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி மாம்சமான யாவர் மேதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே உம்முடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் உன் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம் புகழுகிறோம் வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷலாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியா நன்றி அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம் வானொலியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென் இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்த ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம் முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இலங்கை வளைக்க போறோம் பிரஸ்னோ சிஸ்டர் சுபா தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு எழுதுங்கம்மா
2: ஸ்தோத்திரமானவரே அகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கோடி கோடி ஸ்தோத்திரம் இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாக

0: செய்தியிலேயே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது ஆத்தும வாரத்துக்கா நன்றி செலுத்துறோம். இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறான். கதாவே ஆரம்பத்துல செபம் பாட துதிகளுக்கு வழி நடத்துல பாஸ்டர் வானதுக்கா நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் தேசத்துல இருந்தாலும் கதா உடைய நாமத்தை உயர்த்த உங்களோட பணியான அழைத்துக் கொண்டு வந்தீர்கள். அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி அந்த ஜெர்மன் தேசத்துல இணைந்த ஐயா சகோதரிமார்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செபித்தார்களை துதித்தார்கள் நாமத்துல வந்து அப்பா இதாவது செய்யணும் என்ற வாஞ்சியை கொடுத்தீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. நீங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய கைது பிரயாசங்களை ஆசிரியங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தி கூட செபிக்க ஆண்டும். அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா செபத்தேரெடுத்தார்கள் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். இந்த விண்ணப்பங்களுக்கு அணியாம் என்று மாமேன் என்று பதிலப்புற கிருபைக்க நன்றி. பிறருக்கா பாரப்பட்டு செபித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டுதனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவளை ஆசீர்வதி குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி கத்தா வந்த ஆத்தோ பாரத்துக்கா நன்றி செலுத்தி நினைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை செபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் கத்தா வேண்டிய தேசத்துல இருந்து இணைந்த கத்தாவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நன்றி உள்ள ஆராதனை செய்தார்களை கத்தாது அப்பா அவளை ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் எல்லைகளை விசாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்துகள். இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாவு நீர் அறிவியல் கத்தாது அப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சகோதரி மேல் ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா வழி நடத்துவீரா துதி பாட செபங்களுக்கு நீர் மகிழப்பட்டீங்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்களே அந்த சோதரையும் குடும்பத்து உலகங்கள் ஆசீர்வாதங்களை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறேன் அப்பா. அருமையான வார்த்தையை வெளிச்ச வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே கத்தா வார்த்தையானவர்களோடு பேசினீரே அப்பா பாசல் லூயிஸ் கரனு கூடாது அதற்கா நன்றி அப்பா. கோடி கோடி சோஸ்திரம் விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்துக்க அங்க தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கலாம். அந்த விசுவாசத்துல இன்னும் வளர அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. அந்த வல்லமை சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள் அந்த கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவர். உடைய காலை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அந்த நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக ஒரு மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்கு நிக்கிய செய்ய போறதுக்கா நன்றி ஆண்டவர். உடைய ஊழியக்கான ஆசிரியர்கள் குடும்பத்தை ஆசிரியர் ஊழியர்கள் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசு நாமத்தின் ஆசிரியத்து நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்பு செவிக்கிறோம் ஆண்டவர். அப்பாயும் மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம். நிலத்தில் ஆண்டவரை ஜபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட கருத்துல ஒப்பு வைக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவெப்பில கத்தாவே ஒளிவரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறேன். நன்றி செலுத்தும் ஐயா ஊழியரும் சாபரும் ஆனந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துறோம். நல்ல கருத்துல ஒப்பு வைக்கிறோம். ஆசீர்வத்தின் பேர் எடுத்து பாதுகாப்பிறான் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு செபிக்கிறேன். மறு ஒழிப்பை ஆசீர்வதிங்க. இந்தந்த உள்ளத்திலெல்லாம் கத்தா இல்லத்திலெல்லாம் கேட்கின்றார்கள் உள்ளமும் இல்ல உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா நீர் கிரிய செய்ய வேண்டும். நம்முடைய கரத்தின் கிரிய நிகழவிட்டாது இருப்பீரா இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சபிக்கும். தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடி ஆயிச்சபிக்கும். ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க நல்ல கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தவப்பனும் ஒப்பு கொடுத்து சுபம் கேட்கிறேன் சுபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தவப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி.
1: இதுவரை இந்நேரமும் முடிவு ஜபத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆஸ்வதிப்பாராக. இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் துதித்து ஆராய்ந்த பிள்ளைகளையும் பார்த்து கொடுத்த தாசனை தேவன் ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லோரும்

0: என் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். என்
1: ஆத்மாவே ஆமேன். இரண்டு அறிவித்தார்கள். நாளைய நாளிலே ப்ராஃபெட் அருணா அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார். அதே வழியில் அடுத்த வாரத்தில் சனிக்கிழமை சிஸ்டர் ஜானட் அவர்கள் ஆல்பர்ட் அக்கனடாவில் இருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார்.

எடுத்து வந்திருக்கிறார். பல வருடங்களாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவோம். அருமையான சேவை செய்திக்கூடாக வழி நடத்தினார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இவ்வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரமாயந்தனையாக அதிகால வேளையிலே நீங்கள் தொகுத்து வழங்கி அவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.

ஜானச்சாரு மன்னிக்க வேண்டும், சாந்தினி ஒரு தேவன் தேசத்தில் இணைந்தார்கள், சாரி சுஜாதா இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், சாரி கவி கவிதா இணையவில்லை இந்த நாளும், அதே வேளையிலே கால வேளையிலே சாரி மாலை வேளையிலே சாரி ரூபி அவர்கள் தேர்வு செய்து எடுத்து வந்தார். அத்தோடு அவர் ஆராதனை துதி ஆராதனை ஜபங்களுடனும் பாடல்களுடன் வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னியுங்கள். அதே வழியிலே அபிஷேக ஆராதனையிலே அருமையாக வழி நடத்தினார்கள் ஒவ்வொருவரும் இணைந்து. கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். டோலிக்கு கூட அருமையாக

அண்டினவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று நாள் செய்தி போல கொடுக்கிறவர் ஆமேன். அவர் தலை குனிந்து போக செய்கிறவர் அல்ல. அந்த நன்றி செலுத்துவோம் நாள்.

0: பண்ணும் செல்லமாக மகிந்தனை அதிகாலையிலிருந்து இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்தில் ஒப்பிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: ஆமென். ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?

0: முதல்
1: கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்துகுத தாசரையும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியையும் தேவன் அவர்களும் ஆசீர்வதித்து நாளைய தினத்திலேயும் இதே நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை துதி ஓதாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: நன்றி நன்றி நன்றி. God bless you all. ஐயா தேங்க் யூ ஐயா.
1: Thank you, sister.
0: God bless you all. Amen. Amen. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருந்தோம். காலையிலே 6:30 நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கள் இணைந்தேன். இப்பொழுது 10:30 ஆகிறது. அந்த வகையில் இணைந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சோதிக்கிறோம். கத்திரிய கரத்திலே உங்கள் எல்லோரையும் சிரமமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மறுவலை கணங்கினைவோமா? ஆமேன்.
1: அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு நடக்கிற ராஜ விருந்தில உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் நான் இப்ப சொன்ன 8 காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பெருமை கடையாளமா சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு. ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல ஊ பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தா, வெண்மை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதுபோல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின பார்த்தீங்களா, ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாக அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருங்கமு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருங்கமுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியையில் இருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுறா, பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாய தீர்ப்புல, நீ நியாய தீர்ப்பில் நீ நியாயந்தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யூ ஆர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன், பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேறப்பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலேயே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்க தான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்க வா, ஜெயித்து வா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்த தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாத. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன். என் செக்யூர்ல, என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் உன்னை வச்சுக்கிறேங்க. அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாதிரு மாட்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாதிரு மாட்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கமும் உலக கத்தர் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவருடைய மாம்ச கிரியைகளை கர்த்தர் உடைத்தா, நாமும் மாம்ச கிரியைகளை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கை உரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கருவதருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே சூத்திரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுப்பட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே சுத்தரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூக நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துமாறு செய்யும் துதிகன மகிமை அவற்றின் நீர் எடுத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: அருமையான வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமு சபையில எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியம் ஆவிக்குரிய காரியங்கள், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. உலகத்தில பெருகம் எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களே இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான ஒரு செய்தி, இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொடுத்துருக்கேன், உலக முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்ட இந்த பெருகம் சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மறைவான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தி அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கத்தன் ஆசிரியப்பா, நன்றிப்பா சார். அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கத்தன் குடும்பங்களையும் தேவன் ஆசிரியப்பாங்க. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமு சபையில் காரியங்கள், எட்டு காரியங்களையும் அதற்கு எதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசுவா வந்து கத்திர அந்த மகனை குடும்பங்களை ஆசிரியப்பாருங்க. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ் அர்ஜென்ட் ஆசிரியருக்கு அப்புறம் பிரஸ் லோட் பாஸ் அர்ஜென்ட் ஆசிரியர்
3: பிரஸ் லோட் மகேந்திரன் ஐயா பிரஸ் லோட் நேயர்களே,
2: கடைசி செய்தி உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
3: ஆமென். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு யோகத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த மத இன மக்களையும் நீர் தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். யாத்திராமம் 20:3 சொல்லுகிறது, என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிரக ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் அந்த தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக் கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள ஈட்டுக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்று ஒரு காரியத்துக்குடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்தே கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த அந்த தேவனை, இந்த மெய்யான தேவனை

அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளில பாருங்கள், அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள், 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, முடியாத இருதயத்தில்

தேவனை தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான தேவனை அறிவிக்கும்படியாக இந்த சுவிசேஷம், புதிய பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊடாக இடைகிறது. பாருங்க,

தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்தில் அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகளில் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 அதிகாரம் யோசுவா 2 அதிகாரத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வணக்கங்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளில் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, வெவ்வேறு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24 அதிகாரம் 3 வசனத்தில், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு செய்யத் மலை தேச

அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில் இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு மில்கன் காணி லேண்டுக்கு அழைத்து செல்வதை

காணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ள

அவர்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைஞ்சிருந்து இணைந்து செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்துமாவில இந்த ஆத்தும உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது. நான்

0: தான் சந்தோஷம் இந்த ஆத்மாவில இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்மா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்மாவில பலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தை
1: மாலை
2: நேரத்தில்
1: உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கெட்டப்பாரண கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியாகவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தடுகிறேன். இந்த நாளும் கெட்டப்பாரணிக்கிறேன். அமைந்திருக்கிற இணைய போற அன்பு பிள்ளைகளை கத்தரை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கத்தர் நல்லவர், பெரிய காயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அமேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். சூஸ்ரமாண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கான

0: இருவரும் சேர்ந்து தொழில வாசம் வந்த தூயாளி தூயவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி உமக்கு நன்றி தனியாரியே நன்றி அப்பா. குமாரிடம் தொடக்கமும் முடிவெடுத்து நடத்தி தாங்காண்டவரே கதைகளை வாய்க்கப்படுற கற்றையே உனக்கு நடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்பா. குமாலும் அப்பா அவர்களை முன்குறிக்கிற ஒரு அழைத்து நாமத்தை பாத்திரங்களாம் நீ நிலை நிறுத்த வேண்டுமாக்குவோம் கத்தாமே அப்பா. எனக்கு ஒப்புவிக்கிறோம் கதைகளை உண்டையும் எல்லாவற்றையும் நினைத்து ஒழுங்கு மூலியமா செய்து முடிக்கத்தக்கதாக்கிறது தாங்காண்டவர். நம்முடைய நாமம் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு நொதியிலும் பாடவே அப்ப வார்த்தையின் வெளிச்சத்திலும் மகிமைப்படும்படியாயிடுச்சு. நாளிலும் நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துவோம். காலை முதல் விடுதலை நன்றி சங்கமாக நன்றி. இந்த ஊழியத்தை தாபருமான செய்வதற்காக நன்றி செலுத்துவோம். வெளிச்சத்தையும் ஒப்புவிக்கிறோம். செய்யும் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் ஊழியக்காரருமான மகிந்த ஐயாக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த தரிசனங்களுக்காக வழிபாடுகளுக்காக நன்றி. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, வெள்ளைகளை சாலப்படுத்துங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க. அவருடைய இணைந்து ஊழியங்களை செய்தால் அவங்களுடைய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டாவே நாங்கள் வேண்டிக்கொள்ளோட நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறதே அம்மோட கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கட்டாவே. இதனாலே உங்களுடைய தரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம்
1: இல்லாமல் இருந்த என்னை
0: காண கிரிய செய்யுங்க கிருபை அழியுங்க கட்டாவே. அப்பா நீ பெரியவர் பெரியவர் நீரோ மாறாதவர். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லாண்டவர். உம்முடைய அன்புக்கு முடிவே இல்லை கத்தால். அவ்வளவா எங்களை நேசிக்கிற அவ்வளவா எங்களை நடத்துகிற கத்தா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி சோஸ்ரம் தகப்பனே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன கத்தரே உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா நீர் நேற்று மன்றும் என்று மாறாதவராய் இருந்து நடத்துகிறதுக்காய் நன்றி. உடல்ல கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிற நடிகாலே தொடக்கம் முடிவு வரைக்கும் நடத்தி தாங்க கத்தாவை தொகுத்து வழங்கத்தக்க பேரணியின் சத்துவத்தையும் வல்லமையும் தாங்க. குடும்பத்தை ஒப்புக்கொடு ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்ததால மூடி பாதுகாப்பிறாரம் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்பு கொடு செபிக்கிறேன். கேட்கிறேன் புண்ணியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். மறுவழிப்பை கேட்கப்படுற புண்ணியர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா கொடுங்க ஆசீர்வதிங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியத்துக்கு எழுப்பி பயன்படுத்துங்க கத்தாவை. உங்களுடைய நாமம் உங்களுக்கு கூட மகிமைப்படுகிறேன். இரவுல வேணும் பெருக நாங்கள் சொல்கணும் இயேசுவி நாமத்தை செவிக்கிறேன். ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதனாலும் தேவனோடு பேசின வார்த்தையை கத்தர் நான் ஒன்றை மயப்படுவதாக கத்தர் நல்லவர். அவர் இரக்கம் நிறைந்தவர். ஆமேன். தன் நிலத்தை பயிரிடுவர் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். தன் நிலத்தை பயிரிடுவர் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். வீணரை பின்பற்றுறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். இந்த வசனம் நீதிமொழி புஸ்தகம் 28 அங்கே 19 வசனம் அப்படி சொல்கிறது. நீதிமொழி புஸ்தகம் 28:19 வசனம் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். நாங்கள் வீணரை பின்பற்ற அவருடைய வறுமையின் தரித்திரங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் நிலமாகிய எங்களுடைய ஸ்தலத்துல நாங்கள் பயிரிடுவோம். அந்த விதையாக வார்த்தையை நாங்கள் விதைப்போம். அதனால நாங்க திருப்தியாவோம். அப்படியாக தேவன் கொடுக்கிற அந்த ஆகாரமான மண்ணா அந்த வானத்திலிருந்து இறங்கிய மண்ணா அன்று இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தது, அவர்களை உடுத்து வைத்தது, மகிழ்வித்தது, வழி நடத்தினது. அதே போலதான் இந்த நாளும் இந்த மண்ணாவாகிய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பயிராகட்டும். ஆகாரத்தால் நாங்கள் திருப்தியாவோம். ஆமே. கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். உங்கள் நிகழ்ச்சியில் யாவும் 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். நாளும் 7 தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாட செவங்களுக்கு கடந்து சென்று 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவின் பருவத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 8 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கண்ணோக்கி பார்ப்போம். வெளிச்சத்தில வெளிச்சம் கொடுக்க தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2 தேவ செய்தி எடுத்து வருகிறார் மகேந்திரன் ஐயா. 3 செய்தியை பாஸ்டர் அன்றன் தாசன் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். முடிவாக நாங்கள் முடிவு ஜபத்தை நன்றி ஜபத்தோடு முடிவிற்று கொண்டு வந்து நாங்கள் மார்கொழியர் போடு நாங்கள் இணைவோம். இணையுங்கள், அலையுங்கள், சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்ற இந்த மாலை நீர நேரடி ஒளிபரப்பு. இந்த நாளின் கத்தர் பாராட நேரத்தின் நாளுக்காக இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்து நிற்கின்றோம். இவ்வளவா இந்த ஏழாம் மாதத்தை கத்தர் நடத்தி வந்தார். அவர் நடத்தின விதம் பெருது, கண்ட விதம் பெருது. அந்த தேவாலய தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி துதித்து ஜெபித்து நம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். கத்தர் நல்லவர். அமேன். சோசரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, சோசரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் இனத்தில் நாங்கள் பயிரிட்டு ஆகாரத்தை அதிருப்தி ஆகணும் ஆண்டவர். அந்த திருப்திப்படுத்துற தேவன் நீர் ஒருவர். கர்த்தாவே, இந்த நாளிலும் அண்ணாவை கொடுத்து சுழச்சனங்களை போஷித்தது போல இன்றும் என்ன தினம் அண்ணாவா எங்கள் வார்த்தையோடு நீர் பேசுகிற வார்த்தையானவர் நீங்க அப்பா. எங்களை வழிநடத்தினீர், அதுக்காக நன்றி, நன்றி. கருவிலை கண்டவர் அப்பா, இம்மட்டும் உங்களை நடத்துவர் எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். கத்தால் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவருக்கு நன்றி. ஒருவரும் செய்யக்கூடாத உள்ளியில வாசம் என்ற தூயவருக்கு நன்றி. எங்கள் துணியாளருக்கு நன்றி செலுத்துறேன். எஜமானருக்கு நன்றி செலுத்த, சகாயருக்கு நன்றி செலுத்த, நித்தியருக்கு நன்றி செலுத்த, சத்தியருக்கு நன்றி, சத்திய வாசனுக்கு நன்றி செலுத்தினப்பா. கருத்துல நாயகரே உமை சோசரிக்கிற ஆண்டவர், இந்த நாளை மட்டும் பாராட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சலாக்கியத்துக்காக அனுகூலப்படுத்த தருணத்துக்காக இந்த இதுவனை சோசரிக்க நன்றி செலுத்த, நன்றி செலுத்த தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா

எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம்.

என் கருவை காண்டீரையா, என் பேருருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அப்பா நீங்க அழைத்தீங்க ஆண்டவர், காத்து கொண்டீங்க ஆண்ட, குறைவின்றி பிறக்க செய்தீங்க, பத்திரமா எங்களை சுமந்து இந்நாள் வரை நடத்தி கொண்டிருக்க நல்ல ஆயரே, நல்ல மேய்ப்பரே, நல்ல சகாயரே, உமக்கு நன்றி சொல்லுறோம். நன்றியோடு சோசரிக்கும் மகிமையின் தேவனே, சோசரம் கத்தருடைய மகிமை வெளியரங்கமா வம்சமான சாவும் அதிகமாய் காணும் என்று சொன்ன கத்தர் நீங்க, விட மகிமை பிரசன்னத்தை அனுபவித்து நீங்க இறங்கி வந்திருக்க கிருபைகளுக்காக, அசைவாடிக்கொண்டிருக்க கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி சார், நன்றி சார். நீங்க நடத்த, நீங்க எங்களோடு பேச, உங்களோடு உறவாட இந்த நல்ல சலாக்கியத்தை தந்தி, இந்த பாக்கியத்தை தந்தி தெரிந்து கொண்டு தேடி வந்தீர். உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உடைய கணத்துல உச்சமாய் ஒப்புக்கும், உடைய ஆளுக்கள் ஒப்புக்கொடுக்கும். நீங்க வழி நடத்த, நீங்க பொறுப்பெடுங்க ரச்சா. ஒரு நாளும் நினை மறவா தெய்வம் நீரே.

0: أمين. എല്ലാ തുതിയും എല്ലാ ഖനവുമെല്ലാമായും വക്രുവരക്കെ തരുതനപ്പാ. മിതിയാന വേളയെ പുറപ്പെടുങ്ങ ആളുകൾ തന്നെ. യേശുവി നാമത്തിൽ ജപിക്കുന്ന നല്ല പിതാവേ, ആമീൻ ആമീൻ ആമീൻ. ഞങ്ങൾ എടുത്തതാക വാർത്തയും സിന്ധനയ്ക്കാകണം സർവം. ഇന്നാലും വാർത്തയോട് പേശിന വാർത്തയെ ഇസ്രായേൽ പുസ്തക 43 അധികാരം 1 തുടക്കം 2 വാർത്തകളെ വാസിച്ച് ധ്യാനത്തിക്കന് ഒരു വാർത്ത എടുത്ത് ധ്യാനിപ്പോവും മാറ്റിപ്പോവും. ഇപ്പോഴും യാക്കോബേ, ഉന്നെ സൃഷ്ടിച്ചവരും ഇസ്രായേലേ, ഉന്നെ ഉരുവാക്കിയതുമായ കത്തർ സൊല്ലുകൃതാവും, ഭയപ്പെടാതെ ഉന്നെ മീട്ടിക്കൊണ്ടേ, ഉന്നെ പേർ സൊല്ലി അളയിച്ച് നീ എന്നുടിയവൻ. നീ കണ്ണികളെ കടക്കുമ്പോൾ നന്നോട് ഇരുപ്പേ, നീ ആറുകളെ കടക്കുമ്പോൾ അവകൾ ഉന്നെ പുരളുവതില്ലേ, നീ അഗ്നിയിൽ നടക്കുമ്പോൾ മൃഗാതിരപ്പാൻ അഗ്നി ചുവാല ഉൻ പേരിൽ പറ്റാതെ. അമേൻ. എന്നാലും അപ്പ പേർ സൊല്ലി അളിച്ചവർ, ഇപ്പോഴും യാക്കോവേ, ഉന്നെ സൃഷ്ടിച്ചവരും എന്നെയും ഉങ്ങളെ സൃഷ്ടിച്ചവർ വേറെ യാറുമല്ല കർത്താവായ യേശു ക്രിസ്തു. തോറ്റത്തുക്ക് മുന്നമേ എങ്ങളെ അറിയുന്നവർ, പൊരിഞ്ഞവർ, ഉള്ളം കയ്യിൽ വരൈന്തവർ, തിട്ടങ്ങൾ എല്ലാം വട്ടമായി വൈത്തിരിക്കുന്നവർ കാര്യങ്ങളിലെ അപ്പടിയാക അപ്പ സുറേഷ്ടവേലേ, ഉന്നെ ഉരുവാക്കിയവരുമാകിയ കത്തർ സൊല്ലുറതാവത്ത്, ഉന്നെ ഉരുവാക്കിയവർ, ഉരുവാക്കി ഇതൊക്കെ ഉരുവാക്കിയവർ, തന്നെ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തും പാത്രമാത്താ ഉരുവാക്കിയവർ, അന്ത ഉരുവാക്കിയ കത്തർ സൊല്ലുറതാവത്, അതിനെ ഭയപ്പെടാതെ இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த பேச்சை பார்த்து, இந்த சம்பவங்களை பார்த்து, நடக்கிற காரியங்களை பார்த்து, இந்த காலை மாற்றங்களை பார்த்து, இந்த ஊழியத்துல இருக்கிற காரியங்களை குறித்து நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். முதலாவது நீ பயப்படாத, ஏனென்று சொன்னால் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். உன்னை மீட்டது சர்வ சாதாரண ஆள் இல்ல, என்னை மீட்டது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நான் கர்த்தருடைய கந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன், சர்வ வல்லோட கரத்துல தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அதனால அவரங்களை மீட்டுக்கொண்டார். அந்த மீட்டுக்கொண்ட கத்தர் பாவத்திலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை தந்திருக்கார். அந்நீரின் பாதையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, எல்லாம் பலவீனத்திலிருந்து மீட்டுக்கொண்டவர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், சும்மா அழைக்கல, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர், நீ என்னுடையவன். எங்க அப்பா பார்த்து சொல்ற, நீ என்னுடையவன். நீ எந்த சூழ்நிலையை போனாலும் அந்த சூழ்நிலையை விட நான் பெரியவராய், அந்த சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாதபடி, என்னையும் மேற்கொள்ளாதபடி நானே அவை ஆட்கொள்ளுவேன், நானே உன்னோடு இருந்து அதை ஆட்கொள்ளுவேன், அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு ஜெயம் தருவேன். இன்றைக்கு நம்முடைய கத்தர் சொல்கிறார், அதனாலே அவருடைய கரத்தை ஒப்புவிப்போம், எல்லா சூழ்நிலையை மேற்கொண்டு கத்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு சரியான காரியங்களை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே வழி நடத்தும்படியாய் செவிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்கள் பெயர் சொல்லி மீட்டு கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்தவர், எந்த சூழ்நிலை நாம மேற்கொள்வதில்லை என்று சொன்னவர் அப்பா தகப்பனே. அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கிற சூழ்நிலையா, நம்முடைய கட்டுப்பாட்டு மீறி இருக்கிற வழியான சூழ்நிலையா இருக்கா, எந்த நிலை இருந்தாலும் எல்லா நிலையை மாற்றி போட நீங்க சர்வ பல்லவர் அப்பா என்பதை வெளிப்படுத்துறீங்க அப்பா. வெளிப்பட்ட வார்த்தைக்காக நன்றி அப்பா. விடுதற்கரத்தை ஒப்பு வைக்கிறோம். விஞ்ஞான வேலைகள் நேரங்கள் எல்லாம் நீங்க நடத்தி செல்வீங்கப்பா. நீங்க நடத்தி அழைச்சிங்க, மீட்டுக்கொண்டே சொன்னவங்க, இந்த நாளில நீங்க அப்பா அந்த சூழ்நிலை எங்களை பற்றாது, அந்த சூழ்நிலையை விட உங்களுடைய வல்லமை எங்களை பற்றி எறிய புறக்கிருவிக்காய், அக்கினியாய் மூலப்படுறதுக்கா, அபிஷேகத்தால் நிரப்புறதுக்கா, நல் ஓட்டுறதுக்காக நன்றி அப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம். செபதைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி கத்தா, நன்றியோடு சோசரிக்கிறோம். உங்களோடு அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேருக்கான செபத்தை வேறெடுக்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் செபிப்போம். சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நேருக்கான முடியும். ஆனால் ஒரு துதி பாடலை பாடி இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you, thank you, thank you, Lord. Praise you, praise you, praise you, Jesus, wonderful Savior. First of all, Lord, we give this session, Lord, as we come into Nithya Velicham this evening, Father, even as Sister Subha is hosting it, Lord. Be with her, leader and guide each step of the way, Lord. And this is none of us, Lord, as I always confess to you, Lord. This is of you. This is the mighty guidance and the power of the Holy Spirit alone, Lord. So we, Lord, give us all into your hands by the guidance and the power of the Holy Spirit, Lord. Even as the listeners have joined us and 97 radio stations also probably have already joined us also, Lord. So this is none, Lord Jesus, but you and you alone with all that is going on in the background, Lord Jesus. Give them all to you, Father, even as Brother Leslie is recording, Lord, for it to go into YouTube and also all the rest of the media networks with even Facebook and all the rest, and also all the rest of the words that are going to come forth for the servants, the lips, Lord Jesus. We give them all to you too, Lord, even as Brother Mahindran is going to share and all the rest, and Pastor Anton Rasanaham, Lord, that are going to come and share the word. We thank you and we give them all to you, and also the first one, Lord, Sister Brinda and Pastor Banquet, all of them that are going to come forth, Lord, and bring forth your word, Lord Jesus. We give them and entrust them also into your hands, I pray, in Jesus' name. Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Amen.
2: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்நாளும் எப்படி இந்நாளேவும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
1: Thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Father, Lord, even as we, Lord Jesus, come, Lord, in your name, Lord Jesus, even as we sing, Lord, before you, Lord, you bring us, Lord Jesus, the worship and the praises that and adoration that is going before you, Lord, in your name. And Lord, even as we go, Lord, into the rest of the segment, Lord Jesus, be with us, lead us and guide us, Lord, and even the time of that we are going to spend, Lord Jesus, in your name, Lord, bringing forth, Lord, all the requests that are coming up, Lord, and standing in the gap before you, Lord. And even as this, I say, sing the second stance, Lord, just like you have said, Lord.
2: Kavale kannir marakkanum, kattaraye nokka vendum, kattrutharum aaviyanavare. Aaviyanavare, aaviyanavare, parisutha aaviyanavare. Aaviyanavare, aaviyanavare, பரிசுத்த ஆவியானவரே.
1: Thank you, thank you, thank you, Master Lord. Even as we, Lord Jesus, worship you, Lord, in this manner, Lord, even as we, Lord, see our tears, Lord Jesus, we come to you, Lord, we worship you, Lord, we praise you, Lord, we Lord Jesus, adore you, even as you have said us, Lord, said to us, Lord, when we come in spirit and in truth and we worship you, Lord, and we adore you, Lord, there you sit, Lord Jesus, among the very the praises of your people. That's where you inhabit with your presence, Lord, and therefore, Lord, we can come to your throne of grace boldly, Lord Jesus, and worship you and praise you and give thanks to you, Lord. Thank you, thank you, thank you, Lord. Worship you, praise you, bless you, Lord.
2: Oh, இங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும்.

0: Gate, Lord Jesus, all being, Lord, in alignment with your word and your will, O God, and with the power of your Holy Spirit, Lord Jesus, working upon their hearts and souls and spirit, O God. We thank you because the harvest of souls happens only when they open to your word and they allow your Holy Spirit to work upon them, and they would, Lord, thereby grow in their faith, drawn closer to you, and also, Lord, be drawn by Lord, your spirit unto you, Lord, as they do not know you and they want to know you more about you, and they open their hearts and lives, Lord, they will find you and know you when as you knock on the hearts of their doors, Lord, and they will receive you as their Lord and their Savior before the end of this segment for the harvest of souls, I pray. And I thank you for that in Jesus' name. And for those, Lord, that have many needs, physically, mentally, emotionally, you are also touching them, setting them free, that they would not come and go out of this network as they come in empty, Lord, but filled. And Lord Jesus, completely taken control of their situation, Lord, delivered and out of their distresses, calamities, Lord, and brought forth much victory upon their lives, Lord, because of what you have done for them. In Jesus' name, I pray. Amen and amen.
1: Amen. Amen. Amen. Thank you, sister. Thank you. Thank you, prayer. Thank you for singing. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
0: God bless you too, Sister Subha.
1: Amen. Amen. Amen. இதுவரையிடம் ஜெபம் துதி பாடல்கள கன சென்றோம். அடுத்ததாக நாங்கள் 7:30 to 8 வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு வரும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதி கூடாய் கடன் செல்வோம். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுக்க அலையுங்கள், இணையுங்கள். சிறப்பின் வாக்கில் நாங்கள் நிற்போம். தேசத்துக்காக, காலை சூழ்நிலைகளுக்காக, இன்னும் பாதுகாப்பிற்காக, இன்னுமாக விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது, மீண்டுமாக யுத்தங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வெறும் பருவத்துக்கு நேராக இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வெறும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியிலும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். முதலாவது கண்களை ஏறெடுக்கிறேன். ஆளுமையோடு நீங்க ஒருமனப்படுங்கள். நாங்கள் கனடா தேசத்துக்காக செபிப்போம். தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, பாதுகாப்புக்காக, இரண்டாவதாக இளவாசிகளின் குறை குறைவுகளுக்காக செபிப்போம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து தேசத்தை லட்சிப்புகளாய் நடத்தும்படியாக நாங்கள் செபிப்போம். என்னோட ஒருமனப்படுங்கள். சோசிரம் ஆண்டவரே, சோசிரம் அப்பா, இதனாலும் கத்தாவே கண்களை ஏறெடுக்கிறோம். எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராகவே நான் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடும் திருத்தரத்துக்குள்ள எங்கள் கனடா தேசத்தை தருகிறேன். கத்தாவ தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிகூறு. கத்தர் உன்னடிவில் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னீங்களேப்பா. இதனால நீங்க பெரிய காரியங்களை செய்றீங்கப்பா. எங்கள் கண்கள் காணவில்லை, சுவையில கேட்கும் இதயத்துல தோன்றவில்லைப்பா. அவ்வளவா யாராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க எங்கள் தேசத்துல செய்து வர கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கோடி கோடி சோசரம் தொடர்ந்து தேசத்தின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறான் அப்பா. நான்கு திசையிலும் உள்ள பட்டணங்களை தலை மூடுவீராக. ஆளுநர் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறான். பதவியில இருப்போர் ஒப்பு கொடுக்கிறான். பலதரப்பட்ட ஜனங்கள் வாழ்ற எல்லா ஜனங்களையும் அப்பா அவட திருக்கரத்துல தருகிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் பெயரா ஒரு விடுதலைக்குள் ஒரு வெளிச்சம் நடத்துவனமா செபிக்கிறேன் நாமத்தினார். அப்பாரத்தால மூடி பாதுகாத்து கள்ளிகளும் முள்ளுகளும் அருவறுப்புகளும் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டெடுத்து சுத்திகரித்து அப்பா இந்த தேசம் ராட்சியம் அழுமும்படியாக முள்ளங்கால் சாவும் முன்பாக தங்கும்படியாக நாவல் சாவும் நாமத்தை அறிக்க பண்ணும்படியாக இறைய செய்யுங்கப்பா. கிருபை அள்ளிங்கப்பா. இறக்கம் பாராட்டுவீராக. இயேசுவி நாமத்துல செபிக்கணும்ப்பா. தகப்பனே ஆளுநர் அதிகாரிகளுக்கு உறுதிப்படுத்துவீராக. ராஜாக்களை தள்ளி ராஜ்யம் ஏற்படுத்துற கத்த நீங்கப்பா. ராஜாக்களுடைய இருதயங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. சித்தத்தபடி திருப்புறையான வார்த்தை எழுதி இருக்கப்பா. சித்தப்படி திருப்ப வேணுமா. வானத்து பலனை திறந்து ஆசிர்வதித்து அப்பா வேலையில் அப்பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அப்பா விளைச்சலை பெருக பண்ணி விலைவாசிகளை குறைக்க பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி ஆசிர்வது தரும்படி ஆச்சு நாமத்து அப்பா இந்த காலையை சூழ்நிலை மாற்றி தரும்படி ஆச்சு சீரான காலையை கட்டவுள்ள அப்பா தெய்வ பாதுகாப்பு தாங்க தேசத்துக்கு அப்ப வழியில போற பிள்ளை

0: Lekker deze pang nooit. Weet je dat plek lekker deze pang nooit. En deze helling, appaning, al en wonder. En we rollen en warm en alleen en weer de wind en papa. Is zo in naam het opgekort en de wel ik aan de chill. Maar op het raad, haastig wat ik wees zo in naam het. Ik heb een heen in de stuur, de astro mag prima de pilia en kanda de pol. Langer kan groom op. En die astro van mij roep. நன்றி சோஸ்ரம் அப்பா அப்பா நம்ம சதத்தை கேட்டவரே சோஸ்ரம் அடுத்ததாக தங்களை ஏறெடுக்க எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பிருக்கிறார்கள் அது போய் கொண்டு வருவோம் பிரைஸ்வரம் மகேந்திரையா கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரியர் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான சமாதானத்துக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள சமாதானம் அமெரிக்க தேசத்துல சமாதானம் உண்டாகணும். ஈரான் ஈராக்கு இஸ்ரேலுக்காக சமாதானத்துக்காக ஜெபிப்ப இருசிலின் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க வார்த்தை சொல்லுவது அந்த இருசிலின் சமாதத்துக்காக ஜெபிங்க உங்களோட நான் ஒருமனப்படேன்.
1: அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கம வானொலி நிலையத்திலே நித்திய வெளிச்சத்திலே என்னை கொத்தாசி வரும் பர்வதங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கத்தாவை ஜெபிக்க துதிக்க என்னை அழைத்தவரே அந்த கிருபை காமுக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நித்திய வெளிச்சத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிருக்கிற தேவன். உமது நாமம் மாயப்பட வேண்டும், கட்டுண்டோர் விடுதலையாக வேண்டும், சிறப்பட்டோர் சிறையாக வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு 24 மணி நேரம் எங்களது ஊழியத்தை நீ அருகிற தேவனே, இந்த நேரத்தும் சுவாமி இந்த ஜெப விண்ணப்பத்துக்காக உமது பொற்பாதத்திலே வருகிறேன். சமாதானம், உலகத்திலே ஒரு சமாதானம், மத்திய கிழக்கில் ஒரு சமாதானம், இஸ்ரேலுக்கு ஒரு சமாதானம், சமாதானத்துக்காக உமது பாதப்படையிலே வைக்க நீ சமாதானத்தை தேவன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் ஜெபத்துக்கு பதில் நீர் கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த உலகமோ இரண்டு கிடக்கிற ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் போர் பயங்கள், என்ன நடக்குமோ இது நடக்குமோ என்று திகில். உமது திட்டத்தை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே, இந்த போரின் காரணத்தை நாங்கள் அறிவோம். நீர் அறிந்திருக்கிற தேவனே, ஐயா அந்த உலக நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளடுக்க வேண்டுமாக செபிக்கேன். அநேகர் மறுத்து போறார் சுவாமி, உண்மை அறியாத ஜனங்கள், அநேக குழந்தைகள் முதியோர்கள் மறுத்து போற நேரத்தில் சுவாமி இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே தேவனே நீ ஒரு சமாதானத்தை கட்டளடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சமாதானம் உம்மால் தான் கொடுக்க முடியும், எந்த ஒரு நாட்டாலையும் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் கொடுக்க முடியவே முடியாது சுவாமி. காரணம், நீ சமாதானத்தின் தேவன், நீர் ஆண்டோரே. ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டோரே, கரம் பிடித்து வளர்த்துகிற தேவன் ஆண்டோரே, தடைகளை முழிக்க முன்பாக கடந்து போகிற தேவனே, இந்த நேர்த்து ஆண்டோரே, இந்த மத்திய கிழக்குல நடக்கிற காரியங்கள் அநேக உயிர்களாண்ட துடித்து துடித்து மறுத்து கொண்டு போகிறதை நீ கண்டுகொண்டிருக்கிற சுவாமி, அந்த சமாதானத்தை கொடுத்து அந்த போரை நிறுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். அநாத குழந்தைகள் விதவில் உண்ண உணவன் இருக்கும்போது சுவாமி அநேக மில்லியன் கணக்கான மருந்து வாயை இயந்திரங்கள் மூலம் ஆயுதங்கள் மூலம் இந்த உலகத்தை அழிக்க எத்தனிக்கிறார் சுவாமி. சத்துருவானவன் இந்த உலகத்தில் சமாதம் கொடுக்காதபடி இந்த உலகத்திலே பாவங்களை தூண்டி மோகங்களை தூண்டி பதவி ஆசைகளை தூண்டி நீ நான் என்று மோகம் கொண்டு நாட்டுக்கு நாடு சண்டை பிடிக்க நேரத்தில் சுவாமி நீ ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுக்க வேண்டுமாக சேமிக்கிறது. தேவனே, இந்த நடக்கிற சமயங்க போரெல்லாம் நமக்கு தெரியும், திட்டம் இல்லாமல் இந்த போர் நடக்க முடியாது சுவாமி. என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ, இந்த மத்திய கிழக்கிலே இஸ்ரேல் நாட்டிலே என்னத்தை திட்டம் வைத்திருக்கிறதோ அந்த திட்டத்தை நாங்கள் அதிகம் நீர் அடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த சமாதானத்துக்கு ஜெபிக்க வேண்டியது எங்கள் பொடுமசாமி ஐயா. இன்றைய இஸ்ரேல் நாட்டில் ஆண்டவரே ஐயா ஒரு புதுவிதமான படைப்பை கண்டுபிடித்திருக்கிறார் சுவாமி. உலகத்திலே ஒன்று சுத்தி கொண்டிருக்கிறார் சுவாமி. அந்த கருவியின் மூலம் ஆண்டவரே எத்தனையோ கிராமங்களையும் எத்தனையோ ஆயுதங்களும் அழிக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரேல் நாட்டை எவரும் வெல்ல முடியாது சுவாமி. இஸ்ரேல் நாட்டை எவரும் வெற்றி பெற முடியாது சுவாமி. எல்லா உலக நாடுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இஸ்ரேல் நாட்டை அசங்கிற காரணம் நீர் அங்கே அசவாடி கொண்டிருக்கு. நான் மீண்டும் திரும்பி வருவேன், ஜனங்களை கூட்டுவேன் சொன்ன தேவனே, இஸ்ரேல நீர் அசவாடி கொண்டிரு. உமது தேசம் ஆண்டவரே, வார்த்தை தந்த தேசம், நீர் பிறந்த தேசம், நீர் வளர்ந்த தேசம், நீ மறுத்து மூன்றாவது உயிர் தந்த தேசம், இன்றும் சாட்சியா உலகத்துக்கு சாட்சியா விளங்குற தேசம், இந்த தேசத்தை இவராலும் அழிக்க முடியாது சுவாமி. இந்த இஸ்ரேலுக்கு புது புது கருவிகளையும் புது புது சிந்தனைகளையும் புது புது அற்புத காரியங்களை செய்து கொண்டு வருகிற சுவாமி அந்த கிருபைக்கிறாண்டு. இந்த உலகமே ஆண்டவரை இஸ்ரேலை கண்டு பயந்திருக்கிறது காரணம் ஒரு சிறிய நாடு ஆண்டவரே, சிறிய நாட்டுக்காண்டு இந்த உலகமே பயந்திருக்கிறது. அப்படியாக நீ அந்த நாட்டை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி அந்த கிருபைக்கிறாண்டு. சமாதான மூடத்தில் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இவருக்கு சீக்கிரம் ஒரு சமாதத்தை கொடுத்து இந்த நாட்டிலே ஆண்டவரே எல்லாம் சரிவேங்கி விலை பொருட்கள் எல்லாம் விலை ஏறிக்கொண்டு போகிற சுவாமி. பெட்ரோல் கேஸ் எல்லாம் வெளியேறும் பொழுது சுவாமி பாமர மக்கள் படும் கஷ்டங்களே எல்லாம் மறந்துக்கு சுவாமி. ஐயா வெற்றி எல்லாம் நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த சங்கம வானொலியிலே ஒத்தாசுவரன் படதங்கள் நேற்றிலே ஜபிக்கும் பொழுது நீ ஜபத்தை கேட்கிற தேவன், எங்கள் கண்ணீரை கேட்கிற தேவன், நான் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு உம்மை நோக்கி ஜபிக்கும் பொழுது நீ சமாதானத்தை கற்றெடுக்க வேண்டுமாக ஜபிக்க சுவாமி. கடா தேசத்துக்கு ஒரு சமாதானம், இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சமாதானம், மத்திய கிழக்கு சமாதானம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசத்துக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை கற்றெடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். மில்லியன் கணக்கில் ஆண்டவரை ஒரு நாளைக்கு செலவு செய்கிறாள் சுவாமி. இந்த உலகத்தில் அனாத குழந்தைகள் விதவேல் ஒரு நேர உணவுக்காக கதறி கொண்டிருக்கிற நேரத்தை சுவாமி இந்த மத்தியர்களுக்கு நாடுகள் மில்லியன் கணக்கில் ஒரு நிமிஷத்திலே செலவு செய்ய விடுவதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, ஒரு சமாதான கட்டில கொடு. எங்கள் ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரு. நாங்கள் இருக்கிற ஜபத்தை கேளும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை நீர் கட்டில கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் நீர் ஆண்டவரே, உண்மை நோக்கி தான் கெஞ்சுறோம். வேறு யாரையும் பார்க்கவில்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். முது வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம், நாமத்தை நோக்கி பார்க்கிறோம், முது கிரியலை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சமாதத்தை கட்டில கொடுத்து இந்த உலகம் ஒரு அமைதியாக அமைதி நாடாக ஒற்றுமையான நாடாக அந்த இயேசுவை கண்டுகொள்ள நாடாக நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்று எத்தனையோ மத்திய இலக்கிய சுவாமி ரகசியமாக உண்மை ஆராதிக்கிறார் சுவாமி. அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தி இன்றைய நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் நீர் பாதுகாத்து கொடுத்து தொடர்ந்து வர நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி ஐயா. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். இப்படியாக ஜெபித்த உங்களையும் முடித்தையும் கத்தர் உறவுகளையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மனைந்திருங்கள். தேவசமயத்துக்கு உருவம் நன்றி ஐயா. ஆமையின் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடு, கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்றாலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது அநேகர் வியாதி பலவீனங்களோடு இருக்கிறார்கள். அவர்களை கத்தர் விடுதலையாக்க வேண்டும். இன்றைக்கு யுத்தத்தினால பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் காயங்களோடு இருக்கிறார்கள். அவருடைய காயங்கள், உள்ளாந்த காயங்கள், வெளியான காயங்கள் எல்லாம் அச்சனும் தேச்சனும் கத்தர் தான். ஆறுதலின் தெய்வமாய் பரிகாரி இருந்து அவர்களை தொட்டு சுகமாக்கிறவன் சொல்லி அவசர சிகிச்சைகள் இருக்கிறார்கள். அங்கே விபத்துகளுக்குள்ளாகி அங்கே எலும்பு நரம்புகள் முறைப்பட்ட சூழ்நிலையில இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் பாடப்பட்டு ஜெபிங்க, நாங்களோடு ஒரு மனப்பாடு.
2: Amen, amen, amen. Yes, Lord, you have been all already, Lord, silently listening, Lord Jesus, to the requests that have been going forth, Lord. It is all happening in your very presence, Lord. Lord, you are not ignorant of anything that is going on in the very world that you created, in the very nations that you created, the very people, Lord Jesus, in your image that you created and put into those nations, Lord. They are all at, Lord Jesus, sometime or the other, Lord, coming forth, Lord Jesus, what comes forth out of a sinful man, Lord, because of the fallen nature of man. Father, Lord, they are at, Lord Jesus, coming with this kind of scenarios, Lord, that is happening, Lord, right from the beginning of time, Lord, from the Old Testament to the New Testament, war has been the thing, Lord. And even at this very moment, Lord, we are remembering, Lord, the wars that have been set forth, Lord, between USA and Iran and even Israel, oh God, coming, Lord Jesus, at such a way, Lord. But it is all even in accordance to your word. Your word has said in Ezekiel 36:38, that is to do with, Lord, even Gog and Magog, Lord, that could be a different type of situation. But Lord, what we are facing today, Lord, even could be, Lord Jesus, all coming into, Lord Jesus, the way that you would, Lord, take control of it, Lord. Nothing is out of your sight, nothing is out of your will, nothing is out of your way in which you cannot take control. It is all under the very breath of the living God, who is taking control of it fully, and he knows from the beginning to the end. Even from the day the war starts to the end, it should finish. Therefore, Lord, we entrust it totally into your hands, Lord, with the nations that are, Lord Jesus, participating in it, Lord. Father, you have a plan and a purpose behind it, Lord. You would bring it to fruition according to your will and that purpose to fulfill, oh God. Lord, that not too many soldiers, not many people, Lord, that are caught in between, Lord, in the nations that they are coming out of, Paul, oh God, especially, Lord, between Iran and Israel, oh God, especially right now at this very moment, Lord, we stand, Lord, between that nation of Iran, Lord Jesus, where many have been, Lord, still for all, Lord, oh God, calling out to a God who cannot, who would come, Lord Jesus, and restore them. And you have seen their tears. You have brought many, Lord Jesus, from the underground or the way, Lord, they have even openly coming and now testifying to you, Lord, how you came and you brought forth salvation into their hearts and lives, and the glory of God manifesting through the clouds of glory, coming and showing them, revealing them, Lord, manifesting yourself, Lord, openly to them, Father, even to the imams, even to the people, oh God, of the Muslim faith, Lord, you have come and showed forth yourself. I am the Lord thy God. I am your creator God. My name is Jesus. I am the only one who can save you, and I am the way, the truth, and the life. You have spoken into their hearts and lives, and they have been accepting you the very first day of the war when it started, the very first day that U.S. had sent forth the very first attack, Lord Jesus, had been, Lord, in a way they have been responding from the many people, Lord, oh God, about 5,000 people who have been going into the Christian networks and asking, how can we find this God that you are talking about? Because we are not finding any other way that God can save us. We are calling out to a God. We are calling out to a God who can come and save us. And 5,000 people accepted the Lord Jesus Christ that very same first day of the war. And we thank you, Lord, for that wonderful way you had opened up the media networks, Lord, that they could go and find you and know you and accept you as their Lord and their Savior. And this can continue to go on, Lord, in their pain, Lord Jesus, even as they have found you, Lord, and made their solace, Lord, and time of comfort to come in through your presence into their lives, giving them deliverance, giving them much of the comfort that they needed and the protection above everything, Lord, upon them, Father. So we thank you for that, Lord. Even as many are, Lord, still, Lord Jesus, in a place of, Lord, wanting more of their supplies to be, Lord, taken care of, oh God. You are our God, our Jehovah Jireh, who is our provider. Who can provide that way? Only our God Almighty. So, Lord Jesus, I pray at this very moment, Lord, you would supply their needs and their wants in their families, Lord, with children, Lord, and all the families that are even without jobs or however they might be, Lord, maneuvering through this situation. Come forth, Lord, as we stand in the gap and cry out to you, O God. You would, Lord, manifest once again, O God, with a compassionate love and grace and mercy upon them, and supply their needs, Lord, and also their comfort and their presence with you, Lord, and also giving it to them with your protection over them, I pray, O God. So there's nothing impossible with you, my Savior. When the church stands in the gap, when the church prays, there is power in it, there is a authority in it. There is power that will come and do the wonder working power of the living God. Even as you have already, Lord, done what you did the very first night with 5,000, you can continue to do. And I heard the most powerful underground church that is right now moving so fast and so freely with the power of God working on it is in Iran right now at this very moment. So you're working, Lord. Your eyes are upon them, Lord. And you're giving them favor accordingly, Lord. And you will, Lord Jesus, do that will. And the purpose is to fulfill this thought which you started. And there will be an end to it with your word, with your fulfilling of your purposes to continue, Lord, until you will, Lord Jesus, take control of it. And you have done it in the name of Jesus. Therefore, we thank you, Lord, for that comfort. Now, we also give you, Lord, just like Brother Mahindran and also already prayed for the state of Israel, oh God, the apple of God's eye. And Lord, you have called them out in such a manner, Lord, such a way, Lord, that the nations of the world may not understand why it's called that way, the apple of God's eye, because this is God. It is God himself calling it out, because when he calls it out, that is the Almighty God coming out and representing himself on the land of a chosen land, it's called, because he chose to come into the world through that very land, to the land of the little place called Nazareth, and he's going to come again and put his feet on the Mount of Olives. And Lord, that is the very way you have chosen that land to be, Lord. The God creator God coming in flesh, showed himself in Israel, and he's coming back to Israel. And that is why, Lord, no one can touch the apple of God's eye. And that is your power, that's your purpose, and that is the way you're going to show it to the world, show it to the nations of the world, how this is going to be true. And that is why, Lord, every knee shall bow, every tongue shall confess. And Lord, when you come in the clouds of glory upon the Mount of Olives, Lord, when you come through, put your feet on the Mount of Olives, everybody will see and know, Lord, that is for the second time, before, after the rapture, Lord. The rapture takes place for the church, for the second coming. When you come back to put your feet on the earth, Lord, on the Mount of Olives, it's for the way when you come to establish your kingdom, for the millennial kingdom, Lord. So we thank you, Lord. We thank you. Oh, for the promises of God that are yea and amen in Christ Jesus. There's nothing impossible with you. We thank you for your wonder-working power, for your protection over Israel, for the protection that you have already given them. Nothing can bypass, nothing can ever touch it, Lord, until you come back to the very place that you left from, Lord, and that is with your word. Your word is the final analysis. Your word, the breath that came out of your very mouth, is the word that is speaking forth into this world, into the people that you created in your image. So we thank you and give them all to you. In Jesus' name we pray. Amen and amen. Thank you, Lord, for the healing that has been asked for, Lord, for many that are, Lord Jesus, waiting upon you. The soldiers that have been hurt, Lord, in all three countries, Lord, all of them suffer with in a war, Lord, for the soldiers, Lord, and their parents and their wives, their children are losing, Lord Jesus, such a loved one that they have dedicated them, Lord Jesus, in name of a war. My God, I keep those young men, Lord, into your hands, and even women, Lord, all dedicating their lives, Lord, in the name of a war. Lord, protect them, keep them, Lord Jesus. Assign your guardian angels on each and every one of them according to your promise. And even when they are hurt, Lord Jesus, in hospitals, Lord, you are their healer, Lord. Show forth, Lord Jesus, who their wonder-working power of healing that can come and heal them completely. And we declare that healing over them, no matter which country, no matter which way it is happening, Lord. You are going to show forth in those hospitals with their bodies, Lord, being hurt, that you're going to come and touch them, Father, no matter what kind of a situation it is, with their bodies being mangled and hurt, Lord. You are the final power and authority to come through with your, the way you have said it, Lord. It is finished from the cross of Calvary. That blood is applied, and the power of the resurrection is moving upon them right now. In Jesus' name, we decree and declare it. In the name of Jesus alone, I pray. In Jesus' name again, amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Amen. Authority of a powerful prayer. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
2: Amen. God bless you, Suba.
0: Amen, amen, amen. தங்களை ஏறெடு போமத்தம் சுயம் பருவத்துக்கு நீராற்ற பகுதி அங்கே இருக்கிறோம் என்று அடுத்ததாக கண்களை ஏறெடுக்கிறேன் என்னோட ஒரு மனப்படுங்கள் எங்கள் கண்களை ஏறெடுப்போம் இன்றைய நாட்கள்ல கைவிடப்பட்டு திரியோ பிள்ளைகள் கரசல பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை முதியோர் வரை முதியோர்கள் கூட கைவிடப்பட்டு முதியோர்களுக்கு இருப்பார்கள் உள்நிலை கைவிடலாம் சூழ்ந்திருப்பவர்கள் கைவிடலாம் ஆனால் அப்பா சொல்றேன் நான் உன்னை விட்டு விலகும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்னேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் எனக்கு துணையால் நான் அவர் நின்று இந்த பிள்ளைகளை எல்லாம் கரம் பிடித்து நடத்தும்படியாய் நல்ல மீட்பன் அவர்கள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என்னோட ஒரு மனப்படுங்கள் சோசுரமாண்டவரே நன்றி தகப்பரே, இந்த நாளின் கதாவை இந்த ஜபக்குறிப்பை திருக்கருத்துக்களை தருங்கிற கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் கதாவே. ஒரு வார்த்தை சொல்லுறதப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவை, நான் மோசையோடு உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திட்டமிடலாம் என்று சொன்னீங்களே அப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னவரே, இந்த நாளிலும் கத்தாவே பிள்ளை முதல் கொண்டு வயோதிபர்கள் எல்லாரும் இப்படி திருக்கிறத தருகிறேன் அப்பா. யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ என் தகப்ப நீங்க, என்னை காண்கிற தேவன் அவர்களை நீங்க தானப்பா வைத்தியம் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிடலாம், மனுஷர் கைவிடலாம், சூழ்நிலை கைவிடலாம், சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கைவிடலாம் அப்பா. அப்பா நீங்க கைவிடாதவர், உம்முடைய ஆணி கட்டப்பட்ட கரம் அப்பா எங்களுக்காக அப்பா அடிக்கப்பட்ட அந்த கரத்தை வீட்டி தொட்டு விட கரத்தை மறைங்கப்பா, மறைங்கப்பா, வைத்திய சாலையில வைத்திய கைவிடப்பட்ட ஓவரன் தொட்டுங்கப்பா, விடுதலை கொண்டுங்கப்பா, சுகம் உண்டாவதாக, வேதனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. இன்று ஆண்டவரே முதியோர்கள் கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்துல இருக்கிறார்கள் அப்பா. அப்பா வாரங்கள் மன வேதனைகள் மன உளைச்சலோடு இருக்க எல்லா நிலாக செய்வீராக, விசாரிப்பீராக, போஷிப்பீராக, அன்பு காட்டுவீர், அரவணைப்பீராக, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனேத்தையோ பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில கைவிடப்பட்டு போய் பெண்கள் இருக்கிறார்கள் அப்பா, தகப்பனே அவர்கள் பாவத்துக்குள்ளாய் போய்விடாதபடி, அப்பாவுடைய வாழ்க்கையை பாரம் என்று எண்ணி விடாதபடி, தாங்களே இந்த மண்ணுக்கு பாரம் என்று சொல்லிவிடாதபடி, நீர் காண்கிற தேவை நடத்த வேண்டுமாச்சு அந்த கத்தருக்கு இதிலே சான காரியம் ஆண்டவரே. தகப்பனே பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தால் உதவிகள் செய்வது மக்களேசான காரியம் என்று வாழ்த்து எழுதியிருக்கப்பா, ஜனாலையில உதவி செய்வீரா, ஒத்தாசை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க யுத்தத்தால திரும்பவும் பிள்ளைய கைவிடப்பட்டு போயிருக்கிறார்கள், பெற்றோரை இழந்து உறவுகளை இழந்து தன்னந்தனியா இருக்கிறார்கள், எல்லாம் நீர் விசாரிப்பீராக, நான் உங்களை திக்கத் விடேன் என்று சொன்னீங்க, உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னீங்களப்பா, நாளில நீங்க இறங்கி வந்தவ, அவர்களை நீங்க சந்தீங்க, அந்த பிள்ளைகள் ஆச்சுங்க தேய்ச்சுங்க, நீயாத இல்லை என்று சொல்லுங்கப்பா. உங்களுடைய அன்பின் கரவுளை தாங்கட்டு வேண்டும், அதில் வார்த்தைகளை தேய்ச்சிட்டும் இந்த நாளும் கதாவே ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க செய்வீரா, இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட கண்ணீரை துருத்து ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீரா, உங்களுடைய புலம்பலை ஆனந்த கள்ளிப்பால் மாற்றுவீரா, வெட்டத்துக்கு பல வெட்டத்தில் பலன் தாவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் தான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே ஆமே ஆமே. நன்றியாப்பா, நன்றியாப்பா, நன்றியாப்பா. இதனாலும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியை நீங்க ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, தகப்பனே வியாதி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக செவிக்க உதவி செய்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக செவிக்க கிரிய செய்தீங்களே, கிருவி அழித்தீங்களே, இந்த பாக்கியமான தனத்துக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. உங்களோடு கண்களை ஏறெடுத்த சுரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம், மைந்தனையாக்கா நன்றி செலுத்துறோம், அடியாளு கொடுத்த இந்த பாரத்துக்கா நன்றி செலுத்துறேன் அப்பா. தகப்பனே யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்த விட யோபின் முகத்தை பார்த்தீங்களே, அவனுடைய முன்னிலே விட ரெட்டு பின்னிலே ரெட்டந்தனை ஆசிரமித்தது போல நாளிலும் ஆண்டவரே தகப்பனருக்காக ஜெபித்தோமையா, சோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தெரியப்படுத்தினோம், நிராமன்று மாமேன் என்று பதிலப்புற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விழுந்த ஜெப ஆவிக்கு ஊற்றினதுக்காக நன்றி அப்பா, அந்த பாரத்துக்காய் நன்றி அப்பா. அகப்பனே உடல்ல கருத்து ஒப்பு கொடுக்கிறோம், குடும்ப குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வெளி அடைத்து பாதுகாத்துருங்க, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடு செபிக்க விதியான வார்த்தையும் அழித்ததும் பகுதி ஆசிரியர் தாங்க ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் நினைப்புகளை ஒழுங்கும் சுமையுமாய் செய்து முடிக்க அந்த நினைப்புகள் எல்லாம் சரியான முறையில் இயங்கத்தக்கதாக ஒளிப்பதிவு செய்த ஐயா ஒரு மறு ஒழிப்பு ஆசிர்வதித்து எல்லாவற்றையும் ஆசிர்வதித்த முடியா இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு செபிக்கிற செபதிகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பினே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி மகேந்திரையா, நன்றி சிஸ்டர் ரஞ்சனி, சிஸ்டர் நன்றி. கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுத்துவோம் ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்தோம். கத்திரின் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கத்திற்கு நாம் மகிமைப்படுவதாக. சனியாற்ற நேரம் 8 மணி. நாங்கள் இந்த நேரம் முதல் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் செல்ல போற அனித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சம் கடுக்க வெளிச்சத்தை ஆவியான வெளிப்பாடுகளோடு வெளிப்படுத்த நம் மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையானவரை நான் கேட்டுக்கொள்ள போன்றோம். அவளாயிருக்கிறேன், நான் அவளாயிருக்கிறேன், நீங்களும் அவளாயிருக்கிறீர்கள், வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறீர்கள். நிச்சயமாக தகவல் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன கத்த இந்த நாள் ஊற்றுவார், நிரப்புவார், நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது நாங்களும் நடப்போம். அந்த நேரத்தில் இடத்துல ஒப்பு கொடுப்போம். வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தின் நேரத்தில் முதலாவது செய்தியோடு எங்களோட சகோதரி பிருந்தா அவங்க இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் வெளிப்பாடுகளை ஆவியான உங்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்த இணைத்திருக்கிறார். அந்த இணைப்புக்காக என்று வாய்தோனை சோசரித்துக் கொண்டு வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம்.
3: ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா இயேசுவே, நன்றி ராஜா. ஆவியானவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே, நன்றி, நன்றி அப்பா ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. புதுமைகளை செய்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அப்பா. உங்க பிரசன்னத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். மறுரூபம் ஆக்குகிறவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அழிவில்லாத வித்தினாலயங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வியாதியின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இதோ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரே, நன்றி ராஜா. அபிஷேக நாதரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, கேருபிங்கள் சேராபிங்கள் துதிக்கிற என் தெய்வமே, ஆராதிக்கிறவரே, ஆராதிக்க ஆண்டவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா. இயேசுவே, பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. சிந்தின ரத்தத்தினாலே எங்களை விடுதலை செய்திருக்கிறதே, நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதே, நன்றி. எங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறதே, அதற்காக நன்றி. இயேசுவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த வேலையிலையும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது உமை அறிகிற அறிவிலே வளரவும், உங்களை நேசிக்கிற நேசத்திலே நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே, இன்னுமாய் உங்ககிட்ட சேரவும், நீங்க வைத்திருக்கிற நன்மைகளை, நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே. எங்கள் ஜீவ புஸ்தகத்திலே என்னென்ன எழுதி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கை இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல இருளாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே, ஆண்டவரே இதோ இந்த வெளிச்சமாகிய வார்த்தை ஆண்டவரே, வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் என்று நான் கேட்கிறேன் அப்பா. இதோ மூடின வீட்டுக்குள்ளே சமாதானத்தை அனுப்பினீரே. இதோ இன்றைக்கு இந்த வேலையில இந்த வார்த்தை யார் யார் சமாதானம் இல்லாததோடு இருளோடு கூட அவர்கள் வாழ்க்கை இருக்குமானால் இதோ உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் பாயட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஐயா. இதோ சத்தியத்தை அறிகிற அறிவே விடுதலை செய்யும் என்று சொன்னீரே. இதோ இவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை அடையும்படியாய் நான் கேட்கிறேன் ஐயா. இதோ நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனே நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தர் சுகமளிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நான் அடிக்கடி சொல்வதை போல ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் அநேகமாய் இருக்கிறது. அவர் நம்மளுக்கு இரட்சகராய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு விடுதலையை தருகிறார். வியாதியிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தருகிறார். கஷ்டத்தில் இருந்து விடுதலையை தருகிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். நம்மளுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நாம் அவருடைய குணாதிசய குணப்பண்புகளிலிருந்து ஒன்றை மட்டும் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏனெனில் இந்த சரீரத்துல ஒரு வியாதி வருகிற பொழுது நம்மள ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும்னு நினைச்சா கூட நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தாலும் கூட இந்த சரீரத்துல ஒரு பிரச்சனை, அது சின்ன கைவலியா இருக்கட்டும், சின்ன காலு வலி, இல்ல கண்ணுல பிரச்சனை, கையில பிரச்சனை, இல்ல நெஞ்சில கொஞ்சம் மூச்செடுக்க முடியாம ஒரு பிரச்சனையா இருக்கு, இல்ல அப்பப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலி வருது, மைக்ரைன் வருது, இது எல்லாமே இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை பெருசா பிரச்சனையா இருக்கு. ஆனா சில பேருக்கு சர்ஜரி பண்ணிட்டு வந்தா அது பிரச்சனை. அப்படி ஒவ்வொருத்தரோட வலிக்கு ஏற்ப அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய கண்களுக்கு பெரிதாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையை மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. இன்றைக்கு சர்ஜரி போயிட்டு வந்தவங்க எல்லாம் நடந்து நல்ல சர்ஜரி நல்லா வந்து சமைக்கலாம், வீட்டை கிளீன் பண்ணலாம், ஒரே நாள்ல அவங்க வந்து குயிக்கா ரெக்கவர் ஆகலாம். அது அவங்களுடைய பாடி. ஆனா மைக்ரைனுக்கு வந்தவங்களுக்கும் அதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்களால பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியாது. ஒரு டீ காஃபி கூட போட்டு அவங்களால குடிச்சுக்க முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அவங்கவங்க பிரச்சனை அவங்கவங்களுக்கு பெருசாதான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளோடு கூட நம்ம தேவனை எப்படி ஆராதிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்க நம்மளால ஆராதிக்க முடியாது. மன மகிழ்ச்சியோடு நம்ம வந்து ஆராதிக்க முடியாது. ஆனா சத்தியத்தை அறிகிற பொழுது இந்த தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவர், நம்முடைய சரீரத்திலே அவர் வியாதியை அனுமதிப்பது இல்லை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றையும் வரப்பண்ணேன், நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறபடினாலே நான் உனக்கு எந்த ஒரு இதையும் நம்ம உங்களுக்கு வியாதி கொண்டு வருவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சில நேரங்களிலே நாம் அதை அது ஒரு கண்டிஷனலாக ஆண்டவர் கட்டளையாகத்தான் அது வந்து சும்மா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராமிஸ் கிடையாது, நீங்க கட்டளையை கை கொண்டாதான் உங்களுக்கு வியாதியிலிருந்து நீக்குவாரு அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறத கேட்கிறோம். வார்த்தையும் அப்படிதான் சொல்லுது. அப்போ நம்ம எப்ப நம்ம எல்லாத்தையும் கீழ்படுகிறது? ஏன்னா மத்தவங்க வந்து யாரும் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை. மத்தவங்க வந்து நான் இப்படிப்பட்ட ஆள் என்று எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு என்ன பத்தி தெரியும், நான் எந்தெந்த இடத்துல வந்து கீழ்படியாம இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல தேவன் இப்படி சொல்லும் போதும் கூட பரவாயில்ல இதுதானே, இது என்ன நான் தப்பா பண்றேன், எவ்வளவோ போய் சொல்றாங்க திருடுறாங்க, நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணல, நான் சும்மா ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன், ஒரு டிவி சீரியல் பாக்குறேன், இல்ல நான் வேற ஏதோ ஒரு காரியம் அல்லது என்னோட நேரத்தை நான் வேற உலக கலியாட்டங்கள்ல நான் வந்து செலவு பண்றேன், இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே, இதெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்லையே, நான் என்ன திருடுறேன்னா போய் சொல்றேன்னா அடுத்து உங்களுக்கு நான் ஏதாவது நான் தப்பு பண்றேன்னா ஒண்ணுமே இல்லை, நான் எவ்வளவு நான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன் உலகத்து காரியத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன். அப்படி நம்மளையே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இது எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது வெளியில நம்ம பண்ணிடுவோம், ஆனா நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு காரியம் ஒன்று உணர்த்தப்படும். நம்ம வந்து இது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம செய்கிறோம் என்பதை உங்களுடைய ஆள் மனதுல உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சூழ்நிலை காரணமாக அது வந்து தப்பு கிடையாது நம்ம பண்றோம்னு சொல்லி நம்ம சில காரியங்களை உலகத்துக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை அல்லது உறவுகளுக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை செய்வது உண்டு. அப்போ இது யாரும் வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணல, ஆண்டவருக்கே நீ முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்கல, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 24 மணி நேரத்துல உனக்கு வந்து நீங்க வந்து வெளியே போறதுக்கோ அல்லது மத்தவங்களோட பார்ட்டி பண்றதுக்கோ, இப்ப சம்மர் பிக்னிக்ஸ் எல்லாம் வருது, அப்படி ஜனங்களோட போறதுக்கோ உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா வந்து ஆண்டவரோடு உறவாட ஒரு 15 நிமிஷம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் இல்ல, அப்படியே 10 நிமிஷம் நீங்க செய்யக்கூடியவரா இருந்தாலும் உங்க உள்ள என்ன சொல்லுவோம், நீ 10 நிமிஷம் தான் ஜெபிச்ச, ஆனா நீ 8 மணி நேரம் வெளியே போயிட்டு நல்லா சுத்திட்டு வரும்பொழுது ஆண்டவருக்கு உனக்கு 15 நிமிஷம் தானா அப்படி என்று சொல்லி நம்முடைய உள்மனது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை இருக்கிறது இல்லையா, அப்போ அது நம்மள கேள்வி கேட்கும். அப்ப அது கேள்வி கேட்ட உடனே என்ன ஆயிடும், நம்மளே ஐயோ நம்ம இப்படி எல்லாம் தப்பு பண்றோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லாத பொழுது ஆண்டவர் எப்படி என்ன ஆசீர்வதிப்பார் என்று மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே உங்களுடைய நல் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தும்படியா அது அது வார்த்தைகளை பேசும் பொழுது அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அப்ப நீங்க வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம இதுல இருந்து இந்த மனச்சாட்சிகளை சுத்திகரிக்கிற இந்த எண்ணத்துல இருந்து நம்மளுக்கு எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து இந்த மருந்து கொடுக்கறவங்க எல்லாம் இந்த ஹோமியோபதி மருந்து கொடுக்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சில இதுகளை மருந்து கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் இந்த இந்த மருந்து சாப்பிடும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது, அது ஒரு வந்து ஜோக்காவும் சொல்லுவாங்க, இந்த மருந்தை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க இந்த குரங்க வந்து நினைக்க கூடாது அப்படி சொல்லி சும்மா ஜோக்குக்கு அது ஒரு கதைக்காக சொல்லுவாங்க. அப்ப அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது இதை நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த மருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், இந்த குரங்கோட ஞாபகம் வந்துடும். அப்போ உங்க கையில மருந்து இருக்குது ஆனா அந்த மருந்து எடுக்கல எல்லாம் இந்த குரங்கு ஞாபகம் வந்துருது, ஆனா அந்த மருந்தை உங்களால உட்கொள்ளவும் முடியல, உங்களுக்கு வியாதியில இருந்து விடுதலையும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க கையில ஒரு மருந்தை கொடுத்துட்டாரு, சத்தியமாகிய வசனத்தை கொடுத்துட்டாரு, அவர் வந்து அவருடைய தழும்புகளினால நாம் குணமானோம், அவருடைய மரணத்தினாலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று, அந்த சிலுவை மரணத்திலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று, இது எல்லாமே உங்களுக்கு வார்த்தை என்கிற மருந்தினாலே ஒரு வார்த்தை நம்மளை சுகமாக்குது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யுது, மருந்தை கொடுத்தாச்சு. ஆனா நம்மளையே கண்டம் பண்ணிக்கிட்டு நம்ம மேலேயே ஆண்டவரையும் முழுசா நம்புறதில்ல, நம்மளும் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறதும் இல்லை, இப்படியே நம்ம வாழ்க்கை புலம்பிக்கிட்டே போயிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் மேலேயே பழிய போடுறோம், எல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரம்மா, எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேலையில செய்வாரம்மா, ஆண்டவருக்கு தெரியாதா, நான் போற பாட ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும், நீங்க போற பாடப்பாட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, மனதுருகி கண்ணீர் விடுகிறார், நான் உங்களுக்காக என் சொந்த குமாரனையே கொடுத்தேன் அல்லவா, அந்த சிலுவை மரணத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் கொடுத்திருக்கிறேனே, இதோ உங்களுக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமையக்காகத்தானே என் மகனை அவனை அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால உங்களை விடுதலையாக்கி மறுபடியும் நான் ஜெனிப்பித்து வியாதியற்ற வாழ்க்கை வாழ நீங்க உங்களுடைய சுயத்திலே நிற்காத பொழுது, நீங்க தவறி விழுகிற பொழுது மீண்டுமாய் எழும்புவதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடு ஆவியானவரை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆதரவாளரை நான் கொடுத்து நான் உங்களுக்கு இவ்வளவு நான் பண்ணியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் தெரியுமா, நீங்க எதுலையுமே குறைவில்லாம நான் ஒரு குறை வச்சேன் பாருங்க, அதுதான் நான் பண்ணின தப்பு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது, அது எந்த அதிகாரம் நான் மறந்துட்டேன், ஆனா அதுல வந்து சொல்லுவார், நான் உங்களுக்கு வச்ச குறை என்ன தெரியுமா, எதுலையுமே குறையில்லாம வச்சேன் பாரு, அதுதான் குறைவு அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு அதே போல ஆண்டவர் நம்மள எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். அப்ப பரிபூர்ணத்தினால நிரப்பி வைத்திருக்கிற பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம், வியாதிகளோடும் பலவீனத்தோடும் வருத்தத்தோடும் நம்ம போராடும் பொழுது நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, தேவனை நாம் கேள்வி கேட்கிறவர்களாய், தேவன் என்னை கைவிட்டாரோ, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எப்பதான் முடிவு வரும், இப்படி எல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை முழுவதுமாக நாம் தேவனை முழுவதுமாக நாம் வந்து விசுவாசிக்கவில்லை. நாம் தேவனை முழுவதுமாக நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா தேவன் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. சோ அந்த நம்பிக்கையில இருந்து நம்ம வந்து வழி விலகவே கூடாது. அப்ப நம்ம செய்வார் என்று சொன்னா நம்ம ஏன் புலம்ப போறோம், நிச்சயமா எனக்கு இன்னைக்கு ஒண்ணு வந்து எனக்கு ஆண்டவர் தருவார் என்று சொன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா எப்ப வரும், இந்த கேள்விகள் எல்லாம் நாம் அவர் மீது வைக்கிற அவ்விசுவாசத்தை தான் நம்மளுக்கு காட்டுகிறது. நான் முழுவதும் நம்புவோம் என்று சொன்னா நம்ம பேசவே மாட்டோம். இப்ப நான் அன்னைக்கு அன்னைக்கு கூட சொன்னேன், இப்ப எனக்கோ லெஸ்லினாவுக்கோ அல்லது ரீட்டாக்காவோ அவங்களுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் சொன்னா அவ்வளவுதான், இடையில கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்றது திருப்பி இது பண்றது அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு ஒன்னு சொன்னா நான் செய்ய போறேன், நான் ஒன்னு சொன்னா அது அவங்க வந்து ஓகே இவங்க சொன்ன டயத்துக்கு இன்னைக்கு வருவாங்க அவ்வளவுதான். இடையில வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனோ எந்த ஒரு இதுமே இல்லை. ஆனா நம்பிக்கை, அந்த சொல்லுகிற மீது நம்பிக்கை. இன்றைக்கு நாம் தேவன் நம்ம செய்வார் என்று சொல்லுகிறோம், ரட்சகர் என்று சொல்லுகிறோம், வியாதியிலிருந்து நீக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், கல்வாரி பாடுகளை குறித்து நாம் பாடல்களை பாடுகிறோம். ஆனா நமக்குள்ள பாடு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் நாம் வந்து அப்படியே மாத்தி பேசுறோம், உடனே வார்த்தைகளை அப்படியே மாத்தி பேசுறது. அது எப்படி முடிகிறது நம்மளால, அதுதான் இந்த மனுஷ சுபாவம். சோ இந்த மனுஷ சுபாவத்திலிருந்து நாம் வெளியில வந்து தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையானதுகளை நம்முடைய கண்கள் காணும். எல்லா சூழ்நிலையிலையும் என் அப்பாவுக்கு தெரியும், என் தகப்பனுக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி நாம் சாந்தமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ நம்ம ஒரு நம்ம சிறு வயதிலே படித்த கதைகள், நம்ம வந்து என்னது இந்த பழம் வந்து அதை எட்டலைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து போயிடும். அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறனால ஓ தேவன் எனக்கு கொடுக்கல அப்படி விரக்தியோட மோடுல நம்ம சொல்றது இல்லை. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறத நிச்சயம் கொடுக்க பண்ணுவார், நிச்சயம் எனக்கு தருவார். அது எப்படி தருவார் ஏன் தருவார் எனக்கு தெரியாது, நான் என் தேவன் சித்தத்தின் படிதானே கேட்கிறேன். அப்ப நிச்சயம் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. ஆனா இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்கிறார், அது சாத்தானுடைய முள்ளாய் இருக்கிறது, என்னை கொட்டும்படியான சாத்தானுடைய முள்ளாதான் இருக்கே ஒழிய கர்த்தர் வந்து அதுல வந்து ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ஓகே இதுல இருந்து உனக்கு பெருமையினாலே உனக்கு மேலங்காத படிக்கு இப்படி ஒரு கொட்டு உனக்கு இருக்கா, சரி ஓகே நான் அதுல இருந்து உனக்கு நான் என் கிருபைய தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு இந்த பெருமை என்னத்துக்கு, இப்ப நான் என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டுவதை காட்டிலும் இந்த வழிய காட்டிலும் நமக்கு அந்த பெருமை முக்கியமா? நம்மளுக்கு நல்லா தெரியுது நமக்குள்ள சுயத்தை வந்து சுயத்தை நம்புவது நம்மளுக்கு கண்ணிய வருவிக்கும், பயத்தை வருவிக்கும், மனுஷ மேல நம்பிக்கை வைக்கிறது நம்மளுக்கு பயத்தை வருவிக்கும். சோ அதனால நம்முடைய சுய ஞானத்துல நம்பாம, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கிறத நம்பாம, நம்ம தேவ வார்த்தை மட்டும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் இதுதான் சரிங்களா. சோ அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம அதை மாத்திரம் நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய பிரசன்னத்திலையும் மன மகிழ்ச்சியோடு கூட நாம் என்ன பார்த்தோம், மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது. தேவனுடைய நியாயத்திற்காக நீங்க வந்து அந்த இடத்துல நியாயமாக நீங்க ஒடுக்கப்படலாம். உங்க பக்கம்தான் 100% இல்ல, 2000% உங்க பக்கம்தான் நியாயம் இருக்கு. உங்களை முகாந்தரம் இல்லாம மற்றவர்கள் காயப்படுத்துறாங்க. உங்களுடைய முதுகை நடந்து போகும்படிக்கு அவர்கள் உளவு போல ஆக்குகிறார்கள், உங்களுடைய எண்ணங்களை கீறி போடுகிறார்கள். ஆனாலும் என் தேவன் இந்த காரியத்திலே நியாயம் செய்வார். அவர்கள் முகாந்தரம் இல்லாமல் நீ துக்கப்படுத்தினாலும் என் தேவன் எனக்குரியதை நிச்சயமாகவே என் தேவன் நியாயத்தை செய்வார் என்பதை நீங்கள் நன்றாய் உள்ளத்துக்குள்ளே அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவருடைய அகாப்பை அன்பு உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆமென். சோ அந்த அவருடைய அன்பை ருசி பாருங்க. அவருடைய அன்பை எப்படி ருசி பார்க்க முடியும்? ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. நம்ம ஓடிக்கிட்டே இருந்து நம்முடைய சுயபலத்துல சுய ஞானத்துல நம்மளுடைய நம்ம ஓன் பிளான்ஸ்ல ஓடும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியாது, ருசி பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதனால இப்ப எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில எது நம்ம பிளான்னே நம்ம செய்யற பிளான் என்னன்னு புரிய மாட்டேன். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் அப்படிதான் ஆண்டவரை நான் ருசிப்பா இருக்கிறேன், ஏன் அப்படியே அமர்ந்திருந்தது நம்ம புத்திக்கு எட்டல, இது எப்படி செய்யறது என்ன செய்யறது, ஜஸ்ட் கீப் குவைட். ஆண்டவரே நீரே எங்களை இழுத்து சொல்லும். ஆண்டவரே இது எந்த பகுதிக்கு எங்க போறது என்ன பண்றது என்பத நீரே எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களா இந்த மனதுல எந்த ஒரு கசப்போ காயங்களுக்கோ நீங்க முன்னுரிமை கொடுக்காத படிக்கு தேவனுடைய அன்பினாலே தேவ அன்பினாலே நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய அன்பு அப்ப அப்பதான் அந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த வெல்முக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், வர முடியும். சூப்பர் நேச்சுரல் வெல்முக்குள்ள நம்மளால வந்து தேவன் வைத்திருக்கிற நன்மைய நம்மளால ருசி பார்க்க முடியும். சரியா? சோ இன்றைக்கு நான் உங்களுக்காக இந்த சங்கீதம் 21 நான் வாசிக்கிற பொழுது தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுக்காக அவர் பழிக்கு பழி வாங்குகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்க நன்கு அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 21 வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம், நாம் அவருடைய தலைமையில் நாளை குணமானோம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இந்த தழும்புகளினாலே குணம் ஆனோம் என்பத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் குணமானோம்? இப்ப 2+2=4, அது எப்படி 2+2 எப்படி 4 ஆகுது? இந்த இரண்டு உங்க கையில இருக்கு, அதோட ரெண்டு கூடுதலாக்கப்படுகிறது, அப்பொழுது அது 4 ஆகிறது என்பதை நீங்க புரிந்தால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு அத உங்க உங்க மண்டையில ஒரு தெளிவு உண்டாகும், உங்க புத்தியில ஒரு தெளிவு உண்டாகும். இந்த மனம் தெளிவானதுனாலதான் உங்களால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை இப்போ இந்த சாதாரணமாக ஒரு டீ போடுறது பாத்தீங்கன்னா, டீ நல்ல வந்து ஒரு நல்ல அடுப்புல வச்சு போட்டா நல்ல டீ இருக்கும். எனக்கு இந்த மைக்ரோவேவ்ல போடுற டீ வந்து அவ்வளோ எனக்கு சரியா வராது. ஸோ மைக்ரோவேவ் டீ எப்பயாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டயாலிசிஸ் போயிட்டு வந்து என்னால நடக்க முடியல அப்படி கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா மைக்ரோவேவ் டீ போடுவேன். ஆனா இப்ப எனக்கு இப்ப இந்த கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆனதுனால நம்ம மகள் கிட்ட டீ போட சொல்றேன். அப்போ டீ போட சொன்னா அவங்க வந்து மைக்ரோவேவ்ல டீ போட்டு கொடுத்தான். அப்போ மைக்ரோவில டீ போடும் பொழுது அந்த டீ அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்ப நான் கேட்டேன், பாப்பா நீ இதுல வந்து 2 டீ பேக் போடுறியா அப்படி கேட்டேன். இல்ல சொன்னான். அப்ப நீ இதுல வந்து வெறும் பால்லயே போடுறியா? அதுக்கும் இல்ல சொன்னான். அப்ப என்ன பண்ற, நீ என்ன பண்ற, டீ வந்து இவ்வளோ இவ்வளோ இவ்வளோ நல்லா இருக்கு, நீ எப்படி பண்ற, என்ன பண்ற? நானும் அம்மாவும் மைக்ரோவேவ்ல தான் போடுறேன், ஆனா டீ எவ்வளவு நல்லா வரமாட்டேத, தண்ணி மாதிரி இருக்கு. சோ என்ன ப்ராப்ளம், அப்ப என்ன கண்டுபிடிக்கிற? அப்ப கேட்டா இல்ல, நான் சும்மா இதேதான் இதேதான் நான் பண்றேன், நல்லாதான் இத வைக்கிறேன் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த பிள்ளை பொய் சொல்லுதா? ஒருவேளை 2 டீ பேக்க போட்டுட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்லுதா அப்படின்னு. ஆனா டீ குடிக்கல, ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும். அப்புறம் என்ன பண்ண, நானும் வந்து செஞ்சு பார்க்கணும், இன்னைக்கு ஒரு டீ பேக் போட்டுட்டு கொஞ்சமா அவர் சொன்ன மாதிரி அந்த அளவுல தண்ணி அதே மாதிரி பால ஊத்திட்டு கொஞ்சம் மைக்ரோவேவ்ல என்ன பண்ண கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா பாயில்டு ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிட்டு ஒரு அது ஸ்பூன்ல வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழுத்திட்டு அந்த டீ எடுத்து போட்டா அந்த பொண்ணு போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு டீ. அப்போ இத்தனை வருஷம் இந்த டீ மைக்ரோவேவ்ல போட்ட டீ நல்லா வராததுக்கு யாரு காரணம்? இந்த மைக்ரோவேவ் டீ போட இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார், இததான் சொன்னார். அந்த டீ வந்து இதே டீ பேக் அதே அளவு, ஆனா இதுல நான் என்ன மாற்றம் பண்ணினேன், கொஞ்ச நேரம் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு நிமிஷத்துக்கு பதிலா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சேன், ஒரு நிமிஷம் கூட இல்லாத அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது ஸ்பூன்ல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன். அந்த டீ அவ்வளோ அழகா அந்த பாட்டில் போடுற மாதிரியே இருந்துச்சு அந்த டீ. அப்போ இத்தனை நாள் இந்த சுவையவும் இந்த இலகுவாக நடக்கிற நம்மளுடைய தேவைக்கு நான் வந்து மைக்ரோவேவ் டீயே போடுங்க நான் சொல்லலை, ஆனா நமக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு காரியத்துல நம்ம செய்யும் பொழுது அதை அதே சுவையோடு கூட நம்மளால குடிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த அறிவு இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் பண்ணணும், ஐயோ டூ மச்சா ஏன் மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணணும், அப்படிதான் எனக்குள்ள இருந்த பயம். மைக்ரோவேவ்ல ரொம்ப நேரம் வைக்க வேணாம், சும்மா ஓரளவுக்கு இது ஹீட் ஆயிடுச்சு இதுல போடுவோம். அப்புறம் நான் என்ன சொல்றேன், மைக்ரோவேவ் டீ நல்லா இருக்காதுங்க அப்படின்னு நானே ஒரு குறைய சொல்றேன். ஆனா இன்னைக்கு அதே மைக்ரோவேவ் டீ எனக்கு இப்ப கேட்டா உங்களுக்கு மைக்ரோவேவ்ல எப்படி டீ போட தெரியலன்னு சொல்லுங்க, மைக்ரோவேவ் டீ நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு டீ எப்படி போட தெரியல மைக்ரோவேவ்ல, அதே போல தேவன் உங்களுக்கு வியாதியிலிருந்து அவர் வந்து விளக்காம இல்ல, உங்களுக்கு வியாதியை விளக்குவதற்காக தான் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அதை எப்படி பெற்று கொள்வது என்று தெரியல, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சத்தியங்களை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அவர் சத்துருக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். சங்கீதம் 21 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர், உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார், உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும், அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்தரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று, அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதிருக்கிறார், அவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு உங்களை எதிர்கொண்டு வந்து உங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார், நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவராய் இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள், உங்களுடைய கரம் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உங்களுடைய வலதுகரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், ஆண்டவருடைய கோபத்தினாலே அக்கினி சூளையாக்கிய உங்களுடைய எதிராளிகளை போடுவார், இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே எதிரடையாய் இருக்கிற பலவீனங்கள் அது என்ன கேன்சர் கட்டியா இருந்தாலும் சரி, என்ன உங்களுடைய சரீரத்துல என்னென்ன டாக்டர்ஸ் நேம் பண்ணி வியாதின்னு சொல்றாங்களோ, ஏன்னா ஹல்லேலூயா நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வியாதிக்கு பேரே தெரியல. எவ்வளோ இவ்வளவு வியாதிகள் கேட்டாலே வித்தியாசமா இருக்கு. அது சிறு பிள்ளைகள் கீழே விழுந்தா ரத்தம் அப்படி அப்படியே உறைஞ்சிருதான். அந்த விழுந்தா அப்படியே ரத்தம் கட்டினா அந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த பிளட் ஃப்ளோ சரியாகும். இன்னொரு ஒரு பையனுக்கு கேட்டா அந்த சிறு குடலுக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்குது, சாப்பிட முடியல. ஒரு தாய் அழுகிறாங்க, என் பிள்ளை அவ்வளவு நல்லா சாம்பார் சாப்பிடுவான், ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு அழுகுறாங்க. இன்னைக்கு என்னென்ன இதுக்கெல்லாம் என்னென்ன இந்த வியாதிக்கெல்லாம் என்னென்ன பேர் வைப்பீங்க? அவங்க ஏதோ குரோம்ஸ்னு சொல்றாங்க அந்த டிசீஸ்க்கு, அந்த ஸ்மால் இன்டென்ஸ்ல இருக்கிறதுக்கு. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில ஒவ்வொரு வியாதிகளையும் கண்டுபிடித்து அதற்கு அவர்கள் என்னென்னவோ பேர் வச்சதா வச்சுட்டு போகட்டும், ஆனா நம்மிடத்துல எல்லாவற்றிற்கும் ஒரே சொல்யூஷன், இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நம்பும் பொழுது, அவருடைய சிலுவை மரணத்தை நம்பும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பும் பொழுது. இதோ ரோமர் 8:11 சொன்னப்பட்டதன் பிரகாரம், இதோ உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிற தேவன் மரித்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுடைய அந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல எந்த உறுப்புகளும், எந்த ஹார்ட்டோ லங்ஸோ லிவரோ கிட்னியோ எதுவும் இயங்காம இருக்கவே முடியாது. அதுக்குள்ள தேவனுடைய வல்லமை இதோ இப்பொழுது எந்த

0: இதோ ஏதோ இந்த வார்த்தையே நான் கேக்குறதுனால மாத்திரம் இல்லப்பா, அப்பா நான் இதை நான் உண்மையா நான் சிறுபிள்ளைய போல நம்புறப்பா, அப்பா எனக்குள்ள இந்த வல்லமை கிரிய செய்துப்பா, அப்பா இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய பண்ணுகிற தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் நம்புகிறேன். இதோ இப்பொழுதே என்னுடைய செயல்படாத உறுப்புக்குள்ளே இதோ உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாயட்டும் பரவட்டும் ஆண்டவரே, இதோ ஜீவனதி பரவட்டும் ஆண்டவரே, இதோ அந்த வனாந்தரத்தை எல்லாம் வாய்வழி ஆக்கட்டும் ஆண்டவரே, இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீங்களே, இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், இதோ இப்பொழுதே உயிர் பெற்று எழுபட்டும் என்று நான் பேசுகிறேன், இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே செயல்படுவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ அநேக சாட்சிகள் உண்டாவதாக, இதோ ஹார்ட் கண்டிஷன் பி ஹீல் ரைட் நவ், இதோ கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே, இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, இதோ பிறவி குருடர்கள் பார்வை அடைவார்களாக, இதோ செயல்படாத கிட்னி செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே, இதோ யார் யார் இன்ஃபெக்ஷனோடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இதோ எல்லா விஷ கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மடிந்து போவதாக சுட்டறிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன், இதோ உங்களுடைய அபிஷேகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகட்டும், இதோ வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, நீங்கள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தூரமானவர் அல்லவே ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றிலும் ஒருவராய் சமீபமாய் இருந்து அப்பா வியாதி படுக்கையிலே இருக்கிறவனை இதோ நீர் மாற்றி போடுவீர், ஹல்லேலூயா அப்பா. இப்பொழுதும் அப்பா லபா செகண்டே மெகக்கெண்ணே மனக்கொரோ லபா செகண்டே மெகக்கெண்ணே மனா ஆண்டவரே, இதோ யாரோ அப்பா லபா செகண்டே மெகக்கெண்ணே மனா, இதோ ஹாஸ்பிட்டல்ல யார் யார் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், இதோ அப்பா அவருக்கு பரிபூர்ண சுகம் அந்த ஹார்ட் கண்டிஷன்ல ஆண்டவரே கம்ப்ளீட் ஹீல்ட் நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா, இதோ நீ அப்படியே செய்யறதற்காக ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினீர்கள், வெளிப்பாடுகளை கேட்டுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கட்டதான் பெருமையப்பட இது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள், இந்த விடுதலை கொடுக்க விடுதலை நாயகன் செயல்பட்டார். ஆமேன். கிரியைக்காக நான் சொல்வதை சோசரிக்கிறேன், நாளும் மேஷபலத்தில நாங்கள் மாம்சத்துல விழுந்து விடாத படிக்க ஆவியானவர்களும் நடத்தப்பட சுயம் அடியட்டும். மனுஷன் நாம் பயப்படாதபடி, மனுஷனுக்கு பயப்படாத கத்தருக்கு மேலே நம்புவது, கத்தரை நம்பி ஒரு உயர்ந்தடைக்கிறது வைக்கிற தாப்பனா இருக்கிறார். அருமையான சங்கீதத்தை 21 சங்கீதத்தை மன விருப்பத்தின்படி அம்மட்டு கிரிய செய்கிற தாப்பனா இருக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைவாசி வரிப்பாராக. நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்கும் சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இந்த நாளில் இந்த வெளிச்சத்தை ஆசீர்வாதமாயிருந்தது எனக்கு, உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்தது நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிவுப்படுத்துங்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 8:34 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்தியை கொடுக்க மனிதரை அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள், அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம்.
3: ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, மீண்டும் இந்த நித்திய வளர்ச்சி நேரத்திலே வர என்னை ஆசீர்வதியும் இந்த செய்தியை என்ன மறத்து நீர் பேசும். பரிசுத்தாவியானவரே, உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உமது பிரசன்னம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல சங்கம வானொலியும் உமது பிரசன்னால் நிரப்பும். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, இந்த செய்தியை நீ பொறுப்படுத்தி நீர் வழிநடத்த வேணும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். உதவி செய்பவர். இன்றைய செய்தியின் தலைப்பு உதவி செய்பவர். உலகமெங்கும் காயம் நிறைந்த மக்களை காணலாம். உலகத்திலே எல்லா குடும்பங்களும்

0: வேதனை, துன்பங்கள், துயரங்கள், சமாதானமின்றி வாழ்கிறார்கள். உள்ளத்திலே காயங்கள், ஆழமான காயங்கள், வேதனை நிறைந்த காயங்கள். இப்படியாக இந்த உலகத்திலே உள்ள மக்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நெஞ்சமில்லை. வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கிறார்கள். பெரிய அழகான வீடு, விலையுறந்த வாகனம், அது மட்டுமல்ல வீட்டுக்குன்னாலே ரெண்டு மூணு பெரிய நாய்கள் எல்லாம் இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? இவ்வளவு செல்வம் இருந்தும் அந்த குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் இல்லை. ஆனால் நம் அருமை ஆண்டவரோ காயங்களை ஆற்றுகிற தேவன், காயப்பட்ட உள்ளங்களை தொட்டு மனதுருகி அவர் அருகே வந்து காயங்களை எல்லாம் கட்டுகிறார், குணமாக்குறார். ஒரே ஒரு தெய்வம் தான் எங்களை காயங்களை ஆற்றுகிறது. எல்லா தெய்வங்களும் இருக்கின்றன இந்தியாவில், 256 தெய்வங்கள், 246 பாஷைகள். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே இருப்பவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் தான் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், எங்களை ஆறுதலை கொடுக்க முடியும், காயங்களை கட்ட முடியும். பாருங்கள், சரீரபரமான வெளிக்காயங்களை விட இருதயம் நொறுங்குண்டு வந்த காயங்கள் இவ்வளவு அதிகமான வேதனை தருகிறது. சிலர் எளிதாய் நம்மை புரிந்து வேதப்படுத்தி சொற்களை வீசி விடுகிறார்கள். சில பேர் பேசினா சில வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தெல்லாம் நொறுங்கும். ஆனால் அந்த காயங்களாற்ற நாம் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எல்லா இடமும் வேதனைகளும் துரோகங்களும் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் போர் செய்திகள், நடுக்கமான செய்திகள், என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற உலகம் தான் ஐயா இந்த உலகம். ஆனால் இந்த துரோகங்கள் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஓடி வந்து இழப்பாறக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று உண்டு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், உலகத்தில் என்னதான் போர் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரே ஒரு அருமையான இடம் அதுதான் கிறிஸ்துவின் பாதங்கள். கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்துட வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, வியாதிகளை தீர்க்க, உங்களுக்கு சமாதானத்தை தர தேவனுடைய பாதத்திலே வந்து விழுந்திட வேண்டும். மக்களுடைய பாதத்தில் இல்லை, ஊழியக்காரருடைய பாதத்தில், தேவனுடைய பாதத்திலே விழுந்து விட வேண்டும். நாம் உள்ளத்தை எல்லாம் அவர் பாதத்தில் கண்ணீரோச்சு குச்சி விடும் பொழுது பாருங்க, அண்ணால் கண்ணீரோடு வந்து எல்லாவற்றையும் ஊற்றி விட்டார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் நம்மை ஆற்றி தேற்று மட்டுமில்லை, நம்மை காயத்தை கட்டி குணமாக்குற தேவன், காயங்களை ஆற்றுகிற தேவன். அவற்றை பாதம் ஒன்றுதான் எங்களுக்கு சமாதத்தையும் சுகத்தையும் தரும். கர்த்தர் நமக்கு தரும் வாக்குத்தத்தங்கள் என்ன? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார், அவர் காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கும் அவர் என்ன அனுப்பினார். எஸ்ஐயா 61. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நாம் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தின் வழியா கடந்து செல்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. என்னதான் ஆட்டம் ஆடினாலும், என்னதான் கூத்து கூத்தாலும், என்னதான் விட்டமின் எடுத்தாலும், பீட்ரோல் எடுத்தாலும், உடற்பயிற்சி எடுத்தாலும் நல்லதுதான். ஆனால் இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். சிலவே இந்த உலகத்துக்காகவே பாடுபடுகிறார்கள், வீடுகளை கட்டுறார்கள், பெரிய விலையுறந்த வாகனத்தை வாங்கி கராச்சியில் வாகனம் நிற்கிறது. என்ன வெளியே போக கேஸ் விலை கூட, காரோட இல்லாதையா, பஸ்ஸில் போடுறார்கள், ஃப்ளாஸ்க கை ஏற்றி கொண்டு ஓடுறார்கள் பஸ்ஸில். காரில் 10 நிமிஷத்துக்கு முதல் காரில் ஏறி குசாலா ஆஃபீஸில் இறங்கினவர்கள் எல்லாம் இப்போ விடிய 5 மணிக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுகிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும் நடக்கிற காரியங்கள். தாயின் வயிற்றே நான் உற்பத்தி ஆகிற உண்மை. தாயின் வயிறு நமக்கு சொந்தமானது இல்லை, அம்மாதான், பெற்ற அம்மாதான். அந்த வயிறு எனக்கு சொந்தமானதல்ல. தாயின் வயிற்றிலே 10 மாதங்கள் ஒரு வழிபோக்கு வாழ்ந்து தாயின் வயிற்றை விட்டு இந்த உலகத்துக்கு வருகிறோம், வந்து விட்டோம் இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்திலும் நாம் வழிபோக்கிற போலே ஜீவிக்கிறோம். கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், கொஞ்ச நாள் தானே அந்த உலகத்தை பிறக்கிற பிறக்க மழுகுது, மண்டையை போடக்கே மழுகுது. கொஞ்ச காலம் தான், 70 வருஷமோ அல்லது 80 வருஷமோ தெரியாது. இப்ப விஞ்ஞானிகள் கதா ஆராய்ச்சியர் சொல்றால் இந்த கர்நா தேசத்திலே 55 வயதாக இருக்குன்றா பெரிய பெரிய கிரேட்டா. எப்படி என்னங்க இலங்கையில நாங்கள் பாருங்கோ, இலங்கையில நடந்தா வீர்க்கும், கத்துல தண்ணிய லேக்க வீர்க்கும், உறவு ஊத்துவோம் என்ன, உடம்புலாம் ஃபிட்டா இருக்கும் என்ன. அது மில்ல அங்க அந்த கீரை வகையெல்லாம் சாப்பிடும், குரக்கன் புட்டு ஆட்டா மாப்பு அந்த புட்டெல்லாம் சத்துள்ள புட்டை சாப்பிட்டா வருத்தம் வராது. இங்க வந்து எல்லாம் சுட வச்சு சாப்பிட்றோம் என்ன, சின்ன சுட வச்சு ஒரு நமக்கு தேவையான சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்தந்த நாளைக்கு எடுத்து சுட வச்சு சாப்பிட்றோம். இலங்கை இந்தியாவில் சுட சுட சாப்பிட்றாரு, உங்களை வழங்காது. அதாவது என் எப்படித்தான் வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு கடந்து செல்லத்தான் வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே நிலையா வாழ்ந்த ஓற்று வரும் இல்லை, எந்த ஓற்று வரும் இல்லை. பெரிய சன்னியாசியா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய பிரசங்கியா இருக்கலாம், அற்புதம் செய்யற பிரசங்கியா இருக்கலாம், இருத்த சதத்தை எழுப்புற பிரசங்கியா இருக்கலாம், அது இருக்க மாட்டேன், முடியாது. அவர் ஒரு நாளைக்கு போயிடுவார் பாருங்க. அப்போ பேர் எழுதும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது சொல்லித்தான் நிருபத்தை எழுதுகிறார். ஆம், இந்த உலகத்துக்கு அந்நியர்கள் பரதேசிகள் நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல. நன்றாக கவனிக்கும், இந்த குடி உலகத்தை கொஞ்ச காலம் தான் ஆட்டம் இல்லை. கொஞ்ச நாட்கள்ல சில பேர் போடுற பாடலை பார்க்க உங்களுக்கு தெரியும், நீங்களும் அப்படி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் வழிபோக்குன போல நடந்து வருகிறான். அவருடைய வழிப்பிரயாணம் என்ன? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் வழிப்பிரயாணம் 2 பட்டணங்களுக்கும் இடையிலே தூரம் 18 மைல். அந்த 18 மைல் தூரம் பயங்கரமான பாறைகளும் பள்ளங்களும் குகைகளும் குன்றுகளும் உள்ள இடம், கள்ளர் பயம் நிறைந்த ஒரு இடம், திருடர்களும் கொலைக்காரர்களும் ஒளிந்து வாழ்றதுக்கான இடம். இந்த உலகத்தின் வழியாய் நீங்களும் நானும் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு அன்பு துணியாய் பாதுகாப்பாய் உங்களோடு இன்றைக்கு நடந்து வர இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார். அவர்தான் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், உங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவன், வலது பக்கம் சாயும் போது இடது பக்கம் சாயும் போது வாழையுதுவே என்று சொல்லுகிற தேவன், உங்களுக்கு பாதுகாப்பு மடக்கிரம் தருகிற அவர் தான். சில பேர் வந்து பொடிகார்டு வச்சிருப்பாங்க, 5-6 பொடிகார்டு முன்னுக்கும் பின்னுக்கும் 100 பொடிகார்டு வச்சிருப்பார்கள். அது அரசனுக்கோ அல்ல ஒரு மந்திரிக்கோ அல்ல ஒரு பிரதம மந்திரிக்கோ பொடிகார்டு இருக்கும் என்ன. எத்தனை பொடிகார்டு இருந்தாலும் ஒருவன் தூர இருந்து ஒரு அறைக்கு இருந்த ஒரு தோக்கால சுட்டு ஆகிற மண்டையை போடுறான், பொடிகார்ட்ட பிரயோசனம் இல்லை, ஒற்று பிரயோசனமும் இல்லை. அதாவது உங்கள் வழியெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கும்படி தேவதூர்கள் கட்டை கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2 தூதுவரை கட்டை விடுங்க. எங்களால் பார்க்க இல்லாது ராசா, அவரோட கலக்கையிலா நீங்கள் அப்புறம் நீங்க சொல்லி போட்டு அவரோட கலக்கிறீங்களோ கலக்கையிலாது எங்களுக்கு உதவி செய்கிறார் 2 தூதுவர்கள். அன்று கத்தர் ஏனோக்கோடு கூட நடந்தார். ஏன் இன்று கத்தர் எங்களோடு நடக்க இல்லை? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது அன்று கத்தர் என் நோக்கோடு கூட நடந்தார். அப்படியா, ஏன் எங்களோட கூட நடக்க இல்லை? உங்களுக்கு தெரியுமே நடக்க இல்லை. 1-2 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கத்தர் என்னோடு சஞ்சரித்தார், மோசியோடு கூட வந்தார், வனாந்திர பயணம் எல்லாம் நடந்தார், தாவீதோட கூட நடந்தார். தாவீது ஆடலை மேய்க்கும் போது சவுலுக்கும் பயந்து மலைகளும் குன்றுகளும் ஒழித்து கொண்டிருக்கும் வேலைகள் நடந்தார். பாருங்க, இந்த பவுல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த சவுல் சில கூத்துக்கள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த எம்மாவோர் சீசர் கூட கத்த நடந்தபோது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். என்ன உழந்து விட்டு இருந்தது? ஆல்கோஹோல் எதுவும் குடித்தார்களா? இல்லை, கொழுந்து விட்டு இருந்தது. அந்த வார்த்தையில கேட்கும் பொழுது கொழுந்து விட்டு இருந்தது. சில பேருக்கு இந்த வார்த்தை வரும்பொழுது ரேடியோ ஓஃப் ஃபோன் பண்ணி போயிடுவார். நான் பாட வந்தேன், எனக்கு நேரம் தரையில், நான் போகிறேன்னு பாய்க்குன்னு சொல்லிப்பட்டு போயிடுவார். அதான் நடக்குது. ஏனென்றால் இந்த கொழுந்து விட்டு எரிய பிசாசு விடாது. இந்த வார்த்தையில கேட்க பாருங்க, விடாது. இந்த வார்த்தையை கேட்குற டிவியில் அந்த இது போது போய்கொண்டே பேர் என்று சொல்லும். இந்த பொல்லாத உலகத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது நமக்கு இயேசு கிறிஸ்து பிரசன்னம் சௌம் நிச்சயமாக தேவை. ஐயா, இந்த உலகத்தை நான் நடந்து போகிறோம், ஆனால் எங்களுக்கு கரண்டி இல்லை. ஒரு கார் வந்து அடித்தா அவ்வளோ கத்த அல்ல. ட்ரெயினில் போகிறோமோ, நல்ல ஃப்ளைட்டில் போகிறோம், நம்பிக்கை இல்லை. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. இரண்டு பேராக இருந்தால் ஒருவரை ஒருவர் தூக்கி விழுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஒண்டியாய் விழுந்தால் ஆபத்து அல்லவா? ஒண்டியாக இருப்பால் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்கள் நல்ல பலன் உண்டு. அப்படி பிரசங்க 4:9 சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது சீசர்களை இரண்டு பேராக உள்ளத்தை அனுப்பினார். ஏன் ரெண்டு பேரை அனுப்பினார்? ஒரு 4-5 பேர் அனுப்பியிருக்கலாமே. அத 3 பேர் அனுப்பினார். ஏன் 2 பேர் அனுப்பினார்? யாருக்காவது இது அர்த்தம் தெரியுமோ? அர்த்தம் தெரியாது, கேள்விதல் நெச்சுக்கு வாங்குவோம். தனிமையாக செல்லக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. மீன் பிடிக்க சொல்லுகிறார்கள், ஒருபோதும் படகில் தனிமையாக சொன்ன மீன் பிடிக்க போய்க்க தனியாக போக மாட்டோம். 2-3 பேரோட தான் போவோம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்போதும் ஐயா பவுல் செய்த பாருங்கள், பவுலும் பர்னபாவுமாக ஊழியம் செய்தார்கள். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தார்கள். பவுலும் மார்க்குமாக ஊழியம் செய்தார்கள். பவுலும் தீமத்தியும் ஊழியம் செய்தார்கள். பவுலும் தீத்துமாக ஊழியம் செய்தார்கள். ஒருவருக்கொருவர் துணை நிற்பது அவசியம். யாருக்கு? தேவனுடைய பிள்ளை இருக்கு, உலகத்தை யாருக்கு இல்லை? அது வேறு கருத்து. அன்றைக்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனாலும் சரி, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்தாலும் சரி, தனிமையாக பிரயாணம் செய்ய மாட்டார்கள். ஏன் தனியாக பிரயாணம் செய்ய மாட்டார்கள்? எப்போதும் 10 பேர் 15 பேர்கள் சேர்ந்துதான் பிரயாணம் செய்வார்கள். ஒட்டகத்தில் வந்தாலும் 10 ஒட்டகங்கள் 15 ஒட்டகங்கள் இணைந்தே செல்லும். ஏனென்றால் தனிமையில் நடந்து அறியாமையினால் அனைவரும் இடறி விடுகிறார்கள். அறியாமையினால் என் ஜனம் சங்காரமாகிறது வந்து கத்தர் புலம்புறார். இரண்டாவதாக அவனுடைய பின்மாற்றமாய் வழிபோக்கன் என்பதை மாறுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவள் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். துதியின் ஆராதனை நிறைந்திருந்த பட்டணத்தை விட்டு சபிக்கப்பட்டதுக்கு செல்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு வழிபோக்கன் எருசலேமிலிருந்து, எருசலேம் வந்து ஆசீர்வப்பட்ட நாடு, எரிகோவுக்கு போகிறான். எரிகோ சபிக்கப்பட்ட நாடு. அப்போ துதியின் ஆராதனை இருந்த பட்டணத்தை விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு செல்கிறான். தேவ ஆலயம் இருக்கிற பட்டணத்தை விட்டு ஆலயம் இல்லாத சமாரியாவுக்கு போகிறான். எருசலேம் என்றாலே தேவனுடைய நகரம் என்பது அர்த்தம். அது மகாராஜாவின் நகரம். எருசலேமின் மகிமையான தேவ ஆலயம் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆசாரங்கள் உண்டு, தேவனுடைய பிள்ளையின் ஐக்கியம் உண்டு, பலிகள் உண்டு, ஆராதனை முறைகள் உண்டு. ஆனால் இந்த வழிபோக்கனும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாபத்தீடான எரிகோவை நோக்கி நடந்து செல்கிறான். இந்த ஆசீர்வாதம் இடத்தை விட்டு தூரமான இடத்தை நோக்கி நடக்கிறான். அதாவது சில பேர் வந்து வருவார்கள், வந்து பெண்ணோட தங்கி இருப்பார்கள். தங்கி இருந்து சொல்லுவார், நான் ஐயா உங்களை இங்கே இருக்க பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்குன்ற. அப்புறம் நிறத்து போர்க்கொண்டு கேட்பான். காரணம் என்ன? அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், கெட்ட பாருங்க பாருங்கள். அவன் தவப்பொடி அன்பை விட்டு உள்ளகதாசை தோக்கி நடந்தான். ஆச்சே அன்பு தாக்குடைய அன்பு, தாக்குடைய அன்பு யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. விளங்குதோ? பாவ சந்தோஷங்களை நோக்கி நடந்தான். பணம் இருந்தாயா இல்லா செய்யலாம், என்ன கூத்தும் செய்யலாம், துட்டு கையில் இருந்தான், சிநேகர் வருவனும் ஆக்கள் வருவனும். முடிவிலே பன்றி கூட்டங்களே அவன் நடத்தியது. கண்டிப்பாக பன்றி கூட்டங்களை போனால் இன்னும் மனமக்கு இந்த ஒரு பத்து கட்டைக்கு மணக்கும். இந்த பன்றியோட சேர்ந்து வந்தால் பத்து கட்டைக்கு அந்த சென்று அடிக்கும். இந்த பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினால்தான் தன் பசியை ஆற்றிக்கொள்ளதாக வருது. நான் இந்த தவிடு என்ற ஞாபகம் நானும் இருக்கேன். இந்த எங்களோட வீட்டில் ஆடு வளர்த்தவே தவிடு வாங்கி வச்சுருந்தேன். நான் உலகம் தெரியாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. துண்டை கடிச்சு பார்த்தேன், தவிட்டேன், நல்லா தான் இருக்கு. அன்று லோத்தின் குடும்பம் ஆபிரகாமை விட்டு பிரிந்து தனியாக சோதோமை நோக்கி நடந்து வந்தது. ஆனால் அந்த சோதோம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. இதான் ஐயா ஆசீர்வாம இடத்தை விட்டு விலகி போனால் அப்படித்தான். சபைக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம் ஞாயிற்றுக்கிழமையிலும். சபைக்கு போகாமல் நீங்கள் பணத்துக்காகவோ அல்ல கெட்டு வந்ததற்காகவோ அல்ல கல்யாண வீட்டுக்காகவோ நீங்கள் நடந்து சென்றால் சாபம், சத்ரு பிடிச்சிடும். இன்னும் குறித்து ஒரு ஆழமான சொல்ல போகிறேன். எருசலேம் என்பது ஒரு மலையின் மேலே உயர்ந்த பட்டணம். கடல் மட்டத்துக்கு மேலே 2,300 அடி உயரமான பட்டணம். அந்த எரியோ இந்த இஸ்ரேலுக்கு சேர்க்கும்போது இஸ்ரேலில் சுற்றி வர மலை ஐயா ஒரு தரம் அதை வந்து எதிர்காலத்தை தாக்க முடியாது, போனாங்களும் தெரியும். ஆனால் எரிகோ அப்படிப்படுறதில்லை. ஆக 2 பட்டணத்துக்கும் உள்ள வித்தியாசம் 3,600 அடி. அப்படியானால் எருசலேம் என்ற மலையிலிருந்து எரிகோ எட்ருகோவாய பள்ளத்தாக கடந்து வர ஆங்கில வேதாம் சொல்வது அவன் கீழாக போனான். ஹீ வென் டவுன் ஆங்கில வேதாம். அந்த வழிப்போக்கம் தனிமையாக நடந்தான், பின்மாற்றமாய் நடந்தான். மூன்றாவதாக அவன் அறிவில்லாமல் நடந்தான். அது பாறைகளும் குன்றும் இருந்த பாதை என்ற அறிவில்லாமல் நடந்தான். அநேக கள்ளர்களும் திருடர்களும் தன்மேல் பாய ஆயத்தமாக இருக்கிறார் என்பது அறியாமல் நடந்தான். தனக்கு ஆபத்து வரப்போகிறது, தாக்க போற, குட்டியில விடப்போற அறிவில்லாமல் சிறு அறிவில்லை. தாங்களாம் பெருசென்று போய் அடி வாங்கி கொண்டு வரணும். ஏற்கனவே அந்த பாதைக்கு இரத்தத்தின் பாதை என்ற பிளட் வே இன்றைக்கும் அந்த இரத்தத்தின் வழி என்று அழைக்கப்படுகிறது. அறியாமையினால் சென்று கள்ளர்களின் கைகளை விழுந்து மக்கள் இரத்தத்தை சிந்தவர்கள் அது அப்படி அழைக்கப்படுகிறது. பாருங்கோ எவ்வளவோ சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கிறார்கள். இந்த சங்கம வானொலியும் 24 மணி நேரம் நாங்கள் இப்போ உலகத்தில் உள்ள ஊழியக்காரெல்லாம் வந்து கனடாவில் உள்ள ஊழியக்காரெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுறோம். என்ன எல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம்? நரகத்தை குறித்து எச்சரிக்கிறார்கள், பாதாளத்துக்கு போவானம் என்று சொல்லுகிறார்கள். 2 மரணமாய் அக்கினியும் கந்தவும் கடலை சுட்டி காட்டி எச்சரிக்கின்றார்கள். உலகத்தின் முடிவை குறித்து போதிக்கிறார்கள். இயேசு இல்லாமல் ஒரு ரட்சிப்பில் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், அவரே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு செல்ல முடியாதெல்லாம் எடுத்து கூறுறான். இந்த சங்கமான 24 மணி நேரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உபாசஞ்சு விதத்துல ஆண்டவரை சொல்றான், நீ நடத்தி நான் வரமாட்டேன். என்ன நீ நடத்தி நான் வரமாட்டேன்? சனிக்கிழமை உல்லாசமானால் நான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகணும், அங்கே போகணும்னு நகைச்சோம். ஒரு நாள் வரும், அப்பா விலகி கொள்வார்கள். கேட்டுக்கொண்ட சௌரி சௌரியே, அதாவது யோவான் 10:10 சொல்றது, காயப்படுத்தும் கள்ளர் கூட்டம் எப்போது உலகத்தில் உண்டு. இருக்கிறாங்க கள்ளர், சில கள்ளர் எனக்கு தெரியும். இந்த மாடு நிற்கும், அதில் இறைச்சி வெட்டி கொண்டு போயிடுவான். மாடு உயிரோடா நிற்கும், மாட்டில் இறைச்சி வெட்டி கொண்டு போயிடுவான். கள்ளங்கவுடற்றோல் சாத்தான் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ளஞ்சியார் அவனே சாத்தான், பிசாசானவன். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரலாம் என்று வேறொன்றுக்கு வந்து இந்த பிசாசு வந்து சொன்னா ட்ரிக்கி கை. அவன் எப்படி ஆக்கிர விழுத்தோம்னு தெரியும், எப்படி வேதாமத்துக்கு போகாமல் தடை செய்யணும்னு அவனுக்கு தெரியும், சனி ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி டொச் பண்ணி வரலாம்னு சத்து சொல்லி கொடுப்பான். அங்கே புகாதாரி சனி ஞாயிற்று அங்கே வேணி என்ன செய்ய போகிறேன் சொல்லு அவையில் ஓம் இன்னும் போயிருக்கணும். தடை செய்கிறோன்னு சாத்தான் நன்றாக விசாரிக்க சொல்ல வேணும். அன்னைக்கு சாத்தான் திருடனை குறித்து யோசிப்பதில்லை. சில பேருக்கு எப்படித்தான் சொன்னாலும் ஐயா நரகம் ஒன்று இருக்கு ஐயா ஆண்ட சொந்த ரத்து கொலையா, நீ சொல்றத சொல்லடா நான் செய்யறத நான் செய்யறேன், விட்டுருவான் கையை விட்டுருவான். அக்னியில் எரியக்கான் தெரியும், அக்னியில் எரியக்கா ஐயோ இந்த சங்கம வானொலியிலே சனி நேரில் துதி ஆராதனைக்கு நான் போகலையே, நெருப்பில் எரிகிறேனே, நித்திய வச்சத்தை நான் கேட்கவில்லையே, நெருப்பில் கதறுவேன் கண்டிப்பாக தப்ப மாட்டேன், தப்ப முடியாது. தெய்வதூரில் இருப்பது எவ்வளவு உண்மை, அவ்வளவு பிசாசு கூட்டங்கள் இருக்கு, குசாசு கூட்டங்கள் இருக்கு ஐயா, சபைக்குள்ளதான் கூட இருக்கும். சபையில் உங்களுக்கு பெரிய சில பேர் சபையில் வந்து இந்த ஆடுற அந்த ட்ரம் எல்லாம் அடிப்பாங்க, ட்ரம் அடிச்சு அது அடிக்க எல்லாம் உதுவெடுத்து ஆடுவார், ட்ரம் நின்றோடனே வாஷ்ரூமுக்கு எல்லாம் வெளியே போயிருவார். இன்றைக்கு நம்ம ஸ்கூல அநேக கொடிய மனித சீத்தங்களை பார்க்கிறோம். சாத்தான் ஒரு கிறிஸ்தவனை தாக்கும் போது முதல் அவன் உரிய முயற்சிப்பது இறைச்சிப்பான், அந்த கிறிஸ்தவனை ஏற்று அந்த இறைச்சி பண்ற வஸ்திரத்தை தான் நான் உரிய எடுப்பேன், அவனு தெரியும் கரட்டிடுவான். நீதியின் சாதனால் எடுக்க பிரியப்படுவான், துதியினுடைய இருந்து கொள்ள முயற்சிக்கிறான், சித்திரத்தைய பரிசுத்தமான நீதியையும் அவமாக்க பிரியப்படுகிறான், வெண் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தான் கத்திர திட்டம் பெரிய நீங்க தப்ப மாட்டீங்களா கவனமா இருக்க வேண்டும். பைபிள சாத்தான் இருந்தாலும் தெரியும் சாத்தானுக்கு, இவர் பைபிளை கொண்டு வர ஆனா இவருக்குள்ள விஷயம் மட்டும் இல்லைனா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், உரியக்காரருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். கத்தர் ஏதாமல ஏதோ தொடர்ந்து வைத்த போது இதனுடைய மகிமையை வஸ்திரமாக அவர் மூடிக்கொண்டது என்ன, ஆனால் பாவம் செய்த போது அவர்கள் அறியாமலே சாத்தான் அந்த மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டான். நிர்வாணியானிக்கிறான் நான் யோசிச்சேன், இப்ப இந்த உலகத்துல ஆண்டு அறியாத நிர்வாணம் அணிகருமே நிர்வாணமா உலகத்திலும் என்னுடைய கற்பனை காலம் கட்டு போச்சு, நேரம் கடந்து போகும். தேவ பிள்ளைகளே ஒரு போதும் சாத்தா உங்கள் ஆவிக்குற வாசல் இருந்து போட விட்டு விடாதே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தேர்த்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, உங்களோட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் துன்பங்கள் வரலாம், இயேசுவோட பாதத்துக்கு வாருங்கள், அதிகாலை வேலையிலே முழங்கால் பட்டு ஜெபியுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், தியானிங்கள், ஆராதிங்கள், துதியுங்கள், உங்களை தாழ்ந்த கொண்டு சங்கம் வாழ்ந்து கொடுங்கள், தாழ்ந்த வச்சு கொண்டிருக்காங்க, தாழ்ந்துள்ளவங்க சங்கம் வாழ நித்தி வச்சு தாழ்ந்த கொடுக்காட்டி ஆண்டவர் தெரியும். இந்த பிசாசா நான் இருக்கிறது அங்கே நின்றுக்கு போறேன், இங்கே அளவா இங்கே வந்துருவோம். கத்தர் உதவி செய்வர், எனவே கத்தரை நம்பியிருங்கள். என்ன பிரச்சனை, என்ன வேதனை, என்ன வியாதி வந்தாலும் கத்தருடைய பாத்திரம் விழுந்துருங்கோ, விழுந்து கதறுங்கோ, வார்த்தைய விசாரிங்க, தியானிக்கோ, ஒரு கட்டுக்கெல்லாம் கட்டளை விடுவார். ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பன் சுவாமி, இன்றைய நாளிலே உதவி செய்வர் தலைப்பிலே செய்து கொடுத்தியே நீ ஆசிரியை தந்தி கேட்போரையும் ஆசிரியர் சாதித்தீர், அதுக்காக நன்றி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ ஆசிரியத்து வழிநடத்தவனுண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில நமக்கு அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில சத்திய தினாலத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகாதீர்கள், போனாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களுக்கு உதவி செய்வார், சாத்தான் உங்களை சுற்றி திரியான்.

0: ஊழியத்தையும் கைவிட்டு எல்லா காரியங்களும் சத்த மிருகமாக இன்னொரு நாங்க சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி ஐயா.
1: ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: ஆமென். வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நிச்சயமாக. எச்சரிப்பை பெற்ற நாங்கள் நிச்சயமாக வெளிப்பா இருந்து சத்துருவானவன் எங்கள் துதியினுடைய ரட்சிப்பினுடைய நீதியும் வஸ்திரத்தை கலைந்து விடாதபடிக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாகிரிய செய்யும்படியா தேவனங்களை நடத்தும்படியா ஒப்பு கொடுப்போம். எச்சரிக்கையா தேவனுடைய உறவில் நினைத்திருப்போம். உதவி செய்கிற தேவனிடத்தில் மாத்திரம் நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்வோம். ஒத்தாசிரியர் பருவத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். ஆமே. வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வார்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வார்கள். நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. சரியாற்ற நேரம் 9:02 நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்தோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வருவோம்.
2: எப்படி பவுல் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே போல இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. அந்த காலத்துல நாங்கள் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். அந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கிறதாக இருக்கிறது, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறது, பலத்தை தருகிறது. அந்த தேவ பலத்தோடு நீர் மறித்து உயிர்த்தெழுந்து சகல அதிகாரத்தையும் நீர் பிசாசினுடைய வல்லமைகளை முறிந்து சகல அதிகாரங்களையும் மாதாமகுவால் இழந்த சகல அதிகாரங்களையும் எடுத்து எங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு நாங்கள் உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லி இந்த கடைசி ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் விடைப்படுவீராக. கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக இந்த விதைகள் அவருடைய வாழ்வில நன்மைகளை செய்கிற விதைகளாக அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த அதிக துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உம்முடைய வார்த்தையினால அதிகாரத்தினால வெற்றி சிறந்த ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு தந்த சுவிசேஷத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் 100% விசுவாசித்து அந்த பலனை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதிக்கான மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் என்னால பிதாவே. ஆமீன். நாங்கள் ரோமர் 16:16 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பெலனாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள வார்த்தைகளைப் போல ஒரு உலக வார்த்தையான புத்தகம் அல்ல. இந்த வார்த்தைகள் இந்த பரிசுத்த ஆவியின் ஆருடைய உதவியோடு இதை நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் இந்த புத்தகம் உங்களுக்கு தேனிலும் இனிமையான புத்தகமாக, உங்களுடைய நோய்களை குணமாக்குற ஔஷதமாக, மெடிசினாக இந்த வசனங்கள் உங்களுக்கு பலப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனங்களில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. அதை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு பலனோடு, தேவனுடைய பலனோடு, தேவனுடைய அதிகாரத்தோடு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வல்லமை தருகிறது. எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய தேவனிடத்துல, தேவன் அந்த ஆத்மாவை திருடி விடாதபடிக்கு. பாருங்கள், இன்றைக்கு மதங்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஆபிரகாமின் தகப்பன் மதங்களில ஒரு விக்கிர ஆராதனை மதங்களில இருந்தான். அந்த மதங்கள் இன்றைக்கும் பாருங்கள் 2500 ஆண்டுகளாக தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான், இதுதான் என்னுடைய மதம், இதுதான் இந்த ஐடல் வர்ஷிப். பாருங்கள், இப்படியாக மனுஷன் 20-30 ஜெனரேஷனாக வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் அவர்கள் பழைய மதம் என்று சொல்லிக்கொன்று இன்றைக்கு அந்த மெய்யான தேவனை அறியாமல் வாழ்கிறார்கள். பாருங்கள், அந்த மத இடத்தில் இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். நீங்கள் யோசுவா 24 இந்த பார்த்தீர்களாக இருந்தால், 18-20 வசனங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இப்படியாக மத வழிபாடுள்ள ஒரு பூசாரி, இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து, நான் தான் மெய்யான தேவன், நான் இப்படியான சிலைகளில வாசம் செய்வதில்லை, என்னை விட வேற தேவன் இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கின தேவன். பாருங்கள், நாங்கள் அதிகாரம் 26 வசனத்தில தேவன் சொல்லுகிறார், லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து எங்களை அவர்களுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் எங்களை படைத்த தேவன். பாருங்கள், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எங்களுடைய கண் இருக்கிறது பார்வை, காது இருக்கிறது கேட்பதற்கு. பாருங்கள், சங்கீதம் 94:7 வசனத்துல, கண் உள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ, எங்களுக்கே இந்த கண்ணை தந்தவர், காதை தந்தவர், அவர் பரலோகத்திலிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறார். தன்னை தேடுகிற அந்த மெய்யான தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த உலகத்தில் இருக்கிறானோ என்று சொல்லி தேவன் பரலோகத்தில் இருந்து பார்க்கிறார். நாங்கள் நித்திய வழி சங்கம ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சிகள் கேட்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் தைரியமாக உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா இடங்களிலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவன், நீர் மேலானவர். இந்த உலகம் தாழ்வில் இருந்து உண்டானது, மனிதர்கள் எல்லாரும் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், இயேசு மேலிருந்து வந்தவர், பரலோகத்தில் இருந்து வந்த, வானத்தில இருந்து வந்த ஜீவ அப்பம் அவர், ரத்தத்தை தந்தார் அவருடைய குணமாக. அதை நாங்கள் ஒவ்வொரு மாசமும் அப்பத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறோம். தன்னை நினைவு கூறும்படி நாங்கள் ஒரு நாள் அவரை நேருக்கு நேராக அவரோடு பந்தி இருக்க போகிறோம். அந்த பந்தி வரும் வரைக்கும் இந்த உலகத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பாரம்பட்ட வேண்டும். அவருடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் ஒருவரே உலகங்களுக்காக சிலுவையில மறித்து தேவன் மாம்சத்தில் வழிபட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் தான் இதுதான் பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வழிபட்டார் இயேசுவாக. இந்த உலகத்தில் அவர் இயேசுவாக இருக்கும் பொழுது பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். அவர் மனிதனாக மறிப்பதற்காக அந்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து மனுக்குலத்திற்காக மறிக்கிறது தான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய மிஷன் 3.5 வருடங்கள் இந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மாதிரியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மெய்யான தேவனிடத்துல இப்படியாக ஆபிரகாமின் சந்ததிக்கு தன் சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்து போனார். இன்றைக்கு புறஜாதிகளாகிய எங்களை அந்த அபிஷேகத்தை தந்து, அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து, அந்த பலத்தோடு நாங்கள் பரலோக பிரஜைகளாக அந்த சுவிசேஷத்தை, இயேசு எப்படி பரலோகத்தில் இருந்து வந்து மனிதனாக உயிரியை கொண்டு எங்களை மீட்டுக் கொண்டார், அதே போல நாங்களும் அவருக்காக அவருடைய வழியில. இந்த உலகம் ஒரு ஓநாய், ஒரு நரி கூட்டத்துக்குள்ள இருக்கிறது, ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது. எங்களை ஆடுகளாக அனுப்புகிறார். எங்களுக்கு பலம் தருகிறவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவர் வேலனை தந்து, அதிகாரத்தை தந்து, இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு அதிகாரத்தை தந்து எங்களை ஊழியர் செய்யும்படியாக. பாருங்கள், இந்த மறிக்கிற சரீரத்தோடு இருக்கிற நாங்கள், இந்த மறித்து போகிற உதடோடு அவருடைய அழியாத சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் அழியாத உலகத்துக்கு நாங்கள் போக போறோம். அழியாத இடம்தான் பரலோகம். பாருங்க, அங்கு மரணம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாம் லைஃபாக இருக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருடம் ஆட்சியில வாழ முடியும். இதற்கு பின்பு அதன் பின்பு நித்திய நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இன்றைக்கு மனிதனை வஞ்சிக்கிறவன் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இந்த மெய்யான தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் நிமித்தம் பிசாசினுடைய தேவனை எங்களை உருவாக்கின தேவனை அவர்கள் நம்பாமல் பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்கள் இன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை தீமையை அறிகிற சோய்ஸை உங்களிடத்துல தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசுதான் நன்மை, ஆசீர்வாதம் தான் நன்மை. பலர் பலர் பாருங்கள் தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இந்த உலகத்துல நான் மரித்து விட்டால் நல்லது. அதன் பின்பு அவர்கள் நரகத்தை பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி மனித்ததன் பின்பு எனக்கு ஒரு நரகம் இருக்கிறது என்பதை அந்த பிசாசு அந்த மனிதனை மதத்துக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக அவனுடைய மனதை குருடாக்கி அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறான். அவனுடைய திருடுகிற முதலாவது குணம் ஆத்துமாவை திருடி விடுவது. இது இந்த ஆத்துமாவும் ஆவியும் உங்களுக்கு நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் என்ன பாவத்தில வாழ்ந்தாலும் இந்த நோன் அறிதை தந்த உங்களுக்கு மனிதனாக படைத்து உங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. அதை நீங்கள் மறிக்கும் பொழுது அந்த மெய்யான தேவனிடத்துல தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் கூட மனித உருவெடுத்து வந்த பொழுது இயேசு மரிக்கும் பொழுது மனிதனாகத்தான் அவர் அந்த காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய தேவ வல்லமையை பிரயோகிக்கவில்லை. சிலுவையிலே அவர் சொல்லுகிறார் பேதுருவுக்கு, நான் 12 லேகியோனை அழைத்தேனானால் என்னை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். பாருங்கள், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் தேவனுடைய சித்தத்தை செய்து எங்களுக்காக மனுக்குலத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆத்மா இயேசுவுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட அந்த ஆத்மா ஒவ்வொன்றும் அந்த ஆவி ஒவ்வொன்றும் பிசாசிடத்துல பிசாசு திருடிவிடக் கூடாது. ஆனால் ஆதாம் ஏவாள் செய்த தவறின் விளைவாக இன்றைக்கு எங்கள் ஆதாம் ஏவாளுக்கு அப்படி மரணம் வந்ததோ ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய எங்களுக்கும் அந்த மரணம் தொடர்கிறது. இந்த மரணத்தை ஜெயித்து வாழுகிற வாழ்வு. நீங்கள் ஆதியாகமம் 2 அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீர்களாக இருந்தால் தேவன் படைக்கும் பொழுது அந்த குளோரி லைட்டோடு சரீரத்தோடு மரணம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார். பிசாசின் வஞ்சித்ததன் நிமித்தமாக பிசாசுக்கு ஆதாம் ஏவாள் உடன்பட்டதன் நிமித்தம் பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்களுக்கு இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தை எங்களுக்கு விடுதலையாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் ரோமர் 7 பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த மரண சரீரத்தை ஒரு நாள் நாங்கள் கலைந்து விட வேண்டும். இதற்கு இயேசுவை இந்த சரீரத்தை நாங்கள் ரோமர் 12:1-2 அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வாசம் செய்கிற இடமாக இந்த இடத்துல தான் கண்களில் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இதை நாங்கள் இயேசு எப்படி மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ நாங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையானது ஆவியாயிருக்கிறது, உயிர் உள்ளதாக இருக்கிறது, தேவனிடத்தில இருந்து வந்ததாக இருக்கிறது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு எங்களுடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பாருங்கள், பைபிள் ஒன்றுதான், ஹோலி பைபிள். பாருங்கள், இன்றைக்கு அதை கோப்பி பண்ணுகிறவர்கள் மதங்களில கொப்பி பண்ணுகிறார்கள். இன்னைக்கு குரானையும் அவர்கள் வேதாகமத்திலிருந்து பலவற்றை கொப்பி பண்ணி இருக்கிறார்கள். இந்த குரானில அவர்கள் கோலி குரான் என்று எழுதுகிறார்கள். இந்த பைபிள் தேவனை அவர்கள் தங்களுடையது தேவனாக திருடி விட்டார்கள். இதுதான் பிசாசு செய்கிறது. பைபிள் இருக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். பாருங்கள், அவர் அந்த தேவனையே 700 ஆண்டுகளுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட குரானில அவர்கள் அந்த கடவுளை, பைபிள் கடவுள் தான் மெய்யான கடவுள், அந்த கடவுளை பாருங்கள், பிசாசினுடைய வழியில நடத்துகிற அந்த மதங்களுக்கு ஊடாக அந்த மெய்யான தேவனை திருடி தங்களுடைய தேவனும் எங்களுடைய தேவனும் ஒன்றல்ல, அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவனுக்கு கலால் என்ற ஒவ்வொரு மிருகங்களும் வெட்டப்படும் பொழுது சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு கமாஸ் தீவிரவாதிகளும் தற்கொலை செய்யும் பொழுது அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக போகிறது. பாருங்கள், இப்படியாக இயேசுவையும் அவர்கள் திருடி கொண்டு விட்டார்கள் அவர்களுடைய புஸ்தகத்துல. இப்படியாக எங்களுடைய இயேசு அபிஷேகம் உள்ள இயேசு, பாருங்கள், எங்களுடைய இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:32 நசராய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். எங்களுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையில தான். அந்த வல்லமை இல்லாவிட்டால் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பாருங்கள், இப்படியாக இயேசுவை அவர்கள் தங்களுடைய மதத்தில திருடி விட்டார்கள். பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவரே அவர்களால திருட முடியவில்லை. ஏனென்றால் அந்த மெய்ய பைபிளில் சொல்லப்பட்டபடி நடக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய, அந்த மெய்யான தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மதங்களில் இருந்து கொண்டு நீங்கள் இயேசுவை கருப்பு இயேசு, வெள்ளை இயேசு என்று பேசிக்கொண்டு நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்கள், பல மதங்கள் கருப்பு சிலைகளில இயேசுவை செய்து வியாபாரம் செய்வார்கள். சில அதே நேரத்தில் சில மதங்கள் வெள்ளை நிறத்தில சிலைகளை செய்து வியாபாரம் செய்வார்கள். இப்படியானவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி விசுவாசித்து செயற்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பிசாசின் தூதர்களும் ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போனவர்கள், அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இன்றைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் பிசாசுகளாக லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக செயற்படுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், மத்தேயு 25:41 பாருங்கள், மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். பிசாசுக்கு தேவன் தண்டனை கொடுத்து விட்டார். அதே போல நீங்கள் மதங்களுக்கு ஊடாக பாவத்துக்கு ஊடாக இயேசு வேண்டாம் என்று நீங்கள்தான் ஒரு இந்த உங்களுடைய உடல் உங்களுக்கு சொந்தமில்லை. எங்களுடைய மெய்யான தேவன் தான் உங்களை உருவாக்கினவர். அவருக்குத்தான், அவரிடத்துலதான் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் மறிக்க தருவாயில. மெய்யான தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். இயேசு கூட இந்த உலகத்துல வந்த பொழுது மறிக்கும் தருவாக இல்ல, தேவனிடத்துல அவர் இந்த இடத்துல 100% மனிதனாக தன்னுடைய தேவன் என்ற ஓதோரிட்டி அவர் பயன்படுத்தவில்லை. பிசாச வெல்லுகிறதற்காகத்தான் தன்னுடைய மரணத்தை மீட்டுக் கொண்டார். வெற்றி பின்புதான் சகல அதிகாரமும் இயேசு பெற்றுக் கொண்டார். இந்த பிசாசை வெல்லுகிற அதிகாரத்தை மனிதராக வந்து நாங்கள் யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, வேதாகம வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு வெற்றி சிறந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. கிறிஸ்தவ பைபிள் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, உங்களுடைய கதை புத்தகங்கள் போலமல்ல, மத புத்தகங்கள் போலகமல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பெலத்தோடு நாங்கள் உபதேசம் செய்கிற புஸ்தகம்தான் வேதாகமம். பாருங்கள், இயேசு வெற்றி சிறந்து மத்தேயு 24:18 மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து சீசர்களிடத்துல வந்து இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், சாத்தானிடத்தில் இருந்த அதிகாரத்தை, ஆதாமபால் இழந்த அதிகாரத்தை மீண்டும் இயேசு எடுத்து எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வசனத்தை நம்பி அவருடைய அதிகாரத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை செய்கிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், பிசாசு யோன் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்கள், ஆதாம் வாழ்வு இழந்து அந்த பரிபூரண வாழ்வை இயேசுதான் உங்களுக்கு மீண்டுமாக பெற்று தந்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய மதங்களை நம்பி, உங்களுடைய பாவத்தை நம்பி, உங்களுடைய உற்றார் உறவினர்களை நம்பி தவறான ஒரு மதம். பாருங்கள், இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் 25 ஜெனரேஷனுக்கு மேலாக தகப்பன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இதுதான் என்னுடைய மதம், மதம் என்று அதில இருந்துதான். இன்றைக்கு இந்த மதத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரிடத்திலே ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்க இயேசு விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி பிரிந்தாரோ பிரித்தெடுத்தாரோ அதே போல இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் தேவனாக இருந்தவர், அவர் தான் தேவன் தான் உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு சுவாசம் தந்தது அவருக்கு தான் தெரியும். உங்களுடைய பிறப்பின் நாளும் மரணத்தின் நாளும் அதற்கு முன்பாக மரிக்க முன்பாக பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை முடிக்க முன்பாக உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய உதவியோடு படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் தான் கட்லாக், மனிதனுடைய கட்லாக் தான் பைபிள். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த கட்லோக்கை நீங்கள் பைபிளை படித்து தேவனுடைய வார்த்தை என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் படித்துக் கொண்டு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். இடைப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு வார்த்தைகளை விளக்கம் தருவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட சபைகளுக்கு போய் நீங்கள் அந்த இடங்களில வேர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் போன் அகைன் கிறிஸ்தியன், மாம்சத்தில பிறப்பது, தாயின் வயிற்றில நீங்கள் மதத்தில பிறந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறது தான் பரலோக பாதையாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். அவருடைய ஆவி பரிசு, ஒரே ஒரு ஆவிதான் பரிசுத்த ஆவி. நீங்கள் மதத்தில் இருந்தீர்களாக இருந்தால், பாவத்தில் வாழ்ந்தீர்களாக இருந்தால், எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், திருடுவது, கொல்லுவது, கொல்லும் ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தர ஆவிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பின்னாலே அந்த ஆவிகள் செயற்பட்டு இன்று மனிதனை வாழ விடாமல் நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறவனாக பிசாசும் அவனுடைய தூதர்களும் இருக்கிறான். இவர்களை வெற்றி கொள்ளதான் உங்களுக்கு இயேசு தேவையாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 25:41 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்படியாக மதங்களை பின்பற்றுகிறவர்கள், பாவத்தை பின்பற்றுகிறவர்கள், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாரையும் பாருங்கள், இடது பக்கத்துல இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை, இயேசுவை நீங்கள் விசுவாசியாமல் மறித்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சாபம், உங்களுக்கு சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களை பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். பாருங்கள், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, இயேசுவை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த நித்திய அக்கினி, லேக் ஆஃப் ஃபயர், இந்த இடத்துக்கு போனால் திரும்பி வர முடியாது. இந்த இடம் பிசாசுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். ஏன்னா அவர்கள் தான் முதலில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். தேவன் மனுக்குலத்தின் மேலே நேசிப்பதன் காரணம் அவருடைய சாயல். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேதாகமத்தை அறிந்து எங்களை தேவர்களாக வேதாகமத்தை அறிய அறிய நாங்கள் தான் தேவர்கள் என்று மனிதன் தவறான தேவர்களை உருவாக்கி கொள்ளுகிறான். பாருங்கள், பல மதங்களில் இருந்து கொண்டு தங்களை தேவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 பார்க்கும் பொழுது, உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தட்ட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாய் இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், அவன் அப்படியான குற்றம் சாட்டுகிறவன், சகோதரர்கள் மேலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் பிசாசாக இருக்கிறான். மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் இந்த இயேசுவை நீங்கள் ஒருவரும் விட்டுவிடக் கூடாது. அவர் தான் எங்களை உருவாக்கின தேவன். இந்த மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, சாபத்தை நம்பி நீங்கள் இந்த அன்பான இயேசுவை இழந்து விடக் கூடாது. நான் ஒரு பாடலை பாடி, அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் செய்கிறவர் தான் அவருடைய ரெனிட்டியில மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களுக்குள்

எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவர் எங்களை கற்றுத்தாரு. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும்.

கமல கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் எங்களை அழைத்தவர். இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது கூட கமலை கண்ணீர் இல்லாமல் எங்களை வாழ செய்கிற தேவன் தான் எங்களுடைய ரட்சகராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நீ செய்த நன்மைகளை நாங்கள் எப்பொழுது நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவரே இயேசுவே, பத்து குசுரோகிகளும் படத்துல வந்து அத்தனை பத்து குசுரோகிகளையும் சுகப்படுத்தினே. ஆண்டவரே, அந்த சமாரியனாகிய ஒரு குசுரோகி வந்து உமாக்கு நன்றி சொன்னார். ரெடிய வெளிச்சம் சங்கமன் ரெடியை கட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன், உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களோடு சகல நாட்களிலும் கூட இருக்கிற தெய்வம். நின்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். பாவம் செய்த பொழுது தாவீது தேவனிடத்தில விழுந்து விட்டான். தேவனிடத்துல தான் நாங்கள் விழுந்து விட வேண்டும். நிலபிரமான ஆவியை கொடுத்தீரே, உற்சாகமான ஆவியை கொடுத்தீரே, பாவத்தை மன்னித்தீரே, கிருபியையும் இரக்கத்தையும் காண்பித்தீரே. இந்த நித்திய வழி சங்கமன் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உன்னுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானவருக்குண்டாக இந்த நேரத்தில் இறங்குவதாக. அப்பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனாம், இனை கண்டால் பாம்பை கொடுப்பேனாம். அல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல

0: காலை காண்டு பின்விட்டோம். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ரத்தம் ஒன்று ஜோவான் ஒன்றுகளின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதன்படி அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் கொண்டு அவர்களை இழுத்து கொள்வீராக. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. விசேடமாக தமிழ் மக்கள் இந்தந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த மாம்சமான தமிழர்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க, அந்த பரலோக பாக்கியத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க, இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு உம்முடைய சரீரத்தை தந்து உம்மோடு கூட வாழுகிற வாழ்விலே நாங்கள் சந்திக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ரேடியோ நடத்துகிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மகேந்திர ஐயா மற்றும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களையும் சுபாங்கோ இப்படியாக ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து ஜியோபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
1: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தோடு எங்களோட பேசினீர்கள். சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். மதவரி பிடித்தவர்கள் கொப்பி பண்ணி மதத்தை பரப்பும் நோக்கமே இருந்தாலும் நாங்கள் நம்முடைய தேவனை நோக்கியே குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரே மெய்யான தேவன். அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தோடு உங்களோட இடர்பட்டு அந்த வெளிச்சத்துக்காக நன்றி. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, sister. God bless you, நேயர்களே. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் அருமையான வாசியும் வெளிச்சத்தோடு இணைந்தோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவங்க இணைப்பிருக்கிறார். பிரைஸ் லார்ட் ரஞ்சினி, ரஞ்சினி பிரைஸ் லார்ட், ரஞ்சினி பிரைஸ் லார்ட்.
2: சிஸ்டர் சுபா,
1: முடிவு ஜபத்தை ஏறிடுங்க. நாங்களோட ஒரு மனப்படுதல் சிஸ்டர், கொஞ்சம் நேரத்தில்.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, thank you, thank you, Lord, for your wonderful way, Lord, in which you have been leading and guiding us, Lord, right through beginning to the end, Lord. You have been present, Lord. Lord, where will we go? How will we, Lord, even accomplish anything, Lord, without your presence and your mighty works, Lord, in which you accomplish it through the power of your anointing power of the Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, have been coming with Nithya Velicham into the nations of the world, many have been blessed, many have been touched, many have been, Lord, coming into the knowledge of salvation through the messages that have been going on, Lord, right from all the worship that has been also going on, Lord, and as Sister Subha also has been hosting today, Lord. Thank you, thank you, thank you, Lord, for all the times that we spent, Lord, even in your presence, Lord, to stand in the gap and pray, Lord, for many needs, Lord, the lands and the wars and everything that has been taking place, and for the healing and also, Lord, everything that the Lord has been enabling us to stand in the gap and pray, which is the way in which you have called out, Lord, the church to stand in the gap and take the responsibility of Lord Jesus of the nations that we represent and the nations that we carry the burden, Lord, starting from Israel to the USA and Iran, Lord, that we have been also praying today, and the healing of Lord Jesus of these soldiers of all the nations, Lord. And also, Lord, thank you for enabling Brother Mahindran also to participate, Lord, in this manner today, Lord, and praying in the gap, Lord, and praying and standing, Lord Jesus, and also bringing forth the word. And Lord, even as we started the very segment, Lord Jesus, we thank you for Sister Brenda, who came in, Lord Jesus, and also shared the word, Lord. We thank you, Lord, for that way in which you have been blessing, Lord Jesus, coming through her, Lord, with the word that you have, Lord, instilled upon her heart and her spirit, making it such a blessing, Lord, for the listeners, Lord Jesus, such a blessing over it, Lord. And thank you for what you have instilled upon their hearts, Lord Jesus, to come forth and reap the harvest of what you have been doing, Lord Jesus, through your word alone. So we thank you for that, Lord. Even though Brother Pastor Venkat has not come in, Lord, we lay him at the feet and at the altar, Lord, for any reason, Lord, he could not come, Lord, you would undertake it. You would, Lord Jesus, come through to that situation, Lord, and also, Lord, take care of it for him, Lord, because this is not a verse, this is not a

0: நாங்கள் இதுவரை நேரமும் மாலை நேர நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஒளிகள் இணைந்து செய்தியில் எடுத்து வந்தார்கள். துதிகள் ஜபங்கள் பாடல்களோடு வழி நடத்தினார் கட்டதாமே. அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக சகோதரி சுபாகலங்கு அவர்களுடைய நாளிலே ஹோஸ்டாக இணைந்து வழி நடத்தினார். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பமாக காலை வேளையிலே திரும்பமாக எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம். அந்த வரையும் மறுபடியே கடந்து செல்வோம். அதோடு பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இதோ நாங்கள் மறுபடி
1: 22:37 அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மடித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சீர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளி வர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில அன்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக் கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களையும் இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவருடைய சுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம். அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம் இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தன்மை உண்டோ நான் அல்லவா அதை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிரித்தவர் நான் அல்லவா, காற்றை சிரித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதியவான புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நமித்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுவுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்து மகனை நேசித்து புத்த மகனை நேசிக்க கொள்ளவன், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசு விடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள். பார்கள், இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில் முகமதியர்கள் இப்படி அறியாத மக்களிடத்தில் முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம். எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர், இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை ரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து இறுதிய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 3:16 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபகூக் 13:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 எங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள், பிதாவுடைய சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு, இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு கூட இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது, பாருங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள் இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்தனங்க ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி, பாருங்கள் இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய உயிரே பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள் தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரமாக 39:9 அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசு கிடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவார். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள் அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும்.

கண்களிலே கூட வீட்டை கட்டியிருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்திலே பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், புத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள், மணலின் மேலே வீட்டை கட்டுகிறார்கள் என்று பேராக சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ

பதினொன்றுல சொல்லப்படுகிறது, மதங்களை மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் நீங்கள் அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்க பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும், அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான், அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது, பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவில் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறைச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000

என்பதிலிருந்து 100 வருடம் வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷனிலிருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

கொடுத்தாலும் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜபிப்போம்.

தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் இந்த நித்திய வெளிச்சம் சென்றவன் ரேடியோவுக்கூடாக ஐந்து கண்ட மக்களும் ஒரு விழி

வேண்டியவர். நான் தான் பாவம் செய்தவன், நான் மடிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், கட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இணக்கத்தை காட்டும்படியாக, சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்குடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை, இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து, இந்த தமிழ் ஓசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலே

அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று இனி தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இனி தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் இந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக தந்தையோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக. அது தாவி இது பாவம் செய்த பொழுது

படியாக இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்தில் கொண்டு இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களை போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்த போராடி ஜபித்தது போல, உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த இந்த நாடுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாக

0: ஒன்று சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி
1: படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறவர் கம்பெனியில வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க. ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கத்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனா நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். 6வது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு உண்டாவதாக 6வது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா? அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க பட்டணத்துக்கு என்ன, அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிற கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோவின் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். 7வது காரியத்தை சொல்ல விரும்புறேன். 7வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் 7வது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச் இரண்டு ஆண்கள் கட்டுற வாட்ச் பெண் அந்த ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச் ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகம மாற்றுவதும் மோதிரம் மாற்றிக்கொள்வதும் இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோனுடைய காலத்துல ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் ஆகும் என்று சொன்னால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை, வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்க பெருமையை காட்டுறது, அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த திரும அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள், அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக் கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக் கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதை நீ கல்யாண நிச்சயதத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா, அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா, அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது, அதனாலதான் சபைக்கு மனவாட்டியும் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மனவாளன், மனவாளன் ஆகிய இயேசு, மனவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாய் சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார், கவனிங்க. அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படும், திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, அந்த என்கேஜ்மெண்ட் அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், அந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம் கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும், எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும், ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை, பெர்கமோன் காலத்துல அந்த வெள்ளைக்கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு பெயர் எழுதி இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக் கொண்டு

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் தானியம் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயர்ந்தமான உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32, உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 வசனத்துல எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுலே டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன்.
மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே

அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு பாருங்க. யாக்கோபே, இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏனியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள், இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க, பல வர்ண அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறத சொப்பனத்தை நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 பாருங்க. அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க, ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம் பாருங்க. அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க, இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட நான் வரேன் எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா, இவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா? பாருங்க கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி

0: மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா? இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்ப சாமுவேல் சொல்வாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது, அழைக்கும் போது, உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது, எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை அவங்க வர வச்சு பாருங்க, அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லைங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே பந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னு ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம், இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கா, அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க, குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ, அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கோம், பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:1. யோசுவா யோசுவாவின் புஸ்தகம் 1:8 இவ்வாறு சொல்லுவார். என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க, அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க, மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க, கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க, நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது, அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:2, 2:3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை 100,000 ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்த மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33 வசனம் 11, யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட்டு. தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க. அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக, உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தது? நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து 800,000 ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தின் பெயரில் இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்ற இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரியோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியன் மேலும், சந்திரனே நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை, அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம்? இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை, பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பாருங்க, உயர்வகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே என் ஆண்டவரே, உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க, அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் மலவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பாள் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலே பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக எந்தைக்கும் பழி இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக, யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விவசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
0: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6, 9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அடைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு அன்புடன் பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:44 பார்ப்போம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களிடம் கடுமையாக பேசலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. நீங்கள் கோபத்துடன் பதிலளிக்கலாம், அல்லது இயேசு கற்றுக் கொடுத்தபடி அன்புடன் பதிலளிக்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயலை செய்தார். லூக்கா 23:34 தம்மை காயப்படுத்தியவர்களை திட்டாமல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவர்களுக்கு என்று அவர்களுக்கு ஜெபித்தார். வெறுப்பை விட அன்பே வல்லமையானது என்பதை அவர் காட்டினார். நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 6:27-28. கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை இகழ்ந்து நடக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ராஜா. என் அன்பு அப்பாவே, இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத என் அன்பு ராஜாவே, அப்பா உங்கள் சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொன்ன ஒரே தெய்வம் அப்பா நீங்க ராஜா. என் அன்பு அப்பாவே, நீங்கள் சொன்ன கட்டளைகளில் ஒன்று என் இயேசு ராஜாவே, தம்மை போல மற்றவர்களையும் நேசியுங்கள் என்பது ராஜாவே. அந்த கட்டளைகளை என் அன்பு ராஜாவே அப்பா நாங்கள் கடைசி வரை அப்பா அதை பின்பற்றி என் அன்பு ராஜாவே உங்கள் ராஜ்யத்துக்கு நீங்கள் தந்த இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் நாங்கள் அப்பா நாங்கள் அதில் நிலைத்து நின்று உங்களிடத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு ராஜாவை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. அவர்களில் உங்கள் அன்பை நிலை நாட்டுங்க. மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது இயேசுவை காணும் விதத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபம் ஆக்கப்படும் அப்பா அந்த அனுபவத்தை என் இயேசு ராஜாவை இந்த பூமியிலேயே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரலோகர் ராஜ்யத்தை வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால் உங்கள் ஈடிணையற்ற அந்த அகாப்பை அன்பா எங்களையும் நிரப்புங்கள். இயேசு ராஜாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July 2026, and the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5:44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23:34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
0: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர், இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில், செயலில், சிந்தையில், எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைகளையும் கேட்க செய்தது அவளின் விசுவாசம் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு, உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும், அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா, புகழ்ந்து பேசுவது, அதான் துதி. அவரை வந்து புகழ்ந்து நம்ம சொல்றதுதான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமியாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்கதான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, அன்று சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்க நானும் துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தோமா? இல்லவே இல்லை பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை யாவங்க அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள். எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க? கர்த்தரை தொழுது கொண்டிருக்க முடியாது.

துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பிரசுத்தாவினை எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்ற வார்த்தை.

0: இன்றைய
1: வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு

அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களில் நடத்தி வருவார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருன் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பலி நெலும்புள்ளதாக்கி உன் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டம் போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே மனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட வந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Recording stopped.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து சோச்சரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உழர்வர்களை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொழிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்க போறோம். அதற்கு பிரவசிஸ்ட மிதுலா, அதற்கு பிரவசிஸ்ட சாந்தரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வார்னரியா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
1: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வழியில் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உங்களுடைய நாமத்தை மாயப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒலிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கர்த்தாவே ஜெபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களில் வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை நாங்கள் ஆராதிப்போம்.

உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா இப்போ வந்தே ஆளுகை செய்யும், எம்மேல் ஆளுகை செய்யும்.

0: ஆமேன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், நன்றி.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பேசலாம் சிஸ்டர் மிதுலா.
2: Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். பாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், இந்த வண்ணபமே வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறீர்கள் நல்ல தெய்வமாண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்க மகிமைக்கு பாத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீங்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என் தேவன். நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தேவன். நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய், நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததனால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

அப்பா நீங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் அல்லவோ. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே, உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா உன் துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்க நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உங்களுடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ரஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன், துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

சொன்னார் தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார் சத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார்

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரையாம் தகப்பனே, நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமே உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்துங்களை நடத்துகிற நல்ல தெய்வமப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இவ்வளவு நேரமா என் தேவன் எங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பேன், இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்த ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். சிஸ்டர் சாந்தினி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனை உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்ப நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லேலூயா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே உம்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்த பகவானை.

என் ஆத்மாவின் கீதமே, என்னேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.

கரம் கொண்டு மாத்தனைத்த என்றும் பாடுவே வேசு என்னும் நாமமே.

இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

என் ஆத்மாவின் கீதமே, என்னேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே.

எங்கள் சோதிகளின் பிதாவாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கின்றோம். இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். மகிமையின் பிதாவே, உம்மை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை துதிக்கின்றோம். அப்பா, என்னை நிலைப்படுத்தினவர் நீரல்லவோ? எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவே.

துதிக்கின்றோம் நல்லவர் அல்லவா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த

போந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சோந்து போன

0: ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று நடக்க இருக்கிறேன். சிஸ்டர் மேகலா வாஸ், இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், உங்க ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே.

என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை

யெகோவாசம்ம என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்று ஜெயமானவர். யெகோவா சம்ம என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

0: எங்களுடைய இரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ளவர்
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறவர் கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அந்த அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பிரைஸ்லோ சிஸ்டர் சுஜாதா உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசியில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை காலெல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை காலெல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியில போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கிறேன், 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற மாதிரி எடுத்துங்களா.
2: ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி, நானும் காணவில்லை. ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க. தகப்பனே, இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே, இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்கள், பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஒவ்வொருவருடைய